நல்ல பல சுபகரங்களில் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதோடு அன்பு கணவர் அப்துல் ஜமார் மற்றும் சபிகா சத்தார் கந்தலாய்கி உவேதன ஆகியோர் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. தெல்தோட்டி ஆந்தி மூலம் நிகழ்ச்சி கேட்டு கெல்லப்பனை ஜெயசுதாஸ் அதே போல வனகலி தனலட்சுமி நீர்கொழும்பு சீம்குமார் குணசீலன் கிழவட்டன் பிரிவு ஹட்டன் ஆகியோரை நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதை விட சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு வினோத் வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம் அக்கா. இன்று தினம் நோர்வேயை சேர்ந்த பவானி வாணி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்ந்துவதாக கணவர் சிவகுமரன் மற்றும் மகள் நேஹா, தியா குட்டி, அதே போல வினோதன், லதா, கிஷாந்தன், சபினாஸ், ரோஷன் ஆகியோர் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவிதின வாழ்த்துக்களை வசந்தமேகம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். கோஸ்தாந்தி கிருஷ்ணகாந்தி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம். அன்பான அறிவிப்பாளர் சிவானி சகோதரி, நாங்களும் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் விடிய நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். சிலங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு பீர்வலையிலிருந்து ஷமட் மாதை நசா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு கிண்ணியா மஃபுட் நசூர் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இனிய காலை நேர வணக்கம் அக்கா. மேப்பிடி கந்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சுது கலா வந்திருக்கிறாங்க. சுஜிதன் மற்றும் பிரதீப், துஷ்யந்தன், பிரியா அண்ட் சிகா ஆகியோர் நிகழ்ச்சியோடு கூட பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. கலிதாவளி சுந்தரம் வந்திருக்கிறாங்க. சசிகலா, கோகுலன், ரமணா, கிஷாந்தன், சீனு ஆகியோர் நிகழ்ச்சியோடு கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு ஆரையும் பதியிலிருந்து இதே ரத்தினம் வந்திருக்கிறாங்க. அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத், திலக்ஷியா ஆகியோர் நிகழ்ச்சியோடு கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இணைந்து கொண்டு அத்தனை அன்பு சொந்தங்களுக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு இனிமையான பாடல் ஒலிக்கும் பாடல். ஊரு விட்டு ஊரு வந்த திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜாவின் இசையில் ஒலிக்கின்றது பாடல்.

இனிமையான பாடல்களை அப்படியே நாங்க நிகழ்ச்சியில கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இந்த பாடல்கள்லாம் கேட்கும் போது அப்படியே நாங்க மெய்மறந்து ஒரு புதுவையான ஒரு சந்தோஷம் அப்படியே நமக்குள்ள எழுந்து கொண்டே இருக்கின்றது அப்படின்னு மாற்றுக்கத்துக்குமே கிடையாது. இந்த நேரம் நிகழ்ச்சியோட இருக்கும் சொந்தங்களை இணைத்துக் கொள்வோம். அன்பன காலை நேர வணக்கங்களோடு சென்னிய மகாதேவன் சுமதுரை வகத்தோடு நிகழ்ச்சி கேட்டு ஜெமிலா மும்தாஜ் பீகம் சாந்தினி ஹர்ஷினி கிரியல ராஜலட்சுமி உமாச்சந்திரன் பாதுகி சின்ன தம்பி பணாவத்தை சரோஜினி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு மாத்தளை ரெக்னோ ஹோட்டல் இருந்து ரொம்ப சுதமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக அனில் கும்லி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். பாரா எஸ்டேட் சிவகுமார் வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அபுதலை இதழ் கஸ்கின் இருந்து பாலகிருஷ்ணன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். மகன் கிருஷாலன் அதே போல அப்பா பாலகிருஷ்ணன் அதே போல அம்மா ஆஷா அதே போல தம்பி ஹரிஷ் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு அழகு சுந்தரம் நிகழ்ச்சி கேட்டு இதேவேளை காலை நேர வணக்கங்களோடு வழிமணிலிருந்து செல்வராம் நிகழ்ச்சி கேட்டு சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு ஹெட்டன் இந்த யசோத் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இதேவேளை இனிமையான காலை நேர வணக்கங்களோடு கொழும்பாய்ந்து ஸ்டீவன் ஸ்டைலஸ்ல இருந்து ஸ்டீஃபன் வந்திருக்கிறாங்க. செவ்வாய் ராகம் கொண்டு வரும் பாடல் தேர்வுகள் அனைத்தும் அருமை என்று பகிர்ந்து கொண்டு பர்த்துறையிலிருந்து அருள்மொழி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். கொழும்பு 15 மோதுரை தரிசனி குணசேகர் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். முல்லைத்தீவு உடுப்புக்குளம் சசிதர நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பெசரை அம்மணிவத்திலே இருந்து ஜெகதீஸ்வரன் பூமணி வந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்திருக்கின்றோம். புவாக்பேட்டையிலிருந்து பிரகதிபுர அவிசாவளியை சேர்ந்த சந்திரகுமார் வந்திருக்கிறாங்க. இந்திரா துஷாந்தன் திவாகரன் தினுஷன் மற்றும் ரன்யா இசைஞா அதே போல சீசா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. செவ்வாய் ராக பிரியர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம் அருமையான பாடல் தேர்வுகள் வாழ்த்துகள் என்று பகிர்ந்து கொண்டு ருவான்வெளியிலிருந்து சியாலினி நிகழ்ச்சியை கேட்டுக்கிறாங்களாம். இணைந்து கொண்டு அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த முறையான பாடல்

வசந்தமே உடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பன சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இந்த நேரம் நிகழ்ச்சியோடு தில்கஸ்கின் சூரியகுமார் வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. எட்டியாந்தோடு ஆட்டோ விஸ்வநாதன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. லபுக்ல நாகராணி வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வேலவத்தைய ரிஷி போட்ல இருந்து ரொம்ப சுத்தமா நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக ரவி, ஜனா, பாரதி, கஜன் போஸ், சுரேஷ் மற்றும் சொந்தங்கள் யாவரும் உறவுகள் யாவரும் உறவுகளுக்காகவும் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல். வணக்கம். பாடுறது இசை ஞானி இளையராஜா. இசையில் பிரியங்கா திரைப்படத்துக்காக மனு மற்றும் சொர்ணதா பாடுகின்ற ஒரு இனிமையான பாடல்.

0: இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4 திகதி செவ்வாய் கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 10:34 மணியிலிருந்து 12 மணி வரை. ராக காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:34 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:34 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் போட்டி, ரிஷபம் சிக்கல், மிதுனம் செலவு, கடகம் லாபம், சிம்மம் முயற்சி, கன்னி விவேகம், துலாம் வரவு, விருச்சிகம் சிந்தனை, தனுசு கோபம், மகரம் வெற்றி, கும்பம் எதிர்ப்பு, மீனம் நற்செயல். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் போட்டி, ரிஷபம் சிக்கல், மிதுனம் செலவு, கடகம் லாபம், சிம்மம் முயற்சி, கன்னி விவேகம், துலாம் வரவு, விருச்சிகம் சிந்தனை, தனுசு கோபம், மகரம் வெற்றி, கும்பம் எதிர்ப்பு, மீனம் நற்செயல். இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

செவ்வாயகம் கண்டு வரும் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு உரிய நிகழ்ச்சியில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். என் ஆசை மச்சான் திரைப்படத்துக்காக தீபாவின் இசையில் பாடல் ஒளி தோய்கிறது. இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக இணைத்துக் கொள்வோம். பெரிய நீலாவிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. மஸ்கலியா பிரவுன் சீக்ல இருந்து அஜித் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். பாடல் திருவிழா தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாம் சொல்லியிருக்கிறாங்க. மொனராகலையில இருந்து தனலட்சுமி வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம் அக்கா, நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு வாகரையில இருந்து சிவேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு கட்டுக்கலை ட்ரைட்டன் வந்து சந்தியாக நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இனிமையான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா போகுது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு சாமி மலை சிங்காரவத்தை சேர்ந்த டி கே தினேஷ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களோடு பாடல்களும் அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் மேகம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றேன். லுணகலிருந்து சி கே சந்திர நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் திமுதரை கோகுல் ஆதித்யா குடும்பத்தினர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். செவ்வாய் ராகங்களுக்கு அருமை வாழ்த்துக்கள் என்றும் பகிர்ந்திருக்கிறாங்க. பசரையூர்ல இருந்து பாலச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம் பவனி சந்திரகலா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதேவேளை இனிமையான காலை நேர வணக்கங்களோடு பேருவலையிலிருந்து ஜேஏஎம் ரிஷ்வா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. சுப்பையா ஆகாஷ் வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு வேதமுழைந்து சிவகுமார் வந்திருக்கிறாங்க. மனைவி மதி, மகன் விது, மகள் ஐனிகா ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பேருவலை தர்கா நகர் வந்து ரிம்சான் ரிந்தாஸ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. குஞ்சாக்கனி அசோதீன் வந்திருக்கிறாங்க. இனி காலை நேர வணக்கம் சிவானி, நானும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றேன். வத்தலையில இருந்து சரா வந்திருக்கிறாங்க. இன்று இதங்க அவங்க வந்து ரொம்பவே ரைட் ஓகே. அவங்க வந்து கொஞ்சம் பிள்ளையா டைப் பண்ணிருக்கிறாங்க. இதற்கு ஸ்கீனில் வசிக்கும் தன்னுடைய தங்கை மகன் ரூபனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றாங்களாம். நாங்களும் சந்தோஷமான அகவிதின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம். அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கம் உள்ளூர் ஹேட்டன் நவீன் வந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் புவனேஸ்வரன் மங்கைகசி வந்திருக்கிறாங்க. மீண்டும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பாடல்கள் ஒவ்வொன்றும் அருமை என்று பகிர்ந்து கொண்டு ஹேட்டன் கேம் விளையாண்ட சுந்தர் தங்க சுந்தரம் வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம், எப்படி சுகம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன். வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக விஜயகுமார், தீபா, விதுரா, தீரன், லக்ஷன், சாத்தன், தொண்டமான்புரம், கடற்கரை சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இது கொண்டு பாட வேண்டும் கேட்டு முத்திய காளி முத்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. பத்திரிகையிலிருந்து கமல்ஹாசன் வந்திருக்கிறாங்க. யசோதாக்காக பாடல் வென்று கேட்டுக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம் சிவானி, நாங்கள் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். அன்பு மனைவி மகேஷ், மகள் காயத்ரி, சுஜு, துர்கா, ரூபி, நிதுஷன், சிந்துஜா மற்றும் சுலோக்ஷனா ஆகியோருக்காக பாடல் வென்று கேட்டுக்கிறாங்க. புலத்கோப்பட்டியில் இருந்து இளங்கோன், அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக மத்துகமா அம்பேத்திலிருந்து பனிமலர் வந்திருக்கிறாங்க. அமரா வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கந்தலாய் கே உயதன் வந்திருக்கிறாங்க. மீப்பிடி கந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக பிரசாத் வந்திருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பதுளை கேந்த கொலையிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் வந்திருக்கிறாங்க. இதே போல அன்பன காலை நேர வணக்கம் பசறையிலிருந்து அம்மணி வத்தை ஜெகதீஸ்வரன் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக வெதுமொழியிலிருந்து கஜன் வந்திருக்கிறாங்க. இன்றைய தினம் வெதுமொழியை சேர்ந்த தன்னுடைய அன்பு நண்பர் நவா ஆசிரியர் அகவிதனத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை தலைவர்கள் குழு சார்பாக வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ஷாலினி வந்திருக்கிறாங்க. கஜன் அகஸ்டின், தினேஷ், யுவன் ஆகியோரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் சிவானி, நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு சண்முகராஜா வந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு வேளம்பேட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சுஜி வந்திருக்கிறாங்க. பாடல்கள் எல்லாம் அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. கொட்டக்கலிருந்து டாமினிக் வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி, பாலு கோயம்புத்தூர் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பு மனைவி லதா, மகன் ராஜா, மகள் தேவி, பிதி சாய், அத்விகா ஆகியோரை நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் கேட்டுக்கிறாங்க. கென்யா குறிஞ்சாக்கேணியில இருந்து ரியாஸ் ராய்ஸ் வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. பிரகதிபுரம் அவிசாவிலிருந்து சந்திரகுமார் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்கும் நிகழ்ச்சி நடத்தும் உரிமையான பாடல் ஒழிக்க ஆரம்பிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சி இந்த விடைபெற்று சில போகின்றேன். இன்று நானும் நிகழ்ச்சியோடு இந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு திருந்தும் சுயாதீன செய்தி பார்வையோடு இருந்திருக்கலாம். மீண்டும் இன்று மாலை 5 மணிக்கு வாசந்தா மேக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் மின்காற்றலையின் காதலி ஆர்ஜே சிவானி. நன்றி சொந்தங்களே.

0: படிநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை.
1: வணக்கம். இப்பொழுது முதல் வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம் ஊடாக சுயாதீன செய்தி பார்வையோடு எடுத்துக் கொள்ள முடியும். இன்று ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளடுகளில் வந்திருக்கின்ற செய்திகள் தொடர்பான விளக்கங்களோடு இணைந்து கொள்ளும் நான் மூர்த்தி. பத்திரிகைகளை பார்க்கின்ற பொழுது சீரற்ற காலநிலையினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த பல்வேறு தகவல்கள் வெளியாக இருக்கிறது. இன்னும் எவ்வளவு காலத்திற்கு இவ்வகையான சீரற்ற காலநிலை நிலவும் என்பது தொடர்பான பல்வேறு தகவல்களும் பத்திரிகைகளில் முக்கிய இடம் பிடித்த தகவல்களாக பிரசுரமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயங்கள் குறித்து நாங்கள் இன்றைய தினம் உங்களுடன் அவதானம் செலுத்த இருக்கின்றோம். எனவே இதுவரை இத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது தொடர்பான பல்வேறு தகவல்களும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரதான செய்திகளாக இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல நுவரெலியா மாவட்டத்தில் 6 பேரை காணவில்லை என்பதான ஒரு தகவலும் அதனோடு இணைந்த செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இன்னும் பல்வேறு முக்கியமான விடயங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பாடசாலைகள் பல்கலைக்கழகங்களும் மூடப்பட்டிருப்பதான பல்வேறு தகவல்களை அடையாளப்படுத்தியதாக அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மீட்பு பணிகளுக்கு உடன் தயாராகுங்கள் என்பதாக பாதுகாப்பு அமைச்சு ஒரு அறிவுறுத்தலையை விடுத்திருக்கிறது. எனவே அது குறித்த பல்வேறு தகவல்களையும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் நாங்கள் முதலாவதாகவே கலந்துரையாட இருக்கின்றோம். அதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு பிரதான விடயம் குறித்த செய்திகளையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் தந்திருக்கின்றன. எனவே கடந்த காலங்களிலும் இந்த டெங்கு நோயினுடைய தாக்கம் அதிகரித்து காணப்பட்டிருந்தது. எனவே இந்த சீரற்ற காலநிலை நிலவுவதன் காரணமாக இதனுடைய பாதிப்பு இன்னும் அதிகரிக்கலாமா என்ற ஒரு அச்சம் தலைவர் மத்தியிலும் எழுந்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனோடு இணைந்த ஒரு செய்தி இன்றைய தினம் தமிழன் பத்திரிகை உட்பக்கத்தில் தந்திருந்ததை நாங்கள் காணலாம். வாதுவையில் கர்ப்பிணி தாய் கருவுடன் உயிரிழந்த பரிதாபம், தீவிரமடையும் டெங்கு என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். 62 பேர் இதுவரை பலியாகி இருக்கிறார்கள் என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே மிகவும் அவதானமாக மக்கள் செயற்பட வேண்டிய ஒரு காலம் என்பதனை நினைவுபடுத்துவதாக அந்த செய்தி அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயங்கள் குறித்து நாங்கள் இன்றைய தினம் பேசியிருக்கிறோம். அதுபோல நேற்றைய தினம் மிக முக்கியமான ஒரு விவகாரம் விடயம் அரங்கேறியிருந்தது. அதாவது ஜனாதிபதி தமிழ் பேசும் கட்சிகளுடைய பிரதிநிதிகளுடனான சந்திப்பில் ஈடுபட்டிருந்தார். பல்வேறு முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருப்பதாக அது அந்த செய்தி அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பிரதானமாக இந்த புதிய அரசியலமைப்பினுடைய உருவாக்கம் தொடர்பாக இங்கு கலந்துரையாடப்பட்டிருந்த விடயங்களுக்கு பத்திரிகைகள் முக்கியத்துவம் தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்பில் பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் முன்னாள் பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் பலரும் கருத்துக்களை தெரிவித்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எந்தெந்த விடயங்கள் அங்கு பேசப்பட்டது என்பது குறித்தும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமான விடயங்களை தந்திருக்கிறது. அதாவது இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை நீக்கப்படுவது விடயம் குறித்தும், கம்பெனிகளுடன் பேசி மலையக காணி பிரச்சினைக்கு தீர்வு எட்டப்படுகின்ற விடயங்கள் குறித்தும் பிரதானமான பேசுபொருள் அமைந்திருப்பதை இன்றைய தினம் பத்திரிகைகள் உபத்தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயங்கள் குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் அவதானம் செலுத்தியிருக்கிறோம். மகர சிறைச்சாலை மோதலில் 15 கோடி ரூபாய் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டிருப்பதான ஒரு தகவல் ஒன்று இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு விடயமாக அந்த விடயம் இன்றைய தினம் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கிறது. அத்தனோடு இணைந்ததாக மற்றொரு பிரதான விவகாரத்துக்கும் பத்திரிகைகள் முக்கியத்துவம் தந்திருக்கின்றன. அதாவது இந்த நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயதெல்லையை உயர்த்துவது பொருத்தமற்றது என்பதாக ஜனாதிபதிக்கு 4 பீடங்களினுடைய பீடாதிபதிகள் கடிதம் எழுதியிருப்பதான தகவல் மற்றொரு மிக பிரதான இடமாக இடம் பிடித்திருக்கின்ற அதே வேளை நேற்றைய தினம் அமைச்சர்கள் இருவர் இந்த மல்வத்து மற்றும் அஸ்கரியப்படும் மகாநாயக்கர்களிடம் நேற்றைய தினம் சந்திப்பொன்றை நடத்தியிருக்கிறார்கள். இதன் பொழுதும் இந்த நீதித்துறையினுடைய சுயாதீனத்திற்கு எதிராக ஒரு செயற்பாடு இது அல்ல என்பது குறித்து விளக்கம் அளித்திருப்பதாக பத்திரிகைகள் செய்திகளை தந்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயங்கள் குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் உங்களுடன் பிரதானமாக பேசியிருக்கிறோம். நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தியதான பல்வேறு செய்திகளுக்கும் பத்திரிகைகள் இன்றைய தினம் முக்கியத்துவம் தந்திருக்கின்றன. அதுபோல நாங்கள் முதலாவதாக இந்த சீரற்ற காலநிலையினால் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள் குறித்த செய்திகளுக்கு முக்கியத்துவம் வழங்கலாம். வீரகேசரி பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியாக தந்திருக்கிறது. வெள்ளம் மண் சரிவால் முடங்கியது மலையகம், 2 பேர் உயிரிழப்பு, 6 பேர் மாயம் என்பதாக அதற்கு புகைப்படத்துடன் கூடிய தலைப்பு வழங்கப்பட்டிருப்பதை காணலாம். தினக்குரல் பத்திரிகையும் அந்த செய்தியை தந்திருக்கிறது. மலையகத்தில் பல பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கின, மீண்டும் பேரனர்த்தம் ஏற்படும் என அச்சம், ஆறுகள் பெருக்கெடுப்பு, மண்சரிவு அனர்த்தங்கள், மக்கள் இடப்பெயர்வு, நிலைமை மோசமடையும் அபாயம் என்பதாக அதற்கு உபத்தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே சமூக வலைதளங்களிலும் இது குறித்த பல்வேறு தகவல்களை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. எனவே இளைஞர்கள் தங்களுடைய இவ்வகையான ஆபத்தில் சிக்கியவர்களை மீட்டெடுக்கின்ற சம்பவங்கள் குறித்தும் சமூக வலைதளங்களில் பிரதானமான செய்திகள் வெளியாக இருந்தன. குறிப்பாக நாவலப்பட்டி பிரதேசத்தில் இந்த விடயம் அரங்கேறியதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இந்த விடயங்கள் குறித்தும் இன்றைய தின பத்திரிகைகள் பல்வேறு செய்திகளை சுட்டிக்காட்டியிருக்கின்றன. தமிழன் பத்திரிகையும் இது குறித்த செய்தியை தந்திருக்கிறது. லங்காதீப பத்திரிகையிலும் இது குறித்த செய்திகள் பிரதானமான செய்திகளாக பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த மலையகத்தில் தொடர்கின்ற சீரற்ற காலநிலை, மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்வு, குடியிருப்புகளுக்குள் புகுந்த வெள்ளம், மண் மண்மேடு சரிந்து போக்குவரத்து பாதிப்பு, வான் கதவுகள் திறப்பு, பாடசாலைகள் பூட்டு, அவதானமாக இருக்கும்படி எச்சரிக்கை என்பதாக உட்பக்கத்திலும் ஒரு செய்தி பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. லங்காதீப பத்திரிகையும் அது குறித்த தகவல்களை பிரதானமாக தந்திருப்பதை நாங்கள் காணலாம். வெசத்தக்க கந்துக்கரைய அவதானமக்கு என்பதாக அதில் தலைவிடப்பட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நிவசகட்ட பஸ்கந்த கடா வெட்டி ஹத்தராக்கு மருட்ட என்பதாக அதற்கு உபத்தலைப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த மண் சரிவு உள்ளிட்டால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை குறித்த தகவலாகவும் அவை முன்னிலைப்படுத்தப்பட்டிருப்பதை காணலாம். மலையகத்தினுடைய பல பகுதிகளில் மேகமூட்டமான வானிலை காணப்படுவதுடன் சப்ரகவு மாகாணத்திலும் கண்டி மற்றும் நூரலி ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்து வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. அத்துடன் 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்திருக்கிறது. அதற்கமைய கண்டி மாவட்டத்தினுடைய பஸ்பாகி கோர்ல மற்றும் கங்கை ஹேல கோர்ல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகள் மற்றும் அவற்றை சூழ இருக்கிற பகுதிகளுக்கு 2ம் கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் கீகாலி மாவட்டத்தினுடைய யட்டியாந்தோட்டை பிரதேச செயலக பிரிவுக்கும் நுவரலியா மாவட்டத்தினுடைய அம்பகமுவ மற்றும் நோர்வூடு பிரதேச செயலக பிரிவுகள் உட்பட அவற்றை சூழ இருக்கின்ற பகுதிகளுக்கும் 2ம் கட்டத்தின் கீழ் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர கேகாலை மாவட்டத்தினுடைய அரணாயக்கு மற்றும் தெஹியோவிட்ட பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் 1ம் கட்டத்தின் மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நுவரலியா மாவட்டத்தினுடைய நுவரலியா, தலவாக்கல, கொத்மலை கிழக்கு மற்றும் கொத்மலை மேற்கு ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் ரத்தினபுரி மாவட்டத்தினுடைய நிவித்துகலை மற்றும் ரத்தினபுரி பிரதேச செயலக பிரிவுகள் மற்றும் அவற்றை சூழ இருக்கின்ற பகுதிகளுக்கும் 1ம் கட்டத்தின் கீழ் மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பல்வேறு குடியிருப்புகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளமையால் மக்கள் வெவ்வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். மண்மேடு சரிந்து போக்குவரத்துகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. வான் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் பாதுகாப்பான இடங்களை நோக்கி இடம்பெயருமாறு பொதுமக்களுக்கு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மாணவர்களுடைய பாதுகாப்பு கருதி மத்திய மாகாண பாடசாலைகளுக்கு விடுமுறை விடுக்கப்பட்டுள்ளதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதிப்படைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நுவரலியா மாவட்டத்தில் நேற்று முன்தினம் இரவு முழுவதும் பெய்த கடும் மழையால் 55 குடும்பங்களைச் சேர்ந்த 118 பேர் பாதிக்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். அம்பகமுவ பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட ஹட்டன் பெருந்தோட்ட நிறுவனத்தினுடைய பிளாக் வாட்டர் தோட்டம் கனில்வத்தி பகுதியில் கனமழை காரணமாக 26 குடும்பங்களைச் சேர்ந்த 62 பேர் நேற்று 3ம் தேதி அதிகாலை பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். அதேவேளை கொட்டக்கலை பெருந்தோட்ட நிறுவனத்தினுடைய மெம்ஃபீல்ட் தோட்டம் ரொக்கில் பிரிவில் நேற்று அதிகாலை 4 மணியளவில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் காரணமாக 30 குடும்பங்களைச் சேர்ந்த 56 பேரும் பாதுகாப்பு இடங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட அனைவரும் பாதுகாப்பு இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக நுவரலியா மாவட்ட இடர் முகாமைத்துவ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கிடையில் நேற்று முன்தினம் காலை முதல் நேற்று காலை வரையான 24 மணி நேரத்தில் பல பகுதிகளில் அதிகளவு மழை பதிவாகியிருக்கிறது. அதன்படி கங்கை ஹெலக்கோர்ல பகுதியில் 196.6 மில்லிமீட்டரும் கிரிவன் எலிய பகுதியில் 184.2 மில்லிமீட்டர் மழையும், அதுபோல அரணாயக்க பகுதியில் 182.6 மில்லிமீட்டர் மற்றும் வட்டமலை பகுதியில் 163.2 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக காலநிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்தும் கடும் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருவதனால் பெருந்தோட்ட பகுதிகளில் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தாழ்நில பகுதிகளில் வசிப்போர் மற்றும் மண் சரிவு அபாய பகுதிகளில் உள்ளோர் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக நாவலப்பட்டி

இருக்குமாறும் அதிகாரிகளினுடைய அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவே அதிகாரிகளுடைய அறிவுறுத்தல்களை பின்பற்றி பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு அவர்களால் வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டிருப்பதையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அண்டை மழை காரணமாக வெள்ளத்தில் மூழ்கிய கொட்டக்கலை லொக்கில் தோட்டம் 60க்கும் மேற்பட்ட வீடுகள் இவ்வாறு நீரில் மூழ்கியிருக்கின்றன. கொட்டக்கலை மற்றும் அதனை சுட்டியிருக்கின்ற பகுதிகளில் நேற்று முன்தினம் இரவு முதல் பெய்த கனமழையால் டெவோன் ஆறு திடீரென பெருக்கெடுத்து ஓடியிருக்கிறது. இதனால் ரொக்கில் மற்றும் அரிண்டன் காலனி பகுதிகளில் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கின்றன. ஆற்றினுடைய நீர்மட்டம் வேகமாக உயர்ந்ததால் ரொக்கில் மற்றும் அரிண்டன் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள 60க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் வெள்ள நீர் இவ்வாறு புகுந்திருக்கிறது. வெள்ள நீர் வீடுகளுக்குள் புகுந்ததை அடுத்து மக்கள் தங்களது உடைமைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார்கள். பாதிக்கப்பட்டிருக்கின்ற பல குடும்பங்கள் தற்காலிக முகாம்களில் உறவினர்கள் நண்பர்களுடைய வீடுகளிலும் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த மண் சரிவு ஏற்படக்கூடிய மற்றும் ஆபத்தான நிலப்பரப்புகளுக்கு அருகில் வசிக்கும் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடனும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அவசர கோரிக்கை விடுத்திருக்கிறது. அதுபோல ஹட்டன் போடைஸ் பகுதியிலும் இவ்வகையான ஒரு வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டிருக்கிறது. நேற்று அதிகாலை 2 மணி முதல் காசல்டி நீர்த்தேக்கத்துடன் இணையும் போடைஸ் ஆறு பெருக்கெடுத்தமையின் காரணமாக போடைஸ் பகுதி குடியிருப்புகளுக்குள் வெள்ள நீர் புகுந்திருக்கிறது. உடனடியாக விரைந்த போலீசார் பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்திருக்கிறார்கள். மண் சரிவு காரணமாக கண்டி கடுகண்ணாபு வீதி மற்றும் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதி தீகல் பகுதியில் போக்குவரத்து பாதிப்படைந்ததுடன் வீதி தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் பத்திரிகைகள் அது குறித்த செய்திகளை பிரதானமான செய்திகளாக பத்திரிகைகளில் தந்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக தினகரன் பத்திரிகையிலும் அது குறித்த செய்தி ஒன்றை நாங்கள் பிரதானமாக காணக்கூடியதாக இருந்தது. கொழும்பு கண்டி பிரதான வீதி போக்குவரத்துகள் கடுகண்ணாவு வரை என்பதாக அதற்கு முதற் பக்கத்தில் தலைப்பிட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம். எனவே இந்த அறிவுறுத்தல்கள் செய்திகளை மக்கள் அவதானமாக கேட்டுக்கொண்டு இது குறித்து மிக அவதானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் முன்வைக்க விரும்புகிறோம். குறிப்பாக இந்த தொடர் மழை காரணமாக லிந்துல்லை ரஹான்வத்த பிரதான வீதியில் மண்மேடு சரிந்து விழுந்திருப்பதன் காரணமாக குறித்த வீதியூடாக போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. குறித்த வீதியில் சரிந்திருக்கின்ற மண்மேடுகளை அகற்றும் பணிகள் பிரதேச மக்களின் உதவியுடன் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதுபோலவே பூண்டுலோயா தவளந்தென்ன வீதி நியங்கம் கெந்திர விகாரிக்கு அருகில் நேற்று திங்கட்கிழமை பாரிய மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. நேகம் துற விகாரிக்கு அருகில் இவ்வகையான ஒரு மண் சரிவு ஏற்பட்டதன் காரணமாக போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் பூண்டுலோயா செல்வதற்கான போக்குவரத்து வசதிகள் முற்றாக தடைபட்டு மக்கள் பெரும் அசௌகரியத்துக்கு உள்ளாகி இருப்பதோடு இந்த வீதியில் ஆங்காங்கே மண் சரிவு ஏற்படும் அபாயம் நிலவுகிறது. மண் சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் சீரமைப்பு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதுபோல இந்த கனமழையின் காரணமாக மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தினுடைய 5 வான் கதவுகள் நேற்று 3 தேதி திறக்கப்பட்டதை அடுத்து டெவான் நீர்வீழ்ச்சி மற்றும் சென்கிளையா நீர்வீழ்ச்சிகளுடைய நீர்வரத்தும் கணிசமாக அதிகரித்திருக்கிறது. கொத்மலை ஆற்று நீர்த்தேக்கத்துக்கு கீழ்ப்பகுதி இரு கரைகளிலும் வசிக்கும் மக்கள் மற்றும் நீர்நிலைகளை பயன்படுத்துபவர்கள் மிக அவதானமாக இருக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவுறுத்தியிருக்கிறது. நீர்த்தேக்கங்களுடைய நீர்மட்டம் வெகுவாக அதிகரித்து வருகின்ற நிலையில் மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தினுடைய 3 வான்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. நீரேந்து பகுதிகளில் தொடர்ந்தும் பெய்து வருகின்ற கனமழை காரணமாக மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தினுடைய 3 உபரி நீர் வழித்தடங்கள் நேற்று காலை தானாகவே திறக்கப்பட்டதாக நீர்த்தேக்க பொறியியலாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது நிலவுகின்ற இந்த சீரற்ற காலநிலை தொடர்ந்தால் மீதமுள்ள வான் கதவுகளும் திறக்கப்படலாம் எனவும் அந்த பகுதியில் சென்கிளையா மற்றும் டெவான் நீர்வீழ்ச்சிகளுடைய நீர்வரத்து கணிசமாக அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கொத்மலை நீர்த்தேக்கத்துக்கு கீழ்ப்பகுதி இரு கரைகளிலும் வசிக்கும் மக்கள் மற்றும் நீர்நிலைகளை பயன்படுத்துபவர்கள் அவதானமாக இருக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவுறுத்தியிருக்கிறது. அதுபோலதான் இந்த கனமழையினால் கன்யோன் நீர்த்தேக்கத்தினுடைய நீர்மட்டமும் உயர்ந்திருக்கிறது. இதனையடுத்து நேற்று 3 தேதி காலை 9:25 அளவில் நீர்த்தேக்கத்தினுடைய 2 வான் கதவுகள் 6 அங்குலம் வரை திறந்துவிடப்பட்டதாக நுவரெலியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்திருக்கிறது. இந்த சீரற்ற காலநிலை காரணமாக ஹட்டன் கல்வி வலயத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் நேற்று 3 தேதி விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய பாதுகாப்பு மற்றும் பாடசாலையினுடைய நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சீரற்ற காலநிலை நிலவி வருவதனால் நுவரெலியா மற்றும் ஹட்டன் கல்வி வலயங்களுக்கு உட்பட்ட பாடசாலைகளுக்கு தேவைக்கேற்ப மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய மாகாண பிரதமர் செயலாளர் மாகாண கல்வி பணிப்பாளருக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். நுவரெலியா மாவட்ட செயலாளர் இதனை தெரிவித்திருக்கிறார். இதன் அடிப்படையில் தற்போதைய மோசமான காலநிலையை கருத்திக் கொண்டு பாடசாலைகளை நடத்துவதா இல்லையா என்பது குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் ஹட்டன் மற்றும் நுவரெலியா கல்வி வலயங்களில் உள்ள அனைத்து பாடசாலை

சாலை அதிபர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக மாகாண கல்வி பணிப்பாளர் அறிவித்திருக்கின்றார். பேராதனை பல்கலைக்கழக மகாவலி ஆற்றங்கரைக்கு அண்மித்த விடுதிகளில் தங்கியிருக்கின்ற மாணவ மாணவிகள் அவதானமாக இருக்கும்படி பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. மகாவலி கங்கையினுடைய மேற்பக்கமாக இருக்கின்ற நீரேந்து பிரதேசங்களில் தற்போது பெய்து வரும் கடும் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அதுகுறித்து மாணவர்கள் விழிப்புடன் இருக்குமாறும் பேராதனை பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக மகாவலி ஆற்றுப்படுகையில் அமைந்திருக்கின்ற விடுதிகளில் தங்கியிருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு பல்கலைக்கழக நிர்வாகம் மேற்படி எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. கடந்த திட்வா சூறாவளி காலத்தில் பேராதனை பல்கலைக்கழக பொறியியல் பீடத்துக்கு அருகில் அமைந்திருக்கின்ற மாணவர் விடுதி, விவசாய பீடம் உட்பட மற்றும் சில பகுதிகள் நீரில் மூழ்கி பெரும் சேதம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த வெள்ளப்பெருக்கு குறித்து மிக அவதானத்துடன் செயற்பாடுமாறு அவர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருப்பதையும் அந்த பத்திரிகை சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையுடைய உட்பக்கத்திலும் இது குறித்த ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய கல்வி நடவடிக்கைகள் இடைநிறுத்தம், மாணவர்கள் வீடுகளுக்கு செல்ல அனுமதி என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். நிலவுகின்ற இந்த சீரற்ற வானிலையை கருத்தில் கொண்டு பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய அனைத்து கல்வி நடவடிக்கைகளும் பரீட்சைகளும் மறு அறிவித்தல் வரை தற்காலிக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பேராதனை பல்கலைக்கழக நிர்வாகம் தீர்மானித்திருக்கிறது. எவ்வாறாயினும் பல்கலைக்கழகத்தினுடைய அத்தியாவசிய சேவைகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கமைய பல்கலைக்கழக நிர்வாகத்தினால் பின்வரும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. தமது சொந்த பிரதேசங்களுக்கு பாதுகாப்பாக பயணிக்கக்கூடிய மாணவர்கள் அவ்வாறு புறப்பட்டுச் செல்ல முடியும். சீரற்ற வானிலை காரணமாக வீடுகளுக்கு செல்ல முடியாத மாணவர்கள் சரசவி மெதுர விடுதியை தவிர்த்து பல்கலைக்கழக விடுதி நிர்வாகத்திற்கு அறிவித்து தங்கியிருக்க முடியும் என்ற விடயமும் அவர்களுக்கு ஒரு சலுகையாக வழங்கப்பட்டிருக்கிறது. அபாயகரமான தனியார் தங்கும் விடுதிகளில் தங்கியிருக்கின்ற மாணவர்களினுடைய பாதுகாப்புக்காக பல்கலைக்கழக விடுதிகளுக்கு வருகை தந்தால் அவர்களை ஏற்றுக்கொண்டு தேவையான பதிவுகளை பெறுமாறும் விடுதி நிர்வாகத்திற்கு அறிவித்திருக்கிறது. எந்த ஒரு மாணவரும் விடுதிகளை விட்டு வெளியேறுமாறு வற்புறுத்தப்பட மாட்டார்கள் என்றும் பல்கலைக்கழகம் இதன் பொழுது வலியுறுத்தி கூறப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலைமை வளமைக்கு திரும்பும் வரை பல்கலைக்கழக சமூகத்தினர் தமது பாதுகாப்பு தொடர்பான அறிவுறுத்தல்களை பின்பற்றி செயற்படுமாறும் பேராதனை பல்கலைக்கழக நிர்வாகம் கேட்டுக் கொண்டிருக்கின்ற விடயங்களையும் அதில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்த செய்திகளாகவே காணப்படுகின்றன. நாவலப்பிட்டி சோளங்கந்த பகுதியில் மண்கரை இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழப்பு என்பதான ஒரு செய்தியையும் நாங்கள் இன்றைய தினம் தினக்குரல் பதிவுடைய இரண்டாம் பக்கத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. நிலவுகின்ற இந்த சீரற்ற வானிலை காரணமாக நாவலப்பிட்டி சோளங்கந்த பகுதியில் இவ்வகையான ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. 65 வயதான ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என பேரிடர் மேலாண்மை மையத்தினுடைய இயக்குநர் பிரதீப் கொடிப்பிலை தெரிவித்திருக்கிறார். தற்போது நிலவுகின்ற மோசமான வானிலை குறித்து தெரிவிப்பதற்காக நடத்தப்பட்டு வரும் சிறப்பு ஊடக சந்திப்பு ஒன்றில்தான் இந்த விடயத்தினை அவர் தெரிவித்திருக்கிறார். நிலவுகின்ற மோசமான வானிலை காரணமாக கண்டி மாவட்டத்தினுடைய நாவலப்பிட்டி பகுதியில் சிறியளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்தது. அதன்படி நாவலப்பிட்டிய பகுதியில் உள்ள 38 குடும்பங்களைச் சேர்ந்த 138 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டிருக்கிறார் என்ற விடயத்தினையும் அவர் தெரிவித்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நுவரெலியா சென் அன்ட்ரூஸில் வெள்ளம் 6 குடும்பங்களிடம் பெயர் வென்ற ஒரு விடயத்தினையும் நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே நுவரெலியா சென் அன்ட்ரூஸ் பகுதியில் உள்ள 6 வீடுகளில் புகுந்த வெள்ள நீர் காரணமாக தமது இருப்பிடங்களை விட்டு நுவரெலியா பம்பரங்களில் உள்ள தற்காலிக முகாம்களில் இவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நுவரெலியாவில் தொடர்ந்து நிலவுகின்ற இந்த சீரற்ற வானிலை காரணமாக ஆறுகள் பலவற்றினுடைய நீர்மட்டம் துரிதமாக உயர்வடைந்திருப்பதன் காரணமாக தாழ்நிலங்களில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு வேண்டுகோள்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இதன் அடிப்படையில் தான் இந்த விடயமும் இங்கு குறிப்பிடப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இயற்கையினுடைய சீற்றத்தால் இயல்பு நிலை ஸ்தம்பிதம். ஹட்டனில் மண்மேடு சரிந்ததில் 4 பலி. கழனி, களு, மகாவலி கங்கைகள் பெருக்கெடுப்பு. பல இடங்களில் மண் சரிவு அபாயம் என்பதாக தமிழன் பத்திரிகையும் பிரதான தலைப்புச் செய்தி தந்திருக்கிறது. நுவரெலியா கண்டி மாவட்ட பாடசாலைகளுக்கு இன்று பூட்டு. ஹட்டன் கொழும்பு வீதியிலும் போக்குவரத்து பாதிப்பு என்பதாக அதற்கு உபதலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பல்வேறு முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டு அந்த செய்தியும் இன்றைய தின பத்திரிகைகளில் பிரசுரமாயிருப்பதை நாங்கள் காணலாம். அந்த விடயம் குறித்து இப்பொழுது நாங்கள் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இந்த பசிபிக் கடற்பரப்பின் ஜப்பானுக்கு கீழ் கடற்பிரதேசத்தில் உருவாகி இருக்கின்ற டைபூன் புயலானது விருத்தியடையும் பொழுது 6 திகதியின் பின்னர் காற்றின் வேகம் அதிகரித்து மத்திய மலைநாட்டு பிரதேசங்களில் மீண்டும் மழைவீழ்ச்சி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வளிமண்டலியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது. நாட்டில் நிலவுகின்ற இந்த சீரற்ற காலநிலையினால் மத்திய மலைநாட்டில் பல்வேறு பகுதிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவுகள் பதிவாகி இருக்கின்றன. மோசமான காலநிலை காரணமாக நுவரெலியா
மாவட்டத்தில் இதுவரை 581 குடும்பங்களைச் சேர்ந்த 2331 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னக்கோன் தெரிவித்திருக்கிறார். மேலும் 6 பேர் காணாமல் போயுள்ளதாகவும், அவர்களில் 2 பேர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும், 4 மண் சரிவில் சிக்கியுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்களில் 1734 பேர் தற்போது 7 தற்காலிக தங்குமிட முகாம்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட செயலாளர் மேலும் தெரிவித்திருக்கிறார். இந்த எல்நினோ நிலைமையுடன் ஆகஸ்ட் மாதத்தில் மழைவீழ்ச்சி குறைவடையும் என்று எதிர்பார்த்திருந்தோம். சபரகமுவ மேல் மாகாணங்களில் ஆகஸ்ட் மாதத்தில் பதிவாகும் மழைவீழ்ச்சியை விட குறைவான மழைவீழ்ச்சியே பதிவாகும் என எதிர்பார்த்திருந்தோம். அத்துடன் செப்டம்பர் மாத நிலைமை தொடர்பில் முன்கூட்டியே மதிப்பிடுவது உறுதிப்பாடற்ற நிலைமையிலேயே இருந்ததாக வளிமண்டல வெயில் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமான தெரிவித்திருக்கின்றார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பின் பொழுதே இந்த விடயங்கள் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் பல்வேறு விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பருவமழை அதிகரிக்கலாம் அல்லது குறைவடையலாம், எல்நினோ நிலைமைகளுடன் இந்த மழைவீழ்ச்சியை நாங்கள் எதிர்பார்த்திருக்கவில்லை. இருந்தபோதும் நேற்று முன்தினத்திலிருந்து பருவ மழைவீழ்ச்சி அதிகரித்திருக்கிறது. அண்மைய நாட்களில் காற்றின் வேகத்தின் அதிகரிப்பை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. காற்றின் வேக அதிகரிப்புடன் இந்த பருவமழையானது நேரடியாக மத்திய மலைநாட்டில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நுவரெலியா, கண்டி, கேகாலை, ரத்தினபுரி போன்ற பிரதேசங்களிலேயே அதிக மழைவீழ்ச்சி பதிவாகியிருந்தது. இன்று பகலுடன் மழைவீழ்ச்சி குறைவடையும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்ற விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. பசிபிக் கடற்பரப்பில் ஜப்பானுக்கு கீழ்பகுதியில் டைபோன் புயல் உருவாகியிருக்கிறது. இந்த புயல் விருத்தியடையும் பொழுது காற்றினுடைய வேகம் அதிகரித்து 6 தேதியின் பின்னர் மீண்டும் மத்திய மலைநாட்டு பிரதேசங்கள் உள்ளிட்ட அதனை அண்மித்த பகுதிகளில் மழைவீழ்ச்சி பதிவாகலாம் என எதிர்பார்க்கிறோம். சபரகமுவ மாகாணம், கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலேயே மேலும் மழைவீழ்ச்சி பதிவாகும் என எதிர்பார்க்கிறோம் என்ற விடயத்தினையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நுவரெலியா, கண்டி உள்ளிட்ட பிரதேசங்களில், மலைநாட்டு பிரதேசங்களில் நேற்று முன்தினத்திலிருந்து, அதாவது 2 தேதியிலிருந்து பதிவாகிய தொடர்ச்சியான மழைவீழ்ச்சியால் அந்த பிரதேசங்களில் கடும் வெள்ளம் மற்றும் மண் சரிவுகள் பதிவாகி இருக்கின்றன. இதன் காரணமாக நுவரெலியா, நாவலப்பிட்டி பிரதேசங்களுடைய மக்கள் குடியிருப்புகளுக்குள் நீர் மூழ்கியிருக்கிறது. இதற்கிடையில் ஹட்டன் பொல்பிட்டிய பிரதேசத்தில் உள்ள வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் பெண்ணொருவர் உயிரிழந்திருக்கிறார். மேலும் 3 காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காணாமல் போன 3 உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்ல பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். மேல் மாகாணம், சபர்கமு மாகாணம், வடமேற்கு மாகாணம் மற்றும் கண்டி, நுவரெலியா, காலி, மாத்தறை மாவட்டங்களுக்கு இடையிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. சபரகமுவ மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடமத்திய மாகாணத்தில் இடைக்கிடையே மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும், முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பிற்பகல் வேளையில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வடமத்திய, சபரகமுவ தென் மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்தில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் அந்த அறிவிப்பில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இடியுடன் கூடிய மழையின் பொழுது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று அல்லது மின்னல் காரணமாக ஏற்படக்கூடிய விபத்துக்களை தவிர்க்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வானிலை ஆய்வு திணைக்களம் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இந்த நிலையில்தான் கொத்மலையில் உள்ள காமினி திசாநாயக்க நீர்த்தேக்கத்தினுடைய வழிந்தோடும் கதவுகள் மற்றும் மண் மதகுகள் நிமிடத்துக்கு சுமார் 250 கனமீட்டர் என்ற விகிதத்தில் நேற்று திறந்துவிடப்பட்டிருக்கின்றன. கொத்மலை நீர்த்தேக்கத்திலிருந்து நீர் திறந்துவிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. களனி கங்கைக்கான வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை 48 மணித்தியாலங்களுக்கு மேலும் நீடிக்கப்பட்டிருக்கிறது. அம்பேவல நீர்த்தேக்கத்தினுடைய 2 வான்கதவுகளும் 4 அங்குலம் வரை திறக்கப்பட்டிருக்கின்றன. வழிந்தோடும் நீர் தீகம, லிந்துலை, அக்கரப்பத்தனை மற்றும் தலவாக்கலி ஊடாக மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்துக்கு பாய்வதால் நீர்மட்டம் உயரக்கூடும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. மகாவலி கங்கையில் அடுத்த 48 மணித்தியாலங்களுக்கு பாரிய வெள்ளப்பெருக்கு நிலைமையொன்று ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. எதிர்காலத்தில் மேலும் மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதால் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் அரசாங்கமும் நிலைமையை தொடர்ந்தும் விழிப்புடன் இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதுபோல நிலவுகின்ற இந்த மோசமான காலநிலை காரணமாக நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு பாடசாலைகளும் இன்று 4 தேதி மூடப்படும் என நுவரெலியா கல்வி வலய பணிப்பாளர் MSD திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். அதன்படி நுவரெலியா, ஹட்டன், பலப்பனை, கொத்மலை மற்றும் ஹங்குராங்கத்த கல்வி வலய அலுவலகங்களின் கீழ் இயங்குகின்ற அனைத்து அரசு பாடசாலைகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள அனைத்து தனியார் பாடசாலைகளுக்கும் இன்று மூடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளை கண்டி
மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு பாடசாலைகளையும் இன்று மூடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய அனைத்து கல்வி செயற்பாடுகளும் மற்றும் பரீட்சைகளும் மறு அறிவித்தல் வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுவதாக பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. கண்டி மாவட்டத்தில் தொழுவ உடப்பலாத்த தெல்தொட்ட மெததும்பர பன்வில உடுதும்பர கங்கைகேல கோரல மற்றும் பஸ்வாகி கோரல ஆகிய மாவட்ட செயலாளர் பிரிவுகளுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல நாவலப்பிட்டி கினிகத்தனை வீதியினுடைய போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. தாழ்றக்க அபாயம் காரணமாக பலப்பிட்டிய பகுதியில் வீதி மூடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாறைகள் உருண்டு விழும் அபாயம் நிலவுவதால் கொழும்பு கண்டி பிரதான வீதியினுடைய கடுகண்ணாவு மற்றும் கனைத்தென்ன இடையிலான பகுதி தற்காலிகமாக மூடப்படும் என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் தியகல பகுதியில் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டிருப்பதன் காரணமாக அந்த வீதியில் வாகன போக்குவரத்து முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது என்றும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த செய்திகளை கேட்டுக் கொண்டிருப்பவர்கள் இந்த விடயங்களை உள்வாங்கி தங்களுடைய அனாவசியமற்ற பயணங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு வேண்டுகோளை முன்வைக்கின்றோம். எனவே மிக முக்கியமான பாதிப்புகளை நாடு தற்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதில் இருந்தாலும் கூட அதிலிருந்து மீள்வதற்கான சாத்தியக்கூறுகள் விரைவாக தென்படுகின்றன. மீட்பு பணிகளும் தயார் நிலையில் இருக்கின்றன. இந்த நிலையில் மக்கள் மிக அவதானமாக செயற்பட்டு இவர்களுடைய செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளையை நாங்களும் முன்வைக்க விரும்புகிறோம். தினக்குரல் பத்திரிகையிலும் இதுகுறித்த பல்வேறு செய்திகள் வெளியாகிறது. நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதாவது தற்பொழுது இந்த மழை காரணமாக பல்வேறு பாதிப்புகள் பதிவாக இருக்கின்ற என்ற நிலையில் மட்டக்களப்பில் மிக நீண்ட நாட்களின் பின்னர் மழை என்பதான ஒரு செய்தியை நாங்கள் காணலாம். எனவே நாங்கள் ஆரம்பத்தில் இந்த மலையகத்தில் அதிக பாதிப்புகள் குறித்து பார்த்திருந்தோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் மிக நீண்ட நாட்களின் பின்னர் ஞாயிற்றுக்கிழமை முதல் பலத்த காற்றுடன் மழை பெய்திருக்கிறது. இந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 தொடக்கம் திங்கட்கிழமை காலை 8:30 வரையிலான 24 மணித்தியாலத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 47.8 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக மாவட்ட வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ஏற்பட்ட தழும்பல் நிலை காரணமாக வானிலை அவதான நிலையத்தினுடைய அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக கடல்சார் தொழிலாளர்கள் தொழிலுக்கு செல்வதால் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருந்தது. மாவட்ட கரையோர பகுதிகளிலும் மீனவர்கள் தங்களுடைய மீன்பிடி படகுகளை பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்த்தி வைத்திருந்ததுடன் கடற்கரையில் கடலுடைய நிலைமை பற்றி அவதானித்த வண்ணம் இருக்கிறார்கள் என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. சாய்ந்த மரத்திலும் அதனை சுற்றியிருக்கின்ற பகுதியிலும் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதான மற்றொரு செய்தியினை தினக்குரல் பத்திரிகை 5 பக்கத்தில் தந்திருக்கிறது. சாய்ந்த மருது மற்றும் அதனை சுற்றியிருக்கின்ற பல பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற மழை காரணமாக பல பிரதான மற்றும் உட்புற வீதிகளில் வெள்ள நீர் தேங்கியிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை அதாவது 2 மாலை மழை நீரானது வடிகான்கள் வழியே முறையாக வழிந்தோட வழியின்மையினாலேயே பெரும்பாலான வீதிகள் நீரில் மூழ்கியிருப்பதாக பிரதேசவாசிகள் விசனம் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் பாதசாரிகள் பாடசாலை மாணவர்கள் மற்றும் வாகன சாரதிகள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதோடு அன்றாட காரியங்களை மேற்கொள்வதிலும் பெரும் சிரமங்களை சந்தித்து வருவதாக அந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. முறைசாரா வடிகான அமைப்புகள் மற்றும் அடைப்பட்டிருக்கின்ற நீர்வரத்து வழிகளை உடனடியாக சீரமைத்து தேங்கியிருக்கின்ற வெள்ளநீரை அகற்றுவதற்கு பிரதேச சபையும் உரிய அதிகாரிகளும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாகவும் அந்த வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம். எனவே மீனவர்களுக்கு முக்கியமான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகை அது குறித்த ஒரு செய்தியினை தந்திருக்கிறது. கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தல் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருக்கிறது. காலி முதல் அம்பாந்தொட்டி ஊடாக பொத்துவில் வரையிலான கடற்பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கொந்தளிப்பான கடல் நிலைமை நிலவுக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த கடற்பகுதிகளில் மணித்தியாலத்துக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் கடல் பிராந்தியங்கள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். மறு அறிவித்தல் வரை கடற்படையினர் மற்றும் கடற்றொழில் சமூகத்தினர் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு அதாவது கடற்பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். புத்தளத்திலிருந்து கொழும்பு ஊடாக காலி வரையிலான கடற்பகுதிகளில் மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் கடல் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என்ற விடயமும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே கடற்படையினர் மற்றும் கடற்றொழில் சமூகத்தினர் மிகவும் அவதானத்துடன் செயற்படுவதுடன் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் எதிர்கால வானிலை முன்னறிவிப்புகளை கூர்ந்து கவனிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். விடயம் அதில் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம். ரத்தினபுரி மாவட்டத்தில் 500 மேற்பட்ட இடங்களில் மண் சரிவு அபாயம். கழுகங்கையினுடைய நீர்மட்டம் 19 வரை உயரும் என்பதான ஒரு செய்தியையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக ரத்தினபுரி மாவட்டத்தில் பெய்து வருகின்ற கடும் மழை காரணமாக ரத்தினபுரி நகரில் அமைந்திருக்கின்ற
கழுகங்கையினுடைய நீர்மட்டம் 19 அடி வரை உயர்ந்திருக்கிறது. இதனால் கழுகங்கையை அண்டிய பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள் கடும் வெள்ள அபாயத்தை எதிர்நோக்கி இருக்கின்றன. எலப்பாத்து மற்றும் ரத்தினபுரி ஆகிய பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கரங்கொட திமியாவ சமன் தேவாலய பகுதி, தம்புலுவன உள்ளிட்ட தாழ்நில பகுதிகள் வெள்ள நீரினால் பாதிக்கப்பட்டிருப்பதுடன் சில வீதிகளினூடாக போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை ரத்தினபுரி மாவட்டத்தில் 500 மேற்பட்ட இடங்கள் மண் செறிவு அபாயம் உள்ள பகுதிகளாக ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. தற்போது மழை தீவிரமடைந்திருப்பதன் காரணமாக மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயம் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே மக்கள் இந்த அறிவுறுத்தல்கள் குறித்து மிக அவதானமாக செயல்பட வேண்டும் என்ற விடயத்தினையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் பல பகுதிகளில் வகையான சீரற்ற காலநிலை காரணமாக பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. இவை தொடர்ந்தும் அது தொடர்பான தகவல்களை நாங்கள் தருவதற்கும் தயாராக இருக்கிறோம். எனவே மீட்பு குழு தயாராக இருக்கிறது என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மீட்பு பணிகளுக்கு உடன் தயாராகுங்கள், பாதுகாப்பு அமைச்சர் அறிவுறுத்தல் என்பதாக தினக்குரல் பத்திரிகையில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. நாட்டில் தற்போது நிலவுகின்ற இந்த சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை மீட்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு பாதுகாப்பு அமைச்சு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருப்பதை மையப்படுத்தியதாகவே அந்த செய்தியும் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணலாம். இதற்கமைய மக்களுடைய உயிர்களை பாதுகாப்பதற்காக பொருத்தமான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து மாவட்ட செயலாளர்களிடமும் அமைச்சு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. மேலும் தேவையான சந்தர்ப்பங்களில் மக்களை விரைவாக அடையாளம் கண்டு அவர்களை பாதுகாப்பான மையங்களுக்கு அனுப்பி உயிர்களை பாதுகாக்குமாறும் உரிய பிரதேச செயலாளர்களுக்கு அறிவுறுத்துமாறும் அமைச்சு வலியுறுத்தியிருக்கிறது. அத்துடன் இவ்வாறு பாதுகாப்பு மையங்கள் அல்லது உறவினர்களுடைய வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் மக்களுக்கு தேவையான உணவு மற்றும் ஏனைய வசதிகளை வழங்குவதற்கு தேவையான நிதியை கோர முடியும் எனவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்ற விடயங்களும் பிரதானமான விடயங்களாக அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே 4 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்ற விடயமும் மற்றும் ஒரு செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. நிலவுகின்ற இந்த சீரற்ற வானிலை காரணமாக கண்டி, கேகாலை, நூரலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் குறித்த மாவட்டங்களுடைய மண் சரிவுக்கான அறிகுறிகள் தென்பட்டாலோ அல்லது எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ள பிரதேசங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதனாலோ உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த அறிவுறுத்தலுக்கு அமைவாக நாங்கள் செயல்படவும் உயிர்களை பாதுகாத்துக் கொள்ளும் என்ற வேண்டுகோளையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் முன்வைக்க விரும்புகிறோம். அதுபோலவே நாங்கள் அடுத்ததாக மற்றும் ஒரு பிரதான விவகாரம் குறித்தும் அவதானம் செலுத்த இருக்கின்றோம். குறிப்பாக இந்த டெங்கு நோயினுடைய தாக்கம் தற்பொழுது அதிகரித்திருப்பதை மையப்படுத்தியதான ஒரு செய்தியாக அந்த செய்தி பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயம் குறித்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த புலம்பரடி விடையின் பின்னர்.

0: விளம்பரடைவலையின் பின்னர் சுயாதீன செய்தி பார்வையிடுவதற்குன்றும் இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையுடைய மூன்றாம் பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தீவிரமடையும் டெங்கு, 86,386 பேர் பாதிப்பு, 62 பேர் பலி, வாதுவையில் கற்பிணி தாய் கருவுடன் உயிரிழந்த பரிதாபம் என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். நாட்டில் டெங்கு நோய் பரவி தீவிரமடைந்திருப்பதன் காரணமாக டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 87,000 அனுமதித்திருக்கிறது. இந்த நிலையில் வாதுவை பகுதியைச் சேர்ந்த கற்பிணி தாய் ஒருவர் 7 மாத கருவுடன் உயிரிழந்திருக்கிறார். கடும் காய்ச்சலால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே அவர் உயிரிழந்திருக்கிறார். இதேவேளை நாட்டில் டெங்கு நோய் பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் நடப்பாண்டில் இதுவரையான காலப்பகுதிக்குள், அதாவது ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டோருடைய எண்ணிக்கை 86,386 கடந்திருக்கிறது. 62 பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதேவேளை நாடு முழுவதும் 137 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் டெங்கு பரவும் அதிவேக அபாய வலயங்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு கடந்த 2ஆம் தேதி வெளியிட்டிருக்கின்ற தரவுகளின் அடிப்படையில் நாட்டில் டெங்கு நோய் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் தற்போது மரண வீதம் 0.07% காணப்படுகிறது. எனவே ஆகஸ்ட் மாதம் 1ஆம் மற்றும் 2ஆம் தேதிகளில் மாத்திரம் 134 டெங்கு நோயாளிகள் பதிவாகி இருக்கிறார்கள். இந்த ஆண்டில் ஜூலை மாதத்திலேயே அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஜூலை மாதத்தில் மாத்திரம் 29,978 நோயாளிகள் பதிவாகி இருக்கிறார்கள். இதேவேளை ஜூன் மாதத்தில் 21,533 டெங்கு நோயாளிகள் பதிவாகி இருக்கிறார்கள். அத்தோடு மே மாதத்தில் 8,590 டெங்கு நோயாளிகளும், ஏப்ரல் மாதத்தில் 5,651 டெங்கு நோயாளிகளும், மார்ச் மாதத்தில் 6,013 டெங்கு நோயாளிகளும், பிப்ரவரி மாதத்தில் 5,721 நோயாளிகளும், ஜனவரி மாதத்தில் 7,866 டெங்கு நோயாளிகளும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரம் வெளியிடப்பட்டிருக்கிறது. மாகாண ரீதியில் அவதானிக்கும் பொழுது மேல் மாகாணத்திலேயே அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோய் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் மேல் மாகாணத்தில் 45,675 டெங்கு நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். மேலும் தென் மாகாணத்தில் 12,969 பேரும், சபர்கவு மாகாணத்தில் 7,111 பேரும், மத்திய மாகாணத்தில் 7,567 பேரும், கிழக்கு மாகாணத்தில் 3,604 பேரும், வடமேல் மாகாணத்தில் 4,279 பேரும், ஊவா மாகாணத்தில் 2,403 பேரும், வடமத்திய மாகாணத்தில் 1,525 பேரும், வடக்கு மாகாணத்தில் 1,248 பேரும் என டெங்கு நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இதேவேளை கொழும்பு மாவட்டத்தில் 17,101 பேரும், கம்பஹாவில் 18,321 பேரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. மிக அவதானமாக இந்த மழை பெய்து வருகின்ற காலம் என்றபடியினால் இது மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை மையப்படுத்தியதாகவே அந்த செய்தியின் பிரசுரமாக இருக்கிறது. மக்கள் இந்த விடயம் குறித்து மிக அவதானமாக செயற்படுங்கள் என்ற ஒரு வேண்டுகோளையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் முன்வைக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் அடுத்த விடயம் குறித்து பார்க்கலாம். குறிப்பாக இந்த ஜனாதிபதியினுடைய சந்திப்பு குறித்த பல்வேறு தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. ஜனாதிபதிக்கும் தமிழ் கட்சி மக்கள் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்றைய நாளில் இடம்பெற்றிருக்கிறது. அது குறித்த செய்திகள் பிரதான தலைப்பு செய்திகளாக வெளியாக இருக்கின்றன. வீரகேசரி பத்திரிகை பின்வருமாறு தலைப்பிட்டிருக்கிறது, புதிய அரசியலமைப்பு நிச்சயம் உருவாக்கப்படும், தமிழ் பேசும் கட்சிகளுடைய பிரதிநிதிகளுடனான சந்திப்பில் தாமதத்தை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி, நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை நீக்கப்படும், கம்பெனிகளுடன் பேசி மலேக காணி பிரச்சினைக்கு தீர்வு, குழுவின் அறிக்கை வந்ததும் மாகாண சபை தேர்தல் குறித்த தீர்மானம், இனவாதத்தை தூண்டும் வகையில் யாரும் செயற்படக்கூடாது என்பதாக நேற்று அங்கு பேசப்பட்டிருக்கின்ற விடயங்களுக்கு உபத்தலைப்பட்டிருக்கு வீரகசரி பத்திரிகையை பிரசுரித்திருப்பதையும் நாங்கள் காணலாம். ஏனைய பத்திரிகையிலும் அது குறித்த செய்திகள் வெளியாக இருக்கின்றன. தினகரன் பத்திரிகை அந்த செய்தியை பின்வருமாறு தந்திருக்கிறது, அரசியலமைப்பை திருத்தி நிறைவேற்ற அதிகார முறை ஒழிக்கப்படும், தமிழ் முஸ்லிம் கட்சிகளின் சந்திப்பில் ஜனாதிபதி என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். புதிய அரசியலமைப்பு உருவாக்க பணிகள் தாமதமாகிவிட்டன என்று தமிழ் பேசும் கட்சிகளுடைய பிரதிநிதிகளுடனான சந்திப்பின் பொழுது ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர், அந்த பணிகளை விரைவாக முன்னெடுப்பதாகவும், நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கப்பட வேண்டும் என்ற தமது நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கருக்கும் தமிழ் பேசும் மக்களின் நலனை முன்னிறுத்தி ஆக்கப்பூர்வமான முறையில் இணைந்து செயற்படுவதற்கு உடன்பட்டிருந்த இலங்கை தமிழரசு கட்சி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகிய 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பு நேற்று திங்கட்கிழமை காலை 10:30 கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றிருந்தது. சுமார் 2 மணி நேரம் நீடித்த இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சார்பில் எம் ஏ சுமந்திரன் மற்றும் ரா சாணக்கியனும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் சுரேஷ் பிரேமிச்சந்திரன், செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் முருகேச சந்திரகுமாரும், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் ரவுப் அக்கி மற்றும் நிசாம் காரியப்பரும், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பில் அமீர் அலி முகமது தாகிரும், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் ஜீவன் தொண்டமானும், தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணி கட்சியினுடைய தலைவர் உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயம் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதன் பொழுது பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருப்பதை நாங்கள் காணலாம். குறிப்பாக தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பில் பாரத் அருள்சாமி கலந்து கொண்டிருந்தார் என்ற விடயம் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதன் பொழுது புதிய அரசியலமைப்பு உருவாக்கம், நீண்டகாலமாக நிலுவையில் உள்ள மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துதல், வடக்கு கிழக்கு மாகாணங்களுடைய படையினர் வசம் இருக்கின்ற தனியார் காணிகளை விடுத்தல் மற்றும் மலேக மக்களுக்கான காணி உரிமையை வழங்கல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் தாம் கொண்டிருக்கும் நிலைப்பாடுகள் குறித்தும், இவை பற்றி ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவிடம் தாம் எடுத்துரைத்த விடயங்கள் குறித்தும் மேற்படி கட்சிகளுடைய பிரதிநிதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் பொழுது பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டிருப்பதாகவே தகவல்கள் வெளியாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக மற்றொரு பிரதான சந்திப்பை மையப்படுத்தியதான செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல இந்த தமிழ் முற்போக்கு கழக சார்பாக வி ராதாகிருஷ்ணன் எம்பியும் அங்கு கலந்து கொண்டிருக்கிறார். இந்த சந்திப்பின் பொழுது விசேடமாக இந்த புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் குறித்துதான் பேசப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலளித்திருந்த ஜனாதிபதி புதிய அரசியலமைப்பு உருவாக்க பணிகள் தாமதமாகிவிட்டதனை ஏற்றுக்கொண்டதுடன் அவற்றை முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார். அத்தோடு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் என தாம் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோன்று நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கின்ற மாகாண சபை தேர்தல்களை விரைவாக நடத்துமாறு ஜனாதிபதியிடம் வலியுறுத்திய தமிழ் பேசும் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் தற்போது பழைய முறையில் தேர்தலை நடத்துமாறும் அதன் பின்னர் அடுத்த பதவிக்காலம் வரை இருக்கின்ற இடைவெளியில் தேர்தல் முறைமை மாற்றம் தொடர்பில் தீர்மானம் ஒன்றுக்கு வர முடியும் என்றும் எடுத்துரைத்திருக்கிறார்கள். இருப்பினும் அதற்கு பதிலளித்த ஜனாதிபதி இந்த விவகாரம் தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற தெரிவு குழுவினுடைய அறிக்கையை அடிப்படையாக கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும், அந்த வேளையில் குறுக்கிட்ட சாணக்கியன் மற்றும் நிசாம் காரியப்பர் அந்த தெரிவு குழுவில் தாம் அங்கம் வகிப்பதாகவும், காலத்தை இழுத்தடிக்கும் நோக்கிலேயே அந்த தெரிவு குழு நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டு அதற்கான காரணங்கள் பற்றி விளக்கம் அளித்திருக்கிறார்கள். எவ்வாறாயினும் இவற்றை செவிமடுத்த பின்னர் பதிலுரைத்த ஜனாதிபதி இதனை இழுத்தடுப்பின்றி விரைவாக முடிவுறுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து தான் தெரிவுக்குழுவின் தலைவருடன் இன்றைய தினம் பேசுவதாகவும் அதன் பின்னர் பதிலளிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இந்த காணி விவகாரத்தில் ஏற்கனவே தாம் வெளியிட்ட கொள்கை பிரகடனத்தில் உள்ளவாறு வடக்கு கிழக்கு மாகாணங்களுடைய படையினர் வசம் இருக்கின்ற சகல காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே தாம் இருப்பதாகவும், அதற்கமைய இதுவரையில் விடுவிக்கப்படாமல் இருக்கின்ற காணிகளை ஏன் விடுவிக்க முடியாது என்பதற்கான காரணங்களை தெளிவுபடுத்தி அறிக்கை ஒன்றை தருமாறு தான் ராணுவத்திடம் கோரியிருப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். எது எவ்வாறாக இருப்பினும் தாம் காணி விடுவிப்பை நிச்சயமாக செய்தே தீர்வும் என்றும் அவர் இந்த சந்தர்ப்பத்தில் உறுதியளித்திருக்கிறார். அதுபோலதான் மலேக மக்களுக்கான 10% காணி பகிர்ந்தளிப்பு குறித்து பேசிய பிரதிநிதிகள் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஹட்டன் பிரகடனத்தில் உள்வாங்கப்பட்டிருக்கின்ற விடயங்களை மீண்டும் நினைவுறுத்தியிருந்தார்கள். இருப்பினும் இந்த காணி பகிர்ந்தளிப்பு தொடர்பில் பெருந்தோட்ட கம்பெனிகளுடனேயே பேச வேண்டும் என்று நழுவல் போக்கிலேயே ஜனாதிபதி பதிலளித்ததாக தமிழ் பேசும் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதுபோலவே இந்த நீதிபதிகளுடைய ஓய்வெறும் வயதிலேயே உயர்த்துவதற்கான திருத்த யோசனை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்னவென்று சுமந்திரன் மற்றும் ரவுப் அகிமை நோக்கி ஜனாதிபதி நேற்றைய தினம் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அதற்கு பதில் அளித்த அவர்கள் இந்த யோசனையை நாம் நிராகரிப்பதாகவும், நீதித்துறை சார்ந்த ஒட்டுமொத்த சமூகமும் இதற்கு எதிரான நிலைப்பாட்டிலே இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். சந்திப்பின் நிறைவில் இவ்வாறு தமிழ் பேசும் கட்சிகள் ஒன்றிணைந்து தமிழ் பேசும் மக்களுடைய பிரச்சனைகள் மற்றும் கரிசனைக்குரிய விடயங்கள் பற்றி பேசுவது வரவேற்கத்தக்க விடயம் என்றாலும், சிலர் இதனை இனவாத நோக்கில் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கே, எனவே இனி வருகின்ற காலங்களில் அவர்கள் நாட்டு மக்களுடைய பொது பிரச்சனைகள் குறித்து பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதனை ஏற்றுக்கொண்ட தமிழ் பேசும் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் உள்ளிட்ட விவகாரங்கள் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுடைய நலனை முன்னிறுத்திய விடயமாகவும், தாம் அவ்வாறான விடயங்களை உள்ளடக்கியே பேசுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார்கள். இது இவ்வாறு இருக்க இந்த சந்திப்பு குறித்து ஜனாதிபதி ஊடக பிரிவு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதாவது தற்போதைய அரசாங்கத்தினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற புதிய அரசியலமைப்புக்கான முன்மொழிவுகள் குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதுடன் அந்த பணிகளை அவசரமாக செய்ய முடியாது எனவும், பல்வேறு சமூகங்களுக்கு இடையில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளக்கூடிய சமூக பரிசீலனையாக அது குறித்து கவனம் செலுத்துவது அவசியம் எனவும் சுமந்திரன் சுட்டிக்காட்டினார். இது 1948 மற்றும் 1978 ஆண்டுகளில் அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியலமைப்பு போன்று குறித்த ஒரு தரப்பினரால் மாத்திரம் அறிமுகப்படுத்தப்படும் அரசியலமைப்பாக இருக்கக்கூடாது என்றும் அவர் இதன் பொழுது குறிப்பிட்டிருக்கிறார். இதுகுறித்து கருத்துரைத்த ஜனாதிபதி அரசியலமைப்பு திருத்தப்பட வேண்டும் என்பதுடன் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதே அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். அவசரமாக கொண்டுவரப்படும் அரசமைப்பு திருத்தத்தை விட புதிய மக்கள் ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்திக் கொள்வதை அவசியமாக குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து சுமந்திரன் நியமித்த முன்னாள் பாராளுமன்ற
1: ஜனாதிபதி நல்ல விஷயம் என்று சொன்னார். ஆனால் அதே வேளையிலே நாட்டிலே ஒரு இனவாத கருத்து ஏற்படாத வண்ணமாக பொதுவான நாட்டு பிரச்சனைகளை சம்பந்தமாகவும் நாங்கள் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொன்னார். நாங்களும் அதனை ஏற்றுக்கொண்டோம். புதிய அரசமைப்பு உருவாக்குவதாக சொல்லியிருந்தார்கள். அது இன்னமும் 2 வருஷமாகியும் இன்னும் முதல் படி கூட எடுத்து வைக்கப்படவில்லை. அதற்கு அவர் சொன்னார், இல்லை செய்வோம், கொஞ்சம் காலதாமமாகிவிட்டது, நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை நிச்சயமாக ஒழிப்பேன், அது வெகு விரைவிலே அந்த பணிமுறைகள் ஆரம்பமாகும் என்று சொன்னார். மாகாண சபை தேர்தல் உடனடியாக வைக்க வேண்டும் என்ற மிகவும் அழுத்தம் திருத்தமாக நாங்கள் சொல்லியிருந்தோம். தெரிவுக்குழு தலைவரோடு தான் இன்றைக்கு பேசிவிட்டு அது சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுப்பது என்பதை பற்றி எங்களுக்கு அறிய தருவதாக சொன்னார். காணி பிரச்சனை சம்பந்தமாக நேரம் உரையாடினோம். அனைத்து காணிகளும் மக்களுடைய தனியார் காணிகள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது, அனைத்தும் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையிலே தான் இன்னமும் இருப்பதாக சொன்னார். இராணுவத்திலே ஒரு அறிக்கையை கேட்டிருக்கிறாராம், ஏன் இந்த நிலங்கள் இன்னும் விடுவிக்கப்பட முடியாமல் இருப்பதற்கான காரணத்தை சொல்லும்படியாக ஒரு அறிக்கையை கோரியிருக்கிறார் என்று சொன்னார். ஆகவே அது நிச்சயமாக நடக்கும் என்று சொல்றார்.
2: மலையகத்துல இந்த வீட்டு பிரச்சனை இன்னொரு இழுப்பறியா இருக்கு. கௌரவத்துக்குரிய ஜனாதிபதி அவர்கள்கிட்டயும் தெளிவா எடுத்து சொன்னேன், சிஸ்டம் பிரச்சனை. முதல் விஷயம் நிதி ஒதுக்கீடு பத்தாது. ரெண்டாவது, இது வந்து இந்த லீஸ் முறைமையில இருக்கனால நிறைய பிரச்சனைகள் இருக்கு காணிய விடுவிக்கிறதுக்கு. எல்லாத்தையும் தாண்டி அரசாங்கம் மூலமா காணிய விடுவிச்சா கூட பெருந்தோட்ட நிறுவனம் உட்காந்துகிட்டு சொல்றாங்க, வெளியால் கொடுக்க மாட்டோம், நாங்க வந்து இங்க வேலை செய்யறவங்களுக்கு தான் கொடுப்போம். சோ இவ்வாறான பிரச்சனைகள் இருக்குன்னு ஜனாதிபதி அவர்களுக்கு எடுத்து சொன்னோம். அது மட்டும் இல்லாம மலையகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நிதி ஒதுக்கீடு பத்தாதுன்னு சொன்னோம். முக்கியமாக இந்த விஷயத்துல ஜனாதிபதி அவர்கள் ஒரு உறுதி கொடுத்திருக்காரு. இப்ப வரப்போற வரவு செலவு திட்டத்துல கட்டாயம் நிதி ஒதுக்கீடு கூட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதை பொறுத்திருந்து பாக்கணும். ரொம்ப நல்லா வரவேற்றாரு. நாங்களும் அவரை ரொம்ப நல்லா சிரிச்சு பேசிதான் வந்தோம். ஆனா நாங்க வந்து எதிர்பார்த்த பதில்கள் போகதான் தெரியும். அவர் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு, பொறுத்திருந்து பார்ப்போம்.
0: பார்லர் உறுப்பினர் ஜீவன் தொடர்பான தெரிவித்த கருத்துக்கள் குறித்து நாங்கள் அவதானம் செலுத்தியிருந்தோம். எனவே நேற்றைய சந்திப்புக்கு பின்னர் ஊடகங்களிடம் இவ்வகையான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இதன் பின்னதாக இந்த 6 கட்சிகளுடைய பிரதிநிதிகள் மற்றும் ஒரு சந்திப்பிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதுதான் எதிர்க்கட்சி தலைவருடனான சந்திப்பு என்பதாக இன்றைய தினப்பத்திரிகைகள் அடையாளப்படுத்தியிருக்கின்றன. தமிழ் பேசும் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முழுமையான ஆதரவு என்பதாக சஜித் பிரேமதாச இதன் பொழுது உறுதியளித்திருக்கிறார் என்பதாகவே அந்த செய்தியும் சுட்டிக்காட்டுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பு நேற்று திங்கட்கிழமை பிற்பகல், அதாவது மாலை வேளையில் கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இதன் பொழுது ஜனாதிபதியுடன் பேசப்பட்டிருக்கின்ற விடயங்கள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவரிடம் இவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். அவற்றை செவிமடுத்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்படுவதையும் மாகாண சபைகளுக்கான முழுமையான அதிகாரங்கள் வழங்கப்படுவதையும் தான் ஆதரிப்பதாகவும் அதற்குரிய ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருப்பதாகவும் தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளிடம் உறுதியளித்திருக்கிறார்கள். அதேபோன்று இந்த சந்திப்பின் பொழுது பேசப்பட்ட ஏனைய விடயங்களையும் ஏற்றுக்கொண்ட சஜித் பிரேமதாச அவற்றை முன்னிறுத்தி பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் இதன் பொழுது தெரிவித்திருந்த கருத்துக்களையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் சேர்த்துக் கொண்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் மற்றும் ஒரு பிரதான விவகாரம் குறித்து பார்க்கலாம். மகர சிறைச்சாலை மோதல், 15 கோடி ரூபாய் சொத்துக்கள் சேதம் என்பதான ஒரு அறிக்கை வெளியாக இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகை முதற் பக்கத்தில் அதனை தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். ஏனைய பத்திரிகைகளும் அது குறித்த செய்திகளுக்கு முக்கியத்துவம் வழங்கியிருக்கின்றன. காலை முரசு பத்திரிகையிலும் அது குறித்த செய்தி ஒன்று பிரதான செய்தியாக பிரசுரமாக இருந்தது, நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த விடயங்கள் குறித்து நாங்கள் இப்பொழுது கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக அண்மையில் பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருந்த அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருந்த ஒரு செய்தியாக இந்த செய்தி பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. மகர சிறைச்சாலையில் கைதிகளுக்கு இடையில் இடம்பெற்ற இந்த மோதலால் சிறைச்சாலையினுடைய சொத்துக்களுக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் அதன் மதிப்பு 15 கோடி ரூபாய் என்று உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலையுடைய வைத்திய புனர்வாழ்வு பிரிவு, ஜெயிலர் அலுவலகம் உட்பட பிரதான கட்டடங்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றன. இதனோடு இணைந்த அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம் நேற்றைய தினம் சென்று ஆய்வுகளை மேற்கொண்டதன் பின்தாகத்தான் இவ்வகையான ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது குறித்து பல்வேறு தகவல்கள் அதில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பில் விசேட விசாரணைகளை மேற்கொண்டதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. மகர சிறைச்சாலையில் கடந்த சனிக்கிழமை மாலை 4 மணியளவில் ஆரம்பமான இந்த பதற்றமான நிலைமை சுமார் 13 மணி நேரம் நீடித்ததுடன் நேற்று முன்தினம் 2ஆம் தேதி காலை 6 மணியளவில் பாதுகாப்பு தரப்பினர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து ராகம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட உட்பட்ட 3 கிராம சேவகர் பிரிவுகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த போலீஸ் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டிருந்தது. சிறைச்சாலைகளுக்குள் போதைப்பொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்த எடுத்த கடுமையான நடவடிக்கைகளை அடுத்து ஏற்பட்ட போதைப்பொருள் தட்டுப்பாடே இந்த கொந்தளிப்புக்கு உடனடி காரணமாக இருக்கலாம் என்று ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்திருக்கிறது. எனவே சாத்தான், இ அசார் மற்றும் பட்டா உள்ளிட்ட 4 பிரதான கைதிகள் இந்த பதற்ற நிலைமையை வழிநடத்தியுள்ளதாக போலீசார் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். 4 கைதிகள் சிறைச்சாலையினுடைய கூரை மீது ஏறி இந்த எதிர்ப்பை வெளிப்படுத்திய தொடங்கியதை அடுத்து நிலைமையை கண்டறிய வந்த சிரேஷ்ட சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் மீது கைதிகள் கல்வீச்சு தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். சிறைச்சாலை அதிகாரிகள் உடனடியாக செயல்பட்டு வைத்தியசாலையில் இருந்த மருந்துகள், சமையலில் இருந்த கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் ஆயுத களஞ்சியத்தில் இருந்த துப்பாக்கிகளை பாதுகாத்து அந்த பகுதியில் இருந்து அகற்றியிருக்கிறார்கள். சிறைச்சாலைகளுக்குள் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு வந்த மதில் ஒரு பகுதியை உடைத்துக் கொண்டு சுமார் 1500 கைதிகள் தப்பிச் செல்ல முயன்ற பொழுது சிறைச்சாலை அதிகாரிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தி அதனை தடுத்திருக்கிறார்கள். ஏனைய சிறை கூடங்களை உடைத்து கைதிகளை வெளியேற்ற முயன்ற பொழுது அதற்கு உடன்படாத கைதிகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த மோதல்களின் பொழுது காயமடைந்த 9 கைதிகள் ராகம போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் கைதி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என அடையாளம் காணப்பட்ட 104 கைதிகள் பூச சிறைச்சாலை மற்றும் 7 வெவ்வேறு சிறைச்சாலைகளுக்கு உடனடியாக அமலுக்கு வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் விடயமும் அதில் அதனோடு இணைந்த செய்தியாக சுட்டிக்காட்டப்பட்டுவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல மற்றொரு பிரதான விவகாரம் குறித்தும் இன்றைய தினம் பத்திரிகைகள் தலைப்புகளை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இந்த ஓய்வு பெறும் வயதிலேயே உயர்த்துவது பொருத்தமற்றது, 4 பீடாதிபதிகள் ஜனாதிபதிக்கு கடிதம், சட்டத்தரணிகள் சங்க தலைவர் தகவல் என்பதாக வீரகேசரி பத்திரிகை முதற் பக்கத்தில் அதை தலைப்பற்றிருப்பதை நாங்கள் காணலாம். தினக்குரல் பத்திரிகையிலும் அது குறித்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. நீதியரசருடைய ஓய்வு வயது, மகாநாயக்க தேர்தல்கள், அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு, ஜனாதிபதிக்கு கடிதம் என்பதாக தலைப்பிட்டு பல்வேறு முக்கியமான விடயங்கள் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயதிலேயே உயர்த்துவதற்கான அரசியலமைப்பு திருத்த யோசனை பொருத்தமற்றதாகும் என கூறப்பட்டு மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருப்பதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய தலைவர் சட்டத்தரணியர் ரஜீவ் அமரசூரிய தெரிவித்திருக்கிறார். நீதித்துறையினுடைய கண்ணியத்தையும் சுயாதீனத்தன்மையையும் பாதுகாக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு இந்த திருத்த யோசனையை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என அக்கடிதத்தின் ஊடாக மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியிருப்பதாகவே அந்த செய்தியை சுட்டிக்காட்டி. எனவே நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயதிலேயே உயர்த்துவதற்கான அரசாங்கத்தினுடைய முன்மொழிவு நீதித்துறை சார்ந்த சகல தரப்பினரதும் எதிர்ப்புக்கு உள்ளாகி இருக்கும் பின்னணியிலேயே மேற்கண்டவாறு சட்டத்தரணியர் ரஜீவ் அமரசூரிய தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களும் முக்கியத்துவம் வாய்ந்த கருத்துக்களாக இணைக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே நேற்றைய தினம் அமைச்சர்கள் இருவர் இந்த மகாநாயக்க தேர்தல்களை சந்தித்து பல்வேறு முக்கியமான கலந்துரையாடல்களில் ஈடுபட்டிருப்பதான ஒரு செய்தியையும் நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயங்கள் குறித்தும் நாங்கள் இப்பொழுது அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக வீரகேசரி பத்திரிகையும் தமிழன் பத்திரிகையும் அந்த செய்தியை தந்திருக்கிறது. கொள்கை அடிப்படையில் அரசியலமைப்பு திருத்தம், மகா சங்கத்தினருடனான சந்திப்பின் பின்னர் நீதி அமைச்சர் தெரிவிப்பதாக தமிழன் பத்திரிகை அதனை முதற் பக்கத்தில் தந்திருப்பதை நாங்கள் காணலாம். பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்து அதில் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. நீதியரசருடைய ஓய்வு பெறும் வயதிலேயே நீடிப்பதற்கான அரசாங்கத்தினுடைய கொள்கை அடிப்படையிலான அரசியலமைப்பு திருத்தத்துக்கான தீர்மானம் குறித்துதான் இங்கு விரிவாக பேசப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பல்வேறு முக்கியமான விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இது குறித்து இந்த விடயத்தினை நாங்கள் நிறைவேற்றும் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் அர்ச்சனா நாணயக்கார் தெரிவித்திருக்கின்றார். நீதி அரசர்கள், நீதிபதிகள் மற்றும் நீதவான்களுடைய ஓய்வு பெறுகின்ற வயதிலேயே அதிகரிப்பதற்கான அரசாங்கத்தினுடைய உத்தேச அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் மகாவிகார வம்சிக்க சியோம் பாலி மகாநாயக்கவினுடைய மல்வத்து பீடத்தினுடைய மகாநாயக்க திப்பட்டுவாவை ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல மகாநாயக்க தேரர் மற்றும் அஸ்கிரிய பீடத்தினுடைய மகாநாயக்க வரகாகுட ஸ்ரீ ஞானரத்ன மகாநாயக்க தேரர் ஆகியோருக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் இந்த சந்திப்பு நேற்று 3 தேதி இடம்பெற்றிருக்கிறது. இது குறித்து இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையிலும் ஒரு செய்தியை பிரசுரமாக இருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அவசர அவசரமாக மகாநாயக்கர்களை சந்தித்த அமைச்சர்கள் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை காணலாம். இதன் பொழுது சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாயதிச மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் அர்ச்சனா ஆணையக்கார் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார்கள். இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுது அவர்கள் மேற்கண்டவாறு கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். மகாநாயக்க தேர்தலுடனான சந்திப்பில் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார் பின்வருமாறு கருத்தினை தெரிவித்திருந்தார். அநேகமான வெளிநாடுகளில் நீதியரசர்கள் மற்றும் நீதிபதிகளுடைய வயதில்லை 70 வயது வரையிலும் நிர்ணயம் செய்கிறார்கள். அதற்காக 70 வயது வரை வயதிலேயே நடிப்பதற்கான எதிர்பார்ப்பு எங்களுக்கு இல்லை. நீதித்துறை சுதந்திரம் என்பது வழக்கு விசாரிப்பவர்கள் எந்த ஒரு பயமும் இன்றி இருக்கும் சாட்சிகள் மற்றும் சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் வழக்கு விசாரணை செய்வதாகும். அதில் சட்டத்துறையோ அல்லது வேறொரு பிரிவோ தலையிட முடியாது. நாங்கள் செய்ய முயற்சிக்கும் உத்தேச அரசமைப்பு திருத்த சேவை அதிகரிப்புக்கானது தவிர அதில் வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை என்ற விடயத்தினை அவர் தெரிவித்திருக்கிறார். இதற்கு பதிலளித்திருக்கின்ற மல்வத்துப்புழ மகாநாயக்க தேரர் திப்பட்டுவா விஸ்ரீ சுமங்கல தேரர், அரசு அதிகாரிகள் சகலருக்கும் இது போன்ற அதிகரிப்புகள் இருந்தால் சகலரும் நன்மையை ஏற்படுத்திக் கொடுக்கும் அனுபவம் கொண்டவர்களுடாக சிறப்பான சேவையை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்ற விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் நரேந்திர தாஸ் கொரோனா மற்றும் பொருளாதார நெருக்கடி காலப்பகுதியில் அநேகமான நிபுணர்கள் நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். ஒரு சில துறைகளுக்கு விண்ணப்பம் கோரினாலும் தேவையான விண்ணப்பங்கள் கிடைப்பதில்லை. இவ்வாறான சந்தர்ப்பங்களிலேயே வயதிலேயே அதிகரிக்க வேண்டிய கட்டாய நிலை உருவாகி இருக்கிறது என்ற விடயத்தை தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நீதியமைச்சர், வழக்கு விசாரிப்பவர்களுடைய வயதிலேயே நீடிக்க கொள்கை அடிப்படையிலான தீர்மானம் ஒன்றை எடுத்தும் இது தொடர்பில் பல்வேறு விடயங்கள் சமூகத்தில் பேசப்படுகின்றன. இந்த விடயங்களை தெளிவுபடுத்தி அரசாங்கம் என்ற அடிப்படையில் நாங்கள் முன்னெடுக்கின்ற செயற்பாடுகளை மகாநாயக்க தேரர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அவற்றை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு உண்மைக்கு புறம்பான சில தகவல்களும் கிடைக்கப்பெற்றிருந்தன. அவற்றையும் தெளிவுபடுத்தியிருந்தோம். அரசாங்கத்தின் கொள்கைக்கமைய எங்களுடைய தீர்மானத்தை நிறைவேற்றும் என்ற விடயத்தினை அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இன்னும் பல விடயங்கள் குறித்து நாங்கள் அடுத்தும் பேசலாம். இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர்

0: விளம்பரடைவிலையின் பின்னர் சுயாதீன செய்தி பரிந்துரைக்கின்றோம். மின் கட்டணம் திருத்தப்படாது, பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானம் என்பதாக தமிழன் பத்திரிகையுடைய முதற் பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. 2026 ஆண்டின் 3ஆம் காலாண்டு மின் கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ள தேவையில்லை, இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவிப்பு என்பதாக அந்த செய்தி அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். தேசிய முறைமை இயக்க நிறுவனத்தின் 3ஆம் காலாண்டிற்காக சமர்ப்பிக்கப்பட்ட விநியோக செலவு மதிப்பீடுகளை மதிப்பாய்வு செய்த பின்னரே ஆணைக்குழு இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறது. கட்டண அறிவிடல் முறைமைக்கு அமைய 2026 ஆண்டின் 3ஆம் காலாண்டில் மின்சார விநியோகத்திற்கான செலவு அதிகரிப்பானது 0.3%, அதாவது 417 மில்லியன் ரூபாயாக மட்டுமே காணப்படுவதாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனால் 3ஆம் காலாண்டில் மின்சார கட்டண திருத்தம் எதுவும் தேவையில்லை என்றும், 2ஆம் காலாண்டில் நிலவிய அதே கட்டண முறைமையை இக்காலாண்டிலும் தொடர்ந்தும் அமலில் இருக்கும் என்றும் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்ற விடயங்களை மையப்படுத்தியதாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. மின்சார கட்டண கொள்கையின்படி நடப்பாண்டின் 1ஆம் காலாண்டில் வருமானம் உபரி அல்லது பற்றாக்குறை 3ஆம் காலாண்டில் மதிப்பீடு செய்யப்பட்ட செலவுகளுடன் சரி செய்யப்பட வேண்டும். 2026 ஆண்டின் 1ஆம் காலாண்டில் ரூபாய் 30,118 மில்லியன் வருமான பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. இதில் நிலக்கரி நிலைமை காரணமாக 1ஆம் காலாண்டில் மின் உற்பத்திக்காக செலவிடப்பட்ட மேலதிக செலவுகளும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. நிலக்கரி நிலைமை காரணமாக ஏற்படும் மேலதிக மின் உற்பத்தி செலவை மின்சார கட்டணத்தில் சேர்க்கக்கூடாது என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு முன்னைய கட்டண திருத்தப்பொழுது தீர்மானித்திருந்தது. அதற்கமைய 2026 ஆண்டு 1ஆம் காலாண்டில் நிலக்கரி நிலைமை காரணமாக மேலதிகமாக செலவிடப்பட்ட ரூபாய் 3,366 மில்லியனை மின் உற்பத்தி செலவிலிருந்து நீக்குவதற்கு ஆணைக்குழு தீர்மானித்திருக்கிறது என்ற விடயம் அதில் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தியதான பல்வேறு செய்திகள் பிரசுரமாக இருக்கின்றன. தமிழன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் ஒரு செய்தி பின்வருமாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. கோட்டாபேவினுடைய ரிட் மனு மீதான தீர்ப்பு செப்டம்பர் 22 என அது அடையாளப்படுத்தப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய தன்னை கைது செய்து தடுத்து வைப்பதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சே தாக்கல் செய்த ரிட் மனுவை பரிசீலித்து நிறைவு செய்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்பதா இல்லையா என்பது தொடர்பான உத்தரவை செப்டம்பர் 22 அறிவிப்பதாக தெரிவித்திருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பான எழுத்து பூர்வ சமர்ப்பணங்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை எதிர்வரும் 31ஆம் தேதிக்கு முன்னர் தாக்கல் செய்யுமாறும் நீதியரசர்கள் குழாம் உத்தரவிட்டிருக்கின்ற விடயங்களையும் நாங்கள் அதனோடு இணைந்ததாக காணக்கூடியதாக இருக்கிறது. அறக்கட்டாவை தகுந்த பாதுகாப்புடன் பொருத்தமான சிறைக்கு மாற்றங்கள் கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு என்பதான ஒரு செய்தி வீரகசிரிப்பதின் முதற் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. பாதாள உலக குழுவை சேர்ந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி என அறியப்படும் நதுன் சிந்தக்க விக்ரமரத்ன எனும் அறக்கட்டா என்பவரை தகுந்த பாதுகாப்புடன் பொருத்தமான சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருக்கிறது. நேற்றைய தினம் இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி புத்திக ஸ்ரீராகல முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டபொழுது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கீழ் தடுப்பு காவலில் இருந்தபோது தப்பிச் செல்வதற்கு சதித்திட்டம் தீட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற நதுன் சிந்தக விக்ரமரத்ன எனும் ஹரக்கட்டா உள்ளிட்ட 5 பிரதிவாதிகளுக்கு எதிரான வழக்கு நேற்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்றில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன் பொழுதுதான் இந்த விடயம் பிரதானமான பேசுபொருளாக மாறியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த தகவல்களோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வையை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். நாளைய தினமும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை. நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் கூட ஏராளமான விடயங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு தெரியும், நாட்டில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த வானிலை பிரச்சனைகள், அதே போல வெள்ளம், நீர்மட்டம் உயர்வு போன்ற விஷயங்களை பற்றியும் நான் இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு விரிவாக பேசலாம் என்று இருக்கின்ற தொடர்ந்து மனித கொள்கள். நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அத கோடி திருத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 3068வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து W. வெற்றி இலக்கங்கள் 20, 39, 49, 56. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து W. வெற்றி இலக்கங்கள் 20, 39, 49, 56. 2,00,000 பரிசுகள் 7 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 81,52,120 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,22,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான கருணிலிருந்த அத கோடிபத்து அச்சிடப்பட்ட லொத்தர் டிக்கெட் அல்லது DLB C5 ஊடாக டிஜிட்டல் லொத்தர் டிக்கெட்டினை இன்று கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ 4,954வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக விருச்சிக ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 6, 22, 30, 31. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக விருச்சிக ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 6, 22, 30, 31. நேற்றைய நாளில் மொத்தமாக 2,51,08,206 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 30,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. நேற்றைய நாளில் 95,00,000 பரிசு ஒன்றும் வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான சிவப்பு நிற ராசி அதிர்ஷ்ட அச்சிடப்பட்ட லோத்தர் டிக்கெட் அல்லது DLV சுயப்பூடாக டிஜிட்டல் லோத்தர் டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சூப்பர் பவுல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் 3,242வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து T. வெற்றி இலக்கங்கள் 6, 8, 16, 64. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து T. வெற்றி இலக்கங்கள் 6, 8, 16, 64. சூப்பர் கேஷ் சீட்ல மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 9, 3, 6, 6, 3. சூப்பர் கேஷ் சீட்ல மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 9, 3, 6, 6, 3. 2,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 60,28,320 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,40,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சனிதளத்துறைக்கான வெற்றி முடிவுகள் 5,403வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து I. வெற்றி இலக்கங்கள் 10, 50, 55, 78. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து I. வெற்றி இலக்கங்கள் 10, 50, 55, 78. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 2, 9, 3, 0, 8. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 2, 9, 3, 0, 8. 2,00,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 76,47,400 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசு பொதியாக 5,21,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான பச்சை நிற சனிதா அச்சிடப்பட்ட லொத்தர் டிக்கெட் அல்லது DLV ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் லொத்தர் டிக்கெட்டினை இன்று கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட கப்ருக்கணத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ 2,418வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து K. சூப்பர் இலக்கம் 12. வெற்றி இலக்கங்கள் 5, 9, 16, 30. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து K. சூப்பர் இலக்கம் 12. வெற்றி இலக்கங்கள் 5, 9, 16, 30. நேற்றைய நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,57,94,360 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் கோடிபதி பரிசு பொதியாக 33,07,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்லிப்புக்கான இளஞ்சிவப்பு நிற கப்ருக்கு அச்சிடப்பட்ட லோத்தர் டிக்கெட் அல்லது DLV ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் லோத்தர் டிக்கெட்டினை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சசிலத்தருக்கான வெற்றி முடிவுகள். 1072 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் 7, 8, 35. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 7, 8, 35. நேற்று நாளில் 2 லட்சம் பரிசுகள் 11 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 41,04,600 ரூபாய் பெறுவதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து ஊதானிர சசிரி அச்சிடப்பட்ட லோத்தர் டிக்கெட் அல்லது DLV ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் லோத்தர் டிக்கெட்டினை இன்று கொள்வனவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சுப்பிரி ஜனசம்பத் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள். 976 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து F வெற்றி இலக்கங்கள் 8, 2, 1, 8, 9, 9. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து F வெற்றி இலக்கங்கள் 8, 2, 1, 8, 9, 9. நேற்றைய நாளில் 36,52,040 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,57,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான சிவப்பு நிற சுப்பிரிதன லொத்த டிக்கெட்டினை இன்று கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ஜாய சம்பத் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள். 450 சீட்டிலப்பு வாரத்துக்கான

60,80,000 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலுக்கான மஞ்சள் நிற அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட்டினை இன்றே குலுனவு செய்யுங்கள். இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: உண்மையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
1: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
3: Take care. பாதுகாப்பான பயணத்திற்கு
4: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
5: காலை இப்பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசனம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் சந்தோஷமாக உற்சாகமாக நடந்து கொள்ளுங்கள். 102.6, 102.8 என்ற வரிசையில் நீங்கள் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ள முடியும். அதே போல நீங்கள் எப்போதும் இளமையாக இருக்க வேண்டும் சொல்லி ஆசை இருக்கும். அது நியாயமான விஷயம் தானே பூரேசனால் சொல்லி நீங்க எல்லாம் கேட்கறது என் காதுகளுக்கு கேட்கிறது. உண்மைதான், சரியா? எப்போதும் இளமையா இருக்கணும். அது வெளித்தோற்றத்தில் மாற்றமும் கிடையாது. நீங்கள் அகத்திலும் அகத்தோட்டத்திலும், அதாவது உங்கள் உடலில் அளவிலும் நீங்கள் இளமையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது கிளிஃப் காலோஜி நேச்சுரல் எடுத்துக்கொள்ள. இதை எடுத்து என்ன நடக்கும் பூனேஷனால் சொல்லி நீங்க கேள்வியா கேட்கலாம். அந்த கேள்விக்கு பதில் சொன்னா உங்களது எலும்பு உறுதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாது முடி பாத்தீங்கன்னா ஒரு தரிமன் தன்மை வரும். அதே போல முகம் பொழிவான முகம் தோற்றம் கிடைக்கும். அதே போல உறுதியான தேகம் கிடைக்க வேண்டும். நீங்கள் எப்போது முழுமையாக இருக்க வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டியது கிளிப் கலோச்சின் நேச்சுரல் எடுத்துக்கொள்ளுங்கள். இது பாத்தீங்கன்னா காகில் சூட் சீரில் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல நீங்கள் இலங்கையில் இருக்கின்ற முன்னணி மருந்தங்களில் இந்த கிளிப் கலோச்சின் நேச்சுரல் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நேரத்தினம் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுபதவச குளத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 384வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக மீன ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 2, 49, 56. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மீன ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 2, 49, 56. சிறப்பு இலக்கங்களாக 9, 7, 0, 4. சிறப்பு இலக்கங்களாக 9, 7, 0, 4. நேற்றைய நாளில் 5 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 88,45,260 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட கோவிசு தலைவருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4510வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எக்ஸ். நேற்று நாள் சீட்டிலிருக்கப்பட்ட கோவிசு தலைவருக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எக்ஸ். வெற்றி இலக்கங்கள் 30, 33, 42, 66. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எக்ஸ். வெற்றி இலக்கங்கள் 30, 33, 42, 66. நேற்று நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,50,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,08,19,800 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பர் பரிசாக 7,57,47,579 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட மகஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 6268வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எய்ச். வெற்றி இலக்கங்கள் 3, 5, 7, 3, 2, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எய்ச். வெற்றி இலக்கங்கள் 3, 5, 7, 3, 2, 2. நேற்று நாளில் 25 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 1 லட்சம் பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,12,71,200 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டது.

பெற்றுகின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,18,33,000 ₹744 பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தனநிதான இல்லத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,298 சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கே. வெற்றி இலக்கங்கள் 18, 30, 55, 71. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கே. வெற்றி இலக்கங்கள் 18, 30, 55, 71. 200,000 பரிசுகள், 2 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக ₹542,42,000 பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,24,99,204 பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் 2,616 சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எல். ஆங்கில எழுத்து எல். சூப்பர் இலக்கம் 23, வெற்றி இலக்கங்கள் 4, 28, 39, 58. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எல். சூப்பர் இலக்கம் 23, வெற்றி இலக்கங்கள் 4, 28, 39, 58. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள், 4 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக ₹77,88,240 பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 30,611,406 பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த பவர் சூப்பர் பரிசாக ₹1,00,000, அடுத்த குரான் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ஹந்த ஹண்டலத்தருக்கான வெற்றி முடிவுகள் 1,577 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக மீன ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 47, 55, 59, 60. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மீன ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 47, 55, 59, 60. நேற்று நாளில் 10,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டுகிறது. 25,000 பரிசுகள், 17 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக ₹92,68,660 பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக ₹32,46,64 பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 843 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எய்ச். வெற்றி இலக்கங்கள் 7, 3, 2, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எய்ச். வெற்றி இலக்கங்கள் 7, 3, 2, 2. நேற்று நாளில் ₹50,96,000 பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ஜாயலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 536 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கே. வெற்றி இலக்கங்கள் 5, 8, 3, 7. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கே. வெற்றி இலக்கங்கள் 5, 8, 3, 7. நேற்று நாளில் 500,000 பரிசுகள், 2 வெல்லப்பட்டுகிறது. 50,000 பரிசுகள், 37 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக ₹70,89,560 பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: நாளுக்கான ராசி பலன். ராசி பலன்
1: இன்று 2026 ஆண்டு அகஸ்ட் மாதம் 4 திகதி செவ்வாய் கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 10:34 மணியிலிருந்து 12 மணி வரை, ராக காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:34 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:34 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் போட்டி, ரிஷபம் சிக்கல், மிதுனம் செலவு, கடகம் லாபம், சிம்மம் முயற்சி, கன்னி விவேகம், துலாம் வரவு, விருச்சிகம் சிந்தனை, தனுசு கோபம், மகரம் வெற்றி, கும்பம் எதிர்ப்பு, மீனம் நற்செயல். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் போட்டி, ரிஷபம் சிக்கல், மிதுனம் செலவு, கடகம் லாபம், சிம்மம் முயற்சி, கன்னி விவேகம், துலாம் வரவு, விருச்சிகம் சிந்தனை, தனுசு கோபம், மகரம் வெற்றி, கும்பம் எதிர்ப்பு, மீனம் நற்செயல். இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
0: இன்றைய நாள்

என்னாசை மச்சான் திரைப்படத்துக்காக பாடல் ஒலித்துகிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்தம். சந்தோஷமாக உற்சாகமாக இணைந்து கொள்ளுங்கள். ஏராளமான விஷயங்கள் நாங்கள் நேரில் பேசப் போகிறோம். நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்போது 8 மணி.

காலை பொழுது நூற்றாகும் வணக்கம் வசனம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வணக்கம் வசனம் நிகழ்ச்சி இனிமையான இடைக்கால பாடல்களோடு நகரப்போகிறது. இன்றைய நாளுக்கான தலைப்பு என்னன்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாளுக்கான தலைப்பு பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்றைய நாள் நாங்கள் பேசக்கூடிய விடயங்கள், பேச வேண்டிய விடயங்களை பற்றி நாங்கள் பேச போகிறோம். அதாவது இயற்கை சீற்றம், அதே போல காலநிலை சம்பந்தமான விஷயங்களை பற்றி நான் பேச போகிறேன். இன்றைய நாளில் முக்கியமான செய்திகள் அறிக்கின்ற பல செய்திகளை நான் உங்களிடம் கொண்டு வர போகிறேன். காரணம் எங்களுக்கு தெரியும், பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வீடுகளை இழந்திருக்கிறார்கள், இருப்பிடங்களை இழந்திருக்கிறார்கள். ஆக ஆபத்துக்கள் நிறைந்த வண்ணமாக இருக்கிறது. மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கிறது, பாதைகள் மூடப்பட்டிருக்கிறது போன்ற பல விஷயங்கள் இருக்கிறதாக இந்த விஷயங்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த நிகழ்ச்சி நகரப்போகிறது. இயற்கை வளங்களை நாங்கள் எப்படி பாதுகாக்க வேண்டும் போன்ற விடயங்களை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் பேசலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 7750 அல்லது 0312 7750 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொண்டு உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள், உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள்.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய் தமிழோடு செவியோரம் ஒளி பேசும் பாடல்.

0: முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது கேட்டால் இதமானது.
1: The best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8.

காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியில் இருந்திருக்கின்றீர்கள். ஏராளமான விடயங்கள் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச போகிட்டோம். சந்தோஷம், மகிழ்ச்சி, அதே போல முக்கியமான சில விடயங்கள் இருக்கிறது. அதாவது நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய, நாங்கள் ஒவ்வொரு நாளும் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் இருக்கிறது. அதாவது முழு நாடும் ஒன்றாக சேர்ந்து செயற்பாடு தீங்கு விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய வேலைத்திட்டம். இந்த வேலைத்திட்டத்தின் முக்கிய நோக்கங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். கட்டாயமாக ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கின்ற முக்கிய கடப்பாடுகள் இருக்கிறது. அந்த வகையில் ஒரு போதைப் பொருளை ஒழிப்பதற்கு நாங்கள் நாடாக சேர்ந்து, ஒவ்வொரு மனிதனாக ஒன்று சேர்ந்து அதை அழிப்பதன் முக்கியத்துவம் எங்களுக்கு தெரிகிறது இல்லையா? கட்டாயம் இன்றைய மாணவர்களின் சமுதாயம், மாணவர் சமுதாயம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அவர்களின் போக்கு எப்படியாக இருக்கிறது, ஒவ்வொரு குடும்பங்களில் ஏற்படுகின்ற பிரச்சனை, இளைஞர்களில் ஏற்படுகின்ற பிரச்சனை, இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி அவருடைய வாழ்க்கையை துளைக்கிறார்கள். நாங்கள் ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கிறோம், ஏராளமான மாணவர்கள் தங்களுடைய பாடசாலை காலங்களிலேயே இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி தங்களுடைய பெரிய பெரிய கனவுகள் எல்லாம் இழந்துவிட்டு தங்களுடைய வாழ்க்கையை இழக்கிறார்கள். பெற்றோர்கள் இவ்வளவு கஷ்டப்படுறது இல்லையா? ஆக ஏதோ ஒரு வகையில் நீங்களும் அதற்கு சம்பந்தப்பட்டிருக்கிறீர்கள். சம்பந்தப்பட்டன்னு சொல்லும் போது நாங்கள் பொறுப்பு இருக்கிறது எங்களுக்கு, அதான் சொல்ல சம்பந்தப்பட்டிருக்கிறோம். இதுபோன்ற விடயங்களை நாங்கள் கட்டாயம் தெரிந்து கொண்டு அதற்கான தகவல்களை நாங்கள் கட்டாயம் செயல்படுத்த வேண்டும். நாங்களும் இதற்கு கைகோர்க்க வேண்டும். இதை ஒழிப்பதற்கு நாங்கள் கட்டாயம் கைகோர்க்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இந்த வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முக்கியமாக பார்க்கும்போது ஒரு தெரியும் இந்த போதைப் பொருளை ஹெரோயின் ஹைஸ் மெத்தமெட்டின் அது போல ஹஷீஷ் கூஸ் போன்ற தட்டுறது போதைப் பொருட்கள் எல்லாம் ஏராளமான போதைப் பொருட்கள் நாங்கள் பெயர்களை கேட்டால
இது பற்றிய தகவல்கள் கிடைத்த கட்டாயம் நீங்கள் தகவல்களை தெரிவிக்க வேண்டும். இதான் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறதாக இப்போது நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தி இந்த பற்றிய தகவல்களை நீங்கள் தெரிவிக்க முடியும். போதைப் பொருள் சம்பந்தமாக 18-18 என்ற இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தி இது போன்ற விஷயம் நடக்கிறது, இங்கே இது போன்ற போதைப் பொருட்கள் அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது, இவற்றை நீங்கள் கண்டுகொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மனிதனாக சொல்லுங்கள். கட்டாயமா உங்களது வார்த்தைகள் பாதுகாக்கப்படும் இங்கே முக்கியமான விஷயமா இருக்கிறதாக இந்த தீங்கு விளைவிக்கும் இந்த போதைப் பொருட்களிலிருந்து எங்களுடைய சமுதாயத்தை மீட்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது என்பதும் மிக முக்கியமான விஷயமாகிறது. இந்த போதைப் பொருள் கடத்தல் சமூகத்தை அழிக்கின்ற ஒரு செயற்பாடாக இந்த செயற்பாடு இருக்க வேண்டும். போதைப் பொருள் விற்பனை, விநியோகம் மற்றும் கடுமையான விஷயங்களை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்பதும் இங்கே முக்கியமான விஷயமா இருக்கிறதாக சட்டவிரோத போதைப்பொருள் நடவடிக்கைகளை நாங்கள் உடனடியாக நிறுத்துவதற்கு எல்லோரும் கைகோர்க்க வேண்டும் முக்கியமான விஷயமா. இந்த போதைப் பொருள் பாவனை மூலமாக பார்த்தீங்கன்னா அடிமை தடம், உடல் நோய் ஏற்படுகிறது, மனநல பிரச்சனை இருக்கு, அவர் குடித்த பிறகு அந்த போதைப் பொருள் பாவித்த பிறகு அவருக்கு என்ன நடக்கிறது என்று சொல்லி அவருக்கே தெரியாது. அடுத்த நாள் காலையில தான் தெரியும், இல்ல அடுத்த நாள் காலையிலும் சில வேளை தெரியாது, அவர் நோய்வாய்க்கு தள்ளப்படுகிறார். ஆக அந்த வன்முறை செயல்கள் ஈடுபடுகிறார்கள். ஆக ஒருமுறை பார்த்தாலும் சொல்வார்கள் இவர் ஏதோ பிரச்சனையா இருக்காரு, நல்ல மனிதர் இப்படி கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக குற்ற செயல்கள் ஈடுபடுகிறார்கள். ஆக இது போன்ற விஷயங்களை நாங்கள் தடுக்க வேண்டும், நாங்கள் கட்டாயம் கைகோர்க்க வேண்டும். இந்த கைகோர்ப்பு என்பது நீங்கள் இப்படிதான் நீங்கள் எங்களுக்கு அதாவது இந்த இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயமாக 18-18 இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போல புனர்வாழ்வுக்கு நீங்க போதைப் பொருளுக்கு அடிமையாயிருக்கிறீர்கள், யாராவது அடிமையாயிருக்கணும் அவர்கள் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் 19-27 இந்த இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி இது பற்றிய விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு இலங்கை பிரஜைக்கும் ஒரு முக்கிய பொறுப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் சொந்தங்களே. சரி, அதே போல இன்னொரு விஷயம் இருக்குது, நாங்கள் கட்டாயம் சொல்லியாக வேண்டும். அதாவது நீங்கள் அழகாக இளமையான தோற்றம் உங்களுக்கு வேணும் நீங்கள் என்ன செய்யணும், கிளிஃப் காலோஜி நேச்சுரல் எடுத்துக்கொள்ளுங்க. கிளிஃப் காலோஜி நேச்சுரல் எடுத்துக்கொண்டு நீங்கள் எப்போதுமே அழகா இருப்பீங்க. அழகா இருக்குன்னு சொன்னா என்ன சிரிப்பு எல்லாரும் சரி ஓகே அப்படியே இந்த பொண்ணுக்கு வேணும் நீங்கள் சிரிக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் கிளிஃப் காலோஜி நேச்சுரல் எடுத்துக்கொள்ளுங்கள். அதை எடுத்துக்கொண்டு சொன்னா நீங்க எப்போதுமே அகத்தோட்டத்திலும் தேகத்திலும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள், வலுவான எலும்புகள் கிடைக்கும். அதே போல பாத்தீங்கன்னா நல்ல முடி அடர்த்தி முடி முகப்பொழிவு கிடைக்கும் என்பது போன்ற விஷயங்கள் இருக்கிறது. சோ சந்தோஷம் மகிழ்ச்சி காலையிலும் நல்ல செய்தி சொல்லிருக்கேன். சரி, நாட்டின் காலநிலை சம்பந்தமாக நாங்கள் ஏராளமான விடயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அங்கங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது, மண் சரிவு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது, விஷயத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். அதே போல நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் அனர்த்தங்கள் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இப்பொழுது 7 அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுது. ஒருவர் காணாமல் போகிற விஷயம் கொடுத்து பகிரப்பட்டுகிறது. அதன்படி பார்த்தீங்கன்னா சொன்னா ஹட்டன் பொல்பிட்டிய மொரகன பகுதியில் பார்த்தீங்கன்னா வீடு ஒன்றின் மீது மண் சரிவு ஏற்பட்டுக்கிறது. அதில் இருந்த 47, 83 மற்றும் 58 வயதுடைய 3 பெண்கள், 22 வயதுடைய இளைஞர் ஒருவரும் உயிரிழந்த சம்பவம் பொழுது பதிவாகியிருப்பதாக காவல்துறையினர் சொல்லியிருக்கிறாங்க. மொரஹெனகம என்ற இடத்துல தான் இந்த விஷயம் நடந்திருக்கிறது. மேலும் வட்டவளை ஞானாந்தகம வீதியில் உள்ள ஒரு மகாவலி கங்கை குறுக்காக உள்ள ஒரு பாலத்தின் மீது பயணித்த 53 வயதுடைய நபர் ஒருவர் மகாவலி கங்கையில் அடித்துச் செல்லப்பட்ட சம்பவம் என்று பதிவாகி இருக்கிறது. அதேபோல நாவலப்பட்டி சோழகந்த ஜனவுதான கிராமத்தில் வர்த்தக நிலையம் ஒன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்திருக்கிறது. இதில் 67 வயதுடைய நபர் ஒருவர் விழுந்த சம்பவமும் பதிவாகி இருக்கிறது. இதற்கிடையே நாவலப்பட்டிய பஸ்பாகி
கோரளைகளில் வீடு ஒன்றின் மீது மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. 67 வயதுடைய நபர் ஒருவர் உயர்ந்த சமூகப்படுத்து பதிவாக இருக்கிறது. அனைத்து முகாமைத்துவ நிலையம் கண்டி மாவட்ட பிரதி பணிப்பாளர் இந்த விஷயங்களை ரணவீர நேற்று இந்த விஷயங்களை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அத்துடன் இனியத்தனை அம்பகமுவா பகுதியில் நபர் ஒருவர் நீரில் அடுத்து செல்லப்பட்ட சம்பவம் காணாமல் போயிருப்பதாக சொல்லப்படுகிறது. இவ்வாறு காணாமல் போயுள்ளவர் அப்பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடையவர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை காவல்துறை இந்த விஷயத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதனிடையே சீரற்ற வானிலை காரணமாக மூவர் காயமடைந்திருப்பதாகவும் அனைத்து முகாமைத்துவ நிலையம் சொல்லியிருக்கிறது. இதேவேளை தினமும் சீரற்ற வானிலை காரணமாக கருத்தில் கொண்டு கண்டி மற்றும் நுரளிய மாவட்டங்களில் அனைத்து அரசு பாடசாலைகளுக்கும் இன்று 4 தேதி விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக இப்பொழுது மத்திய மாகாண கல்வி செயலாளர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறதாக இந்த விடயங்கள் தயவு செய்து நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். தயவு செய்து நீங்கள் இந்த உங்களுக்கு தெரியும் அதிகமான நாங்கள் வீடியோக்களும் பார்த்திருக்கிறோம், நிறைய சம்பவங்களும் பதிவாகிருக்கிறது. பாலங்களுக்கு மேல் நீர் ஓடிச்செல்லும், அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதிலேயே வந்து நீங்கள் வாகனத்தை கொண்டு செல்வீர்கள். எப்படியாவது அந்த கரைக்கு போய்விட்டா நாங்கள் வீடு சென்று வரலாம், ஏதாவது பயணத்துக்கு சென்று வரலாம் சொல்லி யோசிப்பீங்க. தயவு செய்து இதை செய்யாதீர்கள். காரணம், நீங்கள் பார்ப்பதற்கு நீர் குறைவான வேகத்தில் செல்வது போல இருக்கும் பாலத்துக்கு மேல், ஆனால் அதிவேகமாக செல்லும், மெதுவாக சென்றாலும் அதனுடைய தாக்கம் அதிவேகமாக இருக்கும். உங்களது வாகனம் சில வேலைகளில் பல நிலைகளில் ஈடு கொடுக்க முடியாது, அடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தயவு செய்து 1-2 நிமிடங்களுக்கு அவசரப்பட்டு உங்களது வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். பாலங்களுக்கு மேல் நீர் செல்லும் போது அதனை வாகனத்தை எடுத்து செல்வதை முற்றாக தவிர்த்து கொள்ளுங்கள். தயவு செய்து, வாகனமும் இல்லை நீங்களும் இல்லை, உங்களுக்கு எதுவுமே கிடைக்காம போயிடும் கிடைச்சல. தயவு செய்து இது போன்ற விஷயங்களை, சாகச வேலைகளை நீங்கள் இயற்கையோடு செய்ய வேண்டாம். தயவு செய்து சொல்லுகின்ற விடயம்.

காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஏராளமான விடயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். முக்கியமான பல விஷயங்களுக்கு இல்லையா, சில விஷயங்கள் நகைச்சுவையாக பேசுகின்ற விடயங்கள், ஆனால் வாழ்க்கையில் சில நேரங்களில் உண்மையாக நடக்கும் போது அது பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கும். அந்த நகைச்சுவை ஞாபகம் வச்சுக்கொண்டால் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லியும் ஞாபகம் வச்சுக்கொள்ள முடியும். அதாவது ஒரு சின்ன ஒரு கதை தான், சரியா? அப்போ ரெண்டு பேர் பைக்கில் போயிருக்கிறாங்க. பைக்கில் போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு கண்டெய்னர் ஒன்று வந்திருக்குது, பெரிய ஒரு கனரக வாகனம் ஒன்று வந்திருக்குது. ரெண்டு பக்கம் தானே பெரிய லைட் தானே. அப்போ சொல்லியிருக்கிறார், ரெண்டு பக்கம் ரெண்டு பைக் வருது, நாங்கள் நடுவில் போட்டு போயிடுவோம் மச்சான் அப்படின்னு சொல்லி பின்னாடி இருக்கவர் சொல்லியிருக்கார். அப்போ நடுவில் போட்டு போன பிறகு நடுவில் எப்படியும் ஆக்சிடென்ட் தானே, பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்களா? ஹாஸ்பிட்டலில் நண்பர் ஒருவர் சொன்னார் இந்த கதையை. அப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கேட்டாங்களா என்ன நடந்ததுன்னு சொல்லி, இல்லை ரெண்டு பக்கம் ரெண்டு பைக் வந்தது, நாங்கள் ரெண்டு பைக்கும் நடுவில் போடலான்னு சொல்லி நடுவில் போட்டோம், நடுவில் ஹெட்லைட் அடிக்காமல் ஒருத்த வந்திருக்கான் நானே அப்படின்றாராம். அப்போ அது வரைக்கும் தெரியாது அவங்க கடந்த வாகனத்தை தான் மோதுனாங்க அப்படின்னு சொல்லி. நான் என்னதுக்கு சொல்றேன், இது வெறுமனே சிரிப்பதற்காக மட்டும் கிடையாது. உங்களுக்கு சரியும் கடந்த வாரம் ஏற்பட்ட விபத்து, அந்த விபத்து பெரிய ஒரு விபத்து, அப்படி ஒரு கோர விபத்தாக மாறுகிறது. காரணம் வேகம். வேகத்தை கட்டாயம் நாங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். யார் மீது பிழையாக வேண்டுமெனும் இருக்கலாம், ஆனால் எங்கள் மீது சரியாக இருக்க வேண்டும். நாங்கள் வேகத்தை சரியாக கட்டுக்கோப்பில் வைத்திருந்தால் அது ஏதோ சின்ன ஒரு பாதிப்போடு முடிந்திருக்கலாம் இல்லையா? தயவு செய்து நீங்கள் அநேகமான வீடியோக்கள் பார்ப்போம், அந்த பைக் எடுத்து உடனே அவங்க ரீல்ஸ் போடுறதுக்காக பைக்கில் ஒத்த கையில் ஓட்டிக்கொண்டு அதிவேகமாக சென்று கொண்டு பாடசாலை மாணவர்கள் யாருக்காக இந்த ரீல்ஸ் எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. இதை பார்ப்பவர்கள் யாருமே உங்களை நல்ல மட்டும் சொல்ல முடியாது. அந்த ரீல்ஸை கீழே வந்து கமெண்ட்ஸ்களை பார்த்தா அவ்வளவு திட்டியிருப்பாங்க, அவ்வளவு திட்டத்தை தான் போட்டிருப்பாங்க. எதுக்காக இந்த ரீல்ஸ் போடுறீங்க, யாரு பார்க்க வேண்டும், நீங்கள் அப்படி பைக் ரேஸ் ஓடணும்னு சொன்னால் நீங்கள் ப்ரொஃபராக பழகுங்க, போய் அதுக்கான தளம் இருக்குது, அதை போய் அது போய் பழகி அதை ஒரு வேறு லெவலுக்கு கொண்டு போங்க அதை. ஆனால் பாதையில், மனிதர்கள் நடமாடும் பாதைகள், பாதசாலைகள் செல்லும் பாதைகள் நீங்கள் இப்படியான சாகசங்கள் செய்வது போலீசார் கண்டாலும் உங்களை பிடிப்பாங்க, இல்லைன்னா உங்களுக்காகவும் உயிருக்கு ஆபத்தாக வரும். தயவு செய்து இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். டேக்கியா விஷயத்தை பற்றி நாங்கள் கட்டாயம் சொல்லி வேணும். டேக்கியா பாடசாலை மாணவர்கள் மத்தியில் வீதி விபத்துகள் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்வு திட்டமாக தான் இந்த டேக்கியா வேடுத்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் அடிப்படையில் செய்கின்ற வேடுத்திட்டம் தான் இந்த டேக்கியா வேடுத்திட்டம் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இரண்டாவது கட்டமாக இந்த வேடுத்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோல் நீங்கள் எப்போதும் இளமையாக இருக்க வேண்டும். வந்து டார்போன்னு சொன்னா இளமை சொல்றதுக்குன்னா, சரி ஓகே, நல்ல விஷயம் சொன்னா கேட்டுக்கொள்ளும் சார். நான் எப்பவும் இளமையா இருக்கேன்னு சொன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன சொன்னா கிளிஃப் கலோஜி நேச்சுரல் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா எப்போதுமே என்ன மாதிரி இளமையா இருப்பீங்க, நான் இளமை தான், சரியா?

முக்கியமான பிரச்சனை தான், பிரச்சனை என்று சொல்ல முடியாது, அனர்த்தங்கள். இது சம்பந்தமாக தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இது பற்றி விடயங்கள் இறக்கிய அனர்த்தம், இந்த வெள்ளம் பாதுகாப்பு போன்ற விஷயங்கள் நாங்கள் மேற்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் சொன்னா கேள்வியாக கேட்டதுங்க. கலத்துறை கிரி வந்து ராஜலட்சுமி சொல்லியிருந்தாங்க. அவசர விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க ரத்னபுரம் தான் இருக்காங்கன்னா, இந்த மாணிக்க கல்லாக்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லை மீறி போறாங்க சில பேர். அப்போ அதுகள் வந்துட்டு இயற்கைக்கு பெரும் பாதிப்பாக இருக்கிறது, சில இடங்கள் உடைந்து விழுகிறது, மேல இருக்கிறது பயமா இருக்கிறது, கீழே தோன்றி கொண்டு போறாங்க அப்படின்ற விஷயங்களும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. மும்தாஸ் பேக்கும் கொழும்பு 14 இருந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, மரங்களை வெட்டுவது பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கிறது. அதே போல இன்னொரு விஷயம், அவங்க முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாங்க, வீடு கட்டும் போது நாங்கள் சில விஷயங்கள் பார்க்க வேணும். வீடு கட்டின பிறகு மண் சரிவு வந்து விட்டது, வெள்ளம் வந்து விட்டது சொல்லி யோசிப்பதை விட, வீடு கட்டும் போது நாங்கள் யோசிக்க, இந்த இடத்துல நாங்கள் வீடு கட்டினா பெரிய ஒரு வெள்ளம் வந்தா வருமா, மண் சரிவு அபாயம் இருக்கிறதா சொல்லி நாங்கள் கதவு செய்து பார்க்க வேணும். அதே போல இன்னொரு விஷயம் சொல்றாங்க, இந்த வீடுகளை இறுக்கமாக கட்டி கொடுத்து ஒரு லைன்ல பாத்தீங்கன்னா சொன்னால், ஒருத்தர் முன்னாடி கட்டிட்டா போதும், இருக்கிறவங்க எல்லாமே முன்னாடி தள்ளி கட்டிடுவாங்க, தண்ணி எங்க போறது, தண்ணி வீட்டுக்குள்ளதான் பிறகு வரும். சோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது. சோ அநேகமாக கொழும்புக்குள்ள இந்த பிரச்சனை இருக்கிறது, நீர் வெளியே போறதுக்கான வழிகள் இல்லை, அதன் காரணமாக தான் வெள்ளப்பெருக்கள் அதிகமாக இருக்கிறது, தங்கி விடுகிறது நீர் சொல்லி அந்த விஷயத்தையும் அவங்க சுட்டிக்காரி பேசினாங்க. தான் அனுபவத்தில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மும்தாஸ் பேகம் சொல்லியிருந்தாங்க. அன்பு கலந்த வணக்கம் போனா எப்படி இருக்கிறீங்க? காலை பொழுது வணக்கம் அட்டாளச்சின் முப்பீர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு எடுத்திருக்கா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள் பகிர்ந்திருக்கிறார். அது போல அருள்மீறி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு காலை பொழுது வணக்கம் நெந்தூர் எழுதியது ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு எடுத்திருக்கிறார். சின்னத்தம்பி சசிகலநாதன் அன்பு வணக்கம் பகிர்ந்திருக்கா. அது போல அன்பு வணக்கம் சொல்லக்கூடிய குட் மார்னிங் நந்து சொல்லியிருக்காங்க, காலை வணக்கம் சொல்லக்கூடிய அன்பான காலை பொழுது வணக்கம். மணி குடும்பம், ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம் எல்லோருக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லக்கூடிய முத்தையா காளிமுத்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய மீபிடி காந்தியிலிருந்து நிகழ்ச்சி கேட்பதாக பிரசாந்த் இருந்திருக்கிறார். ரொம்ப நன்றி பிரசாந்த். அன்பு கலந்த வணக்கம் நாசர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு வேறுவலை சமன் மாதத்திலிருந்து நசார் என்று சொல்லியிருக்கார். தன்னுடைய பேர் அன்பான காலை பொழுது வணக்கம் என்னையும் இணைத்துக் கொள்கிறேன் சொல்லிக்கொண்டே ஆனந்த் பார்த்தி நிகழ்ச்சி கேட்பதாக இருந்திருக்கார். அன்பு வணக்கம் வத்தல் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு யுவராணி வணக்கம் சொல்லியிருக்காங்க. அதே போல நசீர் கான் வந்திருக்கார், பாடல்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு, மவுரூஃப் நகர்ல இருந்து நசூர் சொல்லியிருக்கார், நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக இருந்திருக்கார். அன்பு கலந்த வணக்கம் போன கலக்கல் நாயகர் ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீனா ஓகே ஃபுட்ஸ்ல இருந்து செல்வா நாரம்பிடம் நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கலாம். ஓகே சப்ரீனா ஃபுட்ஸ்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொடுப்பதா சொல்லியிருக்காரு. எல்லோருக்காக வருகிறது அடுத்த பாடல்.

0: ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், போல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளான்ஜஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்கள் ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். சைபர் 71 9 79 76 38. உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. அந்தி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அரவணைக்கிறது.
1: தென்னங்கிளையும் தென்றல் காத்தும் புயிலும் நாடி மாறி

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. நாங்கள் போதைப் பொருள் பாவனையிலிருந்து எங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள, அதாவது எங்களை சார்ந்தவர்களை கட்டுப்படுத்திக் கொள்ள, எங்களது சமுதாயத்தை மேம்படுத்திக் கொள்ள நாங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது. சொந்தங்களை மறந்து விடாதீர்கள், நீங்கள் கைகோர்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஆக முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு, தீங்கு விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய வேலை திட்டம் என்பதை இந்த திட்டத்தின் மூலமாக நாங்கள் சொல்கின்ற விடயம் என்னால் அதாவது விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு மனிதரும் இந்த சமுதாயத்தை மேம்படுத்த கை கொடுக்க வேண்டும். ஆக போதைப் பொருள் சம்பந்தமான விடயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆக உரியவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம். அந்த போதைப் பொருளை நாங்கள் தடுத்து நிறுத்த முடியும். உங்களது இளைஞர்கள், உங்களது சமுதாயம், உங்களது பிள்ளைகள், உங்களது கணவன், உங்களது மனைவி என்று இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக்கி சிக்கி தங்களுடைய வாழ்க்கையை இல்லாமல் செய்யும் ஒரு தருணமாக மாறிக்கொண்டிருக்கிறதாக உலகம் முழுவதுமாக இந்த போதைப் பொருளுக்காக எதிர்த்து இப்பொழுது போராட்டங்கள் வெடித்திருக்கிறது. அந்த வகையில் இலங்கையை பொறுத்து மட்டும் இப்பொழுது அதிகமாக கணிசமான அளவு இப்பொழுது போதைப் பொருள் எதிர்ப்பு நடவடிக்கை வந்து கொண்டிருப்பதை எங்களால் காணக்கூடியதற்கு அந்த வகையில் நீங்களும் கைகோர்க்க வேண்டும். இப்போது நீங்கள் அழைப்பில் ஏற்படுது, எங்கேயாவது ஒரு போதைப் பொருள் செயற்பாடு ஈடுபடுகிறார்கள், போதைப் பொருள் செயற்பாடு நடக்கிறது என்று சொன்னால் நீங்கள் உடனே அழைப்பில் ஏற்படுத்துங்கள். 18 அழைப்பினை ஏற்படுத்தி இந்த விஷயத்தை நீங்கள் கட்டாயம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதிகமான போதைப் பொருட்கள் இப்பொழுது அங்கங்கே உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹெரோயின் இருக்கலாம், ஐசா இருக்கலாம், அதே போல மெத்தபேட்டினா இருக்கலாம், ஹஷிஷ் போதைப் பொருள், குஷ் போதைப் பொருள், அது போல சட்டவிரோதமாக இணை போதைப் பொருட்கள் மற்றும் மனதை மாற்றக்கூடிய, மனதை தூண்டக்கூடிய போதைப் பொருட்கள் இப்பொழுது இங்கு வந்து கொண்டிருக்கிறது. இளைஞர்களை குறிவைத்து, பாடசாலை மாணவர்களை குறிவைத்து இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடசாலை மாணவர்களுடைய பிள்ளைகளை மேலோங்கி வளர வேண்டும், அவர்கள் எதிர்காலத்தில் ஒரு வைத்தியராக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஏகப்பட்ட கனவுகளோடு அவர்களை வளர்க்கிறீர்கள். ஆனால் இந்த போதைப் பொருள் சிக்க யார் வேண்டுமானாலும் சிக்கலாம், நீங்கள் அதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். அதாவது இவர்கள் இந்த போதைப் பொருளில் சிக்க மாட்டார்கள், இவர்கள் சிக்க மாட்டார்கள் கிடையாது, யார் வேண்டுமானாலும் சிக்கக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறதாக இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கட்டாயம் கைகோர்க்க வேண்டும். இது பற்றிய தகவல்களை நீங்கள் அறியத்தர வேண்டும். இப்போதே நீங்கள் 18 எதிர்ப்பாக செயற்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது. புனர்வாழ்வுக்காக நீங்கள் போதைப் பொருள் அடிமையாயிருப்பவர்கள் நீங்கள் கண்டால் நீங்கள் 1927 இந்த இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அவர்களுக்கான இந்த புனர்வாழ்வு வேலை திட்டத்தையும் நீங்கள் செயற்படுத்திக் கொள்ளலாம்.
1: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பழுது உற்சாகம் வணக்கம். வசந்தம் நேரம் இப்போது 9 மணி.

0: உற்பத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: நாட்டில் மழையுடனான காலநிலை தற்போது குறைவடைந்துள்ளதால் நிலவும் வெள்ள நிலைமை மேலும் அதிகரிக்கும் அபாயம் இல்லை என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பணிப்பாளர் பொறியியலாளர் எல் எஸ் சூரிய பண்டார இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார். கடந்த 24 மணித்தியாலங்களில் சில பகுதிகளில் மழை பெய்த போதிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழைப்பொழிவு குறைவடைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கமைய மகாவலி கங்கையின் நாவலப்பிட்டி மற்றும் பேராதனை பகுதிகளில் நீர்மட்டம் படிப்படியாக குறைவடைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் கழனி கங்கையின் மேல்பகுதிகளான கித்துல்கல மற்றும் நோவூர் ஆகியவற்றின் நீர்மட்டமும் குறைவடைந்து வருவதாக சுட்டிக்காட்டினார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: எல்லை பாதுகாப்பு விவகாரத்தில் ஒன்றிணைந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் உர்சுலா வென்ஸ்லேயின் உறுப்பு நாடுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். கடந்த வாரம் மொரோக்கோவிலிருந்து ஆயிரக்கணக்கான குடியேற்றவாசிகள் ஸ்பெயினின் கியோட்டா பகுதிக்கு கட்டுப்பாடின்றி உள்நுழைந்திருந்தனர். சுமார் 69,500 குடியேற்றவாசிகள் தற்போது மொரோக்கோவிற்கு திரும்பியுள்ளதாக ஸ்பெயின் தெரிவித்துள்ளது. இது 50,000 பேர் என்ற ஆரம்ப கட்டத்தை மதிப்பிட்டதை விட அதிகம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எல்லைப்பகுதியில் ஸ்பெயின் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக 72 பேரும் மொரோக்கோ தரப்பில் 11 பேரும் இந்த இடம்பெயர்வின் போது உயிரிழந்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசனம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஏராளமான விடயங்கள் நாங்கள் பகிர்ந்து கொடுக்கிறோம். முக்கியமாக இந்த வெள்ள அனர்த்தம் சம்பந்தமான விஷயங்களை பற்றி நான் நிச்சயமாக இன்றைய நிகழ்ச்சியில் நான் அதிகமாக பேசுவதாக சொல்லியிருந்தேன். அதே போல இயற்கை பாதுகாப்பு, நாங்கள் இயற்கை சீற்றத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக எடுக்கிற நடவடிக்கைகள் என்னன்னு சொல்ல கேள்வியாக கேட்டிருக்கிறேன். ஏராளமான சொந்தங்கள் தங்கள் அனுபவங்களை வைத்து அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார்கள். மண்வீடு இடிந்து விழுந்ததால் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த ஹட்டன் கிடிகத்தன வீதி மற்றும் ஹெம்மாத்தகம கம்பலை வீதி ஆகிய பொழுது மீண்டும் போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டிருக்கின்ற விஷயம் பொழுது காவல்துறையினர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஆக ஆங்காங்கே பார்த்தீங்கன்னா மழை குறைந்திருக்கிறது. மழை குறைந்ததன் காரணமாக நீர்மட்டங்கள் குறைந்திருக்கிறது. நீர்மட்டங்கள் குறைந்ததன் காரணமாக இப்பொழுது வளமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிற விஷயத்தையும் எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. இது பற்றிய விஷயங்கள் நான் தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தொடர்ந்து மறந்து கொள்ளுங்கள். இது காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசனம். நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112 775 0001 அல்லது 0112 775 111 நிலகத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
2: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
3: நெல்வா QST குவாலிட்டியாலதான்.
1: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
4: இயற்கையான அழகு இன் ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
5: காங்கிரஸ் ஸ்போர்ட்ஸ் மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
6: மனம் பேச தயங்கும் மொழிகளை வெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
7: தமிழோடு செவியூரம் ஒளி பேசும் பாடலாய் பாடலாம்.
8: ஊரெல்லாம் உன் பாட்டு தான் உள்ளத்தை மீட்டது.
7: இதயம் ரசிக்கும் தருணங்களை இசை

0: அக்கமக.
1: ஐயப்பா, என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்க?
0: யாரோட அக்கமக டாய்?
2: அண்ணனோட அக்கமக. அது நடந்து வந்தா
0: நம்ம பஸ் ஸ்டாண்டு பள பள பளக்கும்.
2: அண்ணனோட பச்சை கிளி அது பறந்து வந்த

நம்ம கதவீதி கலகலக்கம் நடந்து வந்த அப்படின்னு சொல்லும் போது நீங்க நடந்து வரும்போது சும்மா அப்படியே கம்பீரமா இருக்கணும் இல்லையா? அப்படி இருக்கணும் சொன்னா நீங்க என்ன செய்யணும்? எப்போதுமே இளமையாக இருக்க வேண்டும். இளமையா இருக்கணும் சொன்னா நீங்க என்ன செய்யணும்? கிளிஃப் காலேஜ் நேச்சுரல் எடுத்துக்கொள்ளணும். கிளிஃப் காலேஜ் நேச்சுரல் எடுத்துக்கணும் சொன்னா நீங்க எப்போதுமே இளமை தோட்டமாக உங்களுக்கு இருக்கும். அதே போல தேக ஆரோக்கியமும் கிடைக்கும். தேகம் பார்த்தீங்கன்னா உறுதியான எலும்புகள், அதே போல நல்ல தலைமுடி, பொலிவான முகம் எல்லாம் கிடைக்க போகிறதாக இப்போது நீங்கள் காகல் சுவிட்சரில் போய் கேட்டு வாங்கிக்கொள்ளுங்கள். அதே போல பாத்தீங்கன்னா உன்னுடைய மருந்துகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு காலையிலேயே தலைவலி காய்ச்சல் வருதா? போனச்சுன்னா காலையிலேயே நான் வேலைக்கு போகும்போது தலைவலி காய்ச்சல் மாதிரி இருக்குது. என்ன செய்யறது? ஒரு மேல்டோர் ரெண்டு எடுத்துக்கோங்க. மேல்டோர் ரெண்டு எடுத்துக்கொண்டு சொன்னா தலைவலி காய்ச்சல்லாம் பறந்து போயிடும். சரிதானே? மிஸ் பண்ணிடாதீங்க. மேல்டோர் ரெண்டு எடுத்துக்கொள்ளுங்க. தலைவலி காய்ச்சலுக்கான கேள்வியே இருக்காது. சொந்தங்களையும் மறந்து விடாதீர்கள். அதே போல நல்ல ஒரு வீடு கட்டணும் சொல்லி யோசிப்பீங்க. நல்ல ஒரு தரமான வீடு கட்டணும். அதே போல பரம்பரைக்கு அந்த வீடு உழைக்க வேண்டும். பரம்பரை வீடுன்னு சொல்லக்கூடிய அளவு ஒரு வீடு இருக்குன்னு சொன்னா நீங்கள் உறுதியான உள்ளீடுகளை பயன்படுத்த வேண்டும். அந்த உள்ளீடுகள் என்ன சொன்னா நான் சொல்றது என்ன சொன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும் மெல்வா கியூஎஸ்டி கம்பியில வாங்கி பாவித்து பாருங்கள். மெல்வா கியூஎஸ்டி கம்பியில நீங்க உள்ளீடுகளாக பயன்படுத்தி நீங்கள் வீடு கட்டினீங்க, மதில் கட்டினீங்க, கட்டிடம் கட்டினீங்கன்னு சொன்னா எப்போதுமே உறுதியாக இருக்க போகிறது மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் சொந்தங்களை. அதே போல அந்த போதைப் பொருள் ஒழிப்பு என்று சொல்லும்போது நாங்கள் போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் கட்டாயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுக்காக மக்கள் நாங்கள் கை கோர்க்க வேண்டும் இல்லையா? ஆக நாங்கள் கை கோர்த்தால் மாத்திரமே இது ஒரு முடிவுக்கு வரும். அப்படி இருக்கும்போது நாங்கள் எங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு தான் இந்த போதைப் பொருளுக்கு எதிராக நாங்கள் செயற்பட வேண்டும், ஒன்று கூட வேண்டும். போதைப் பொருள் மூலமாக பலருடைய வாழ்க்கை இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் காணக்கூடியது. பல வகையான போதைப் பொருட்கள் இப்பொழுது பாவனையில் இருக்கிறது. அந்த போதைப் பொருள் ஒவ்வொரு நாளும் பிடிபட்டுக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு தீங்கு விளைவிக்கும் போதைப் பொருள் ஒழிப்பு தேசிய வேலைத்திட்டமிற்கு பேரின் கீழ் தான் இப்பொழுது இந்த வேலைத்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக இதற்கான ஒத்துழைப்பை மக்களாகிய நீங்கள் கொடுக்க வேண்டும். நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க அந்த போதைப் பொருட்கள் கடத்தல் சம்பந்தமான விஷயங்கள், அதே போல அவர்களுக்கு எதிர்ப்பான விஷயங்கள் நீங்கள் செயற்பட வேண்டும். அறிவுறுத்துங்கள். 18-18 இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். உங்கள் சமுதாயத்தை, உங்கள் இளைஞர்களை பாதுகாக்க நீங்கள் எடுக்கின்ற ஒரு நடவடிக்கை. அதே போல புனர்வாழ்வுக்காக நீங்கள் செய்கின்ற வேலையை ஒருவர் போதைப் பொருளுக்கு அடிமையாகியிருக்கிறார், அவர் புனர்வாழ்வு பெற வேண்டும் என்றால் நீங்கள் 19-27 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். சார், இந்த மழையை சம்பந்தமாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைய காலநிலை என்ன சொல்கிறது அப்படின்ற விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது மேல் சபரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது. வளிமண்டல திணைக்களத்தில் விடுத்துள்ள அறிக்கையின்படி பார்த்தீங்கன்னா இந்த விடயம் தெரிவிக்கப்படுகிறது. முக்கியமாக பார்க்கும்போது சபரகமு மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று இப்பொழுது வளிமண்டல விளை திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது.

0: முதல்வன் காற்றலையில் முதல்வன் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்
1: இது மக்கள் சூடிய மகுடமே
2: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

காலை இப்பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். 102.6, 102.8 என்ற வசதியில் எங்கில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ள முடியும். அதே போன்று www.vasantham.fm.in இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாக இணைந்து கொள்ள முடியும். சந்தோஷம், மகிழ்ச்சி, அதாவது நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, அந்த வீடு உறுதியாக இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறீங்க, நியாயமான விஷயம் தான், பரம்பரைக்கு அந்த வீடு உழைக்க வேணும்னு சொல்லி யோசிக்கும் போது நீங்கள் சரியான உள்ளீடுகளை பயன்படுத்த வேண்டும். அந்த உள்ளீடுகள் சொன்னால் கட்டாயம் நீங்கள் மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை வாங்கி பாவீங்கள். மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் எப்போதுமே உறுதியான கம்பியாக இருக்கிறதாக மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் சொல்லி நீங்கள் கேட்டு வாங்கி உங்களது வீடு கட்டிடங்களை நீங்கள் கட்டுங்கள் என்பதையும் நான் சொல்கிறேன். அதுபோல சுயாதீன ஊடக வலையமைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற அடிப்படையில் செய்கின்ற ஒரு வேலை திட்டம் தான் டேக் கேர் வேலை திட்டம். மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த டேக் கேர் வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ITN, வசந்தம் டிவி, லக்கண்ட, வசந்தம் எஃப்எம் இணைந்து செய்கின்ற ஒரு செயல் திட்டமாக இருக்கிறது. பாடசாலை மாணவர்கள் மத்தியில் பல பாடசாலைகள் தேர்வு செய்து அந்த பாடசாலைகளில் கருத்தரங்கு மூலமாகவும் நாடக வடிவம் மூலமாகவும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல முக்கியமாக உங்களுக்கு தெரியும், பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இந்த செயல் திட்டத்தில் முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது இந்த வீதி விபத்துகளை குறைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு செயற்பாடாக இருக்கிறது. ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் நினைத்துக்கொள்ள, நான் கேட்டிருந்தேன் இயற்கை சீற்றத்திலிருந்து இயற்கை அழிவிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லி பாலகிருஷ்ணன் சொல்லியிருந்தார். தேவையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதே போல நாயகம் சொல்லியிருந்தார், மட்டக்களில் பிறந்து முன்னெச்சரிக்கையாக நாங்கள் செயற்பட வேண்டும் இந்த விஷயத்தையும். அப்போது சொல்ல வெள்ளவர முந்தைய அணைக்கட்டும் சொல்வார்கள், அந்த போல நாங்கள் அதற்கு முன்னதாகவே நாங்கள் செயற்பட வேண்டும் நினைச்சிருக்கார். அதே போல சுரேஷ்குமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறார். எட்டாம் பரிசலை விதம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது, என்னையும் நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். பாடல் கேட்பதற்காக பிரேமராணி, அன்பு மனைவி ஆசிரியை, அதே போல சேஷினி, அபிஷாலினி, கவினேஷ், ஜீவேந்தன், ஸ்ரீகாந்தன், சாலினி, சத்துசாரா எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டது. வடத்து ஃபைசர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். வணக்கம், நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்னையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தமாக புதிய கடலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு வடத்து ஃபைசர் ஓகே, ரொம்ப சந்தோஷம், உங்களுக்காகவும் பாடல் வருகிறது கேட்டு மகளுங்கள். அன்பு கலந்த வணக்கம் என்ன சொல்லிக்கொண்டு எங்களோடு உமாச்சந்திரன் அளவுத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். எங்களை நாங்கள் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எங்கள் சுற்றுப்புறச்சூழலில் வெள்ளம் வருகிறது, மண் சரி அபாயம் இருக்கிறது சொன்னால் அதை சரியாக எச்சரிக்கை முடியில் நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். யாருக்கு நாங்கள் அதை பற்றிய தகவல்களை கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு கொடுக்குவது எங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம். அதே போல சின்னத்தம்பி சசிகலாநாதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார், காலை வணக்கம் என்று பகுத்திருக்கிறார் பேஸ்புக் வழியாக. அன்பு கலந்த வணக்கம் என்ன அப்படிங்கிறீங்க, நிகழ்ச்சியோடு எங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். பெருமாள் வந்திருக்கார், பெருமாள் சந்திரகுமாரன், காலை பொழுது வணக்கம் என்று சொல்லி புவாக்பெட்டியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கார். புவாக்பெட்டி பிரகதிபுர அவிசாவலையைச் சேர்ந்த சந்திரகுமாரன் சொல்லிக்காட்டி, இந்திரா, துஷாந்தன், திவாகரன், தனுஷன், ரன்யா, இசைஞானி, சேஷா ஆகியோரையும் எடுத்துக்கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். ரொம்ப சந்தோஷம். அதே போல ஸ்டீவன் டெய்லர் ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம், நிகழ்ச்சியோடு எங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு வந்திருக்கிறாங்க. எடுத்துக்கொண்டேன் சவீந்தராஜ் வாணி வியூ அளந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். வெட்டியாந்தூரிலிருந்து எப்படி இருக்கிறீங்க, மெய் மறந்து விட்டு மறுமையான பாடல்கள் சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம், அன்பு கலந்த வணக்கம் என்ன. செவ்வாய் ராங்கல் நாங்கள் வசந்தமானோடையில் சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிட்டோம். ஆர்ஜி அண்ணா நல்ல சுகமா இருக்கீங்களா, நான் சந்தோஷமா இருக்கேன். நான் வசந்தகுமார், என்னுடன் பாடல் தாருங்கள் சொல்லிக்கொண்டு என்னுடைய நண்பன் மகேந்திரனுக்காகவும் இன்று பிறந்தநாள், 35வது பிறந்தநாள், அவருக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம், நாங்களும் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். குறைஞ்சங்கனை அசூதி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அறிவிப்பில் புவனேஸ்வரில் எப்படி இருக்கிறீங்க, நிகழ்ச்சி செவ்வாயிராங்கள் அருமையாக அருமை, நன்றி நன்றி. அதேபோல பார்த்தி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எடுத்திருக்கிறார். ஆகாஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஸ்ரீ தர்ஷனா வந்திருக்கிறாங்க, அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறேன். புவனேஸ்வரனா எப்படி இருக்கிறீங்க, டீம் குழந்தை ஸ்ரீ சூப்பர் நிகழ்ச்சி என்று சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி. நீடுகொள்ளும் தொடர்ந்து நிகழ்ச்சியோடு எங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லக்கூடிய எல்விஸ் ரவீந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார்.

0: ஆஃப் தி டே. காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM. உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசனம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வீதி விபத்துகளை குறைத்துக் கொள்வதற்காக செய்கின்ற வேலத்திட்டம் தான் தேக்கிய வேலைத்திட்டம். அதே போல உங்களுக்கு தெரியும், நீங்கள் ரொம்ப இளமையாக இருக்க வேணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. இளமையாக இருக்க வேணும் சொல்ல நீங்கள் செய்ய வேண்டியது கிளிஃப் கலோஜி நேச்சுரல் எடுத்துக்கொள்ளுங்கள். கிளிஃப் கலோஜி நேச்சுரல் எடுத்துக்கொண்டீங்கன்னா எப்போதுமே உங்களுக்கு இளமையான தோற்றம் கிடைக்கும். அதே போல அகத்தில் உண்மையான இளமை இருக்கும். அதன் அகத்தில் சொன்னால் அதை உண்மையில சொல்ல போனால் உங்களுக்கு தேக ஆரோக்கியமாக இருப்பீர்கள். வெளியிலே மட்டும் நீங்கள் அழகா இளமையாக தோற்றி வேலை இல்லை. உண்மையிலேயே எலும்புகள் உறுதியாக இருக்க வேண்டும் இல்லையா? உண்மையான தலைமுடி அடர்த்தியாக இருக்க வேண்டும். முகம் பொழிவான, உண்மையான பொழிவான் இருக்கணும். முகம் தொடுத்து பார்க்கும்போது வா எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி, எப்படி எளிமையா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்க வேணும் சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், கிளிஃப் காலோஜி நேச்சுரல் எடுத்துக்கொள்ளுங்க. இது காகில் சுட்ஸ்ல பெற முடியும். அதே போல இருக்கின்ற முன்னணி மருந்துகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். சரி, முக்கியமான விஷயங்கள் ஏராளமான விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்து கொடுக்கிறோம். அந்த கால்நிலை பற்றியும் நான் சொல்லியிருந்தேன். அதே போல அந்த கிரிக்கெட் பக்கம் செலவினா, கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இலங்கை மகளிர் அணி மற்றும் பாகிஸ்தான் மகளிர் அணிகள் மோதுகின்ற மூன்றாவது போட்டி, T20 போட்டி இன்றைய நாளில் நடைபெறவிருக்கிறது. இன்றைய நாள் 10 மணிக்கு நடைபெறவிருக்கிறது. காலை 10 மணிக்கு நடைபெறவிருக்கிறது. ஏற்கனவே 2 போட்டிகளில் 3 போட்டிகளும் இலங்கை அணி மணிக்கும் 3 போட்டிகளில், குறிப்பாக பார்க்கும்போது T20 போட்டியில் பொறுத்த மட்டும் 2 T20 போட்டியில் வெற்றி வாகையை சூட்டுகிறது இலங்கை அணி முன்னிலை வைக்கிறது. அதே போல ஒருதரம் ஏற்கனவே 1 நாள் போட்டி தொடரையும் இலங்கை மகளிர் அணி கைப்பற்றியிருந்தது ஒரு சந்தோஷமான விடயமாக இருக்கிறது. அதே போல நீங்கள் எல்லாம் கேட்கின்ற ஒரு கேள்விதான் இந்த லங்கன் பிரீமியர் லீக் என நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். நிச்சயமாக நாளை தினம் மிக முக்கியமான போட்டி இருக்கிறது. குவாலிஃபயர் 1 போட்டி நடைபெற போகிறது. இந்த போட்டியை பொறுத்த மட்டும் காலி மற்றும் ஜஃப்னா அணிகள் மோதவிருக்கிறது. பார்க்கலாம் இந்த போட்டியில் நாளை 3 மணிக்கு நடைபெற போகிறது. இந்த போட்டியில் யார் வீழ்வார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.

வலிக்கவர் என்ற நாளோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இந்த நிகழ்ச்சியில் இருந்து அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். தொடர்ந்து ராகம் சுமானது நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கரையகத்தில் எம் எல் கிருபாகரன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன். புவனேஸ்வரராஜ், நன்றி சொந்தங்களே.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்
1: அனுசரணை. மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகுரோசிவ்
3: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: நன்றி புவனேஷ். நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேரம் காலை 10 மணி.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில் நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: கினிகத்தேன போல்பிட்டிய பகுதியில் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் மண்ணுக்குள் புதையுண்டு காணாமல் போயிருந்த நால்வரும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். பலத்த மழையின் போது ஏற்பட்ட மண் சரிவினால் குறித்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அனர்த்தத்தில் காணாமல் போனவர்களை தேடும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் முதற்கட்டமாக நேற்று பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து மேலும் இரண்டு பெண்களினதும் ஒரு ஆணினதும் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போல்பிட்டிய போலீசார் தெரிவித்துள்ளனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் ஆரம்பித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்ததை தொடர்ந்து ஈரான் சர்ச்சைக்குரிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை என்றும் மாறாக ஓமானுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் வர்த்தக கப்பல் போக்குவரத்தை மீண்டும் ஆரம்பிக்கும் வகையில் ஹோர்முஸ் ஜலசந்தி ஊடாக தற்காலிக பாதையொன்றை அமைப்பது குறித்து ஒப்பந்தத்திற்கு வருவதற்காகவே ஓமானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானின் இந்த அறிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது எக்ஸ் தளத்தில் ஈரான் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு இரட்டை வேடம் போடுவதாக குறிப்பிட்டுள்ளார்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களோடு இன்றைய நாள் முழுவதும் வசந்தத்தின் ராகம் சுகமானது அல்ல செவ்வாய் ராகங்களோடு எழுந்திருக்கலாம். இப்போ நிகழ்ச்சியின் முதலாவது நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: கல்மலை நம்பிக்கை கிராமம், ஹரல் சந்திரா.
0: எப்படி சோமா இருக்கிறீங்களா ஹரல் சந்திரா?
1: ஆமாம், மகிழ்வாக பகல் நேர காவல் கடமையோடு வசந்தத்தின் உதவியோடு இருக்கிறேன்.
0: அப்படியா? சரி, இப்ப காவல் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அது மிகவும் பொறுப்பான ஒரு வேலை. அப்படியா? இல்லாட்டி சரி, எல்லாருமே இருக்காங்க தானே பகல்ல? நம்ம தான் இரண்டு கண்களால பார்த்து கொண்டிருக்கணும் இல்ல, நிறைய கண்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
1: ஆமாம், இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை. மூன்று பகுதியில் கண்ணாடி இருக்கின்றது, கண்ணாடியின் ஊடாக வசந்தத்தை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருந்தால் சரி.
0: சரி, கண்ணாடிய பார்த்து கொண்டிருக்க வேணாம், என்ன நடக்குதுன்றது பார்க்கணும். சரி, சொல்லுங்க, இந்த நேர நிகழ்ச்சியில் யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: எங்களோட வேலை செய்கின்ற காரதிவை சேர்ந்த ஜெய்சங்கர் மற்றும் சவளக்கரையை சேர்ந்த அமல்ராஜ் மற்றும் கல்முனை சட்டிமாபுரத்தில் இருக்கின்ற ஈகிள் சவுண்ட் இயக்குனர் லயனல் கிரகரி, எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஜெருசன் ஜெருசா ஜாய் மற்றும் கமலன் தவராஜா, முகமது ரவீஷர், தேவமணி டீச்சர், அனைவரையும் இணைத்துக் கொண்டு
0: நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
1: நன்றி, நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் வசந்தத்தில். இப்போ வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபான்னா, எப்படி இருக்கிறீங்க? முதல் பாடலே அம்மா பாடல், ரொம்பவும் பிடித்த பாடல். யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரூபன் வந்திருக்கிறார் சின்னக்கடையிலிருந்து. அதே போன்று என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் கிருபான்னா அப்படின்னு சொல்லி ஜமால் வந்திருக்கிறார். ஜேம் ஜமால், ராகம் சுகமானது நிகழ்ச்சியை ரொம்ப சத்தமா கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை ஷக்கீலா சந்திரசேகரம் இணைந்திருக்கிறாங்க. செங்கலடியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். செவ்வாய் ராகங்கள் தரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நான் ஸ்ரீதாஸ் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை யாழ்ப்பாணத்திலிருந்து தார்ஷினி இணைந்துக்கிறாங்க. என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். வசந்தகுமார் இணைந்திருக்கின்றார். பிரசா பிரசாந்தி இணைந்துக்கிறாங்க. மயில் தோகை விரித்து ஆடி மழை கொட்டி கொண்டிருக்கும் இந்நேரத்துக்கு உகந்த பாடல் அப்படின்னு சொல்லி பாட்டு தலைவா, எப்படி இருக்கிறீங்க? நீங்க வந்தாலே சிறப்புத்தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுக்கிறாங்க. நன்றி பிரசாந்தி, பதிவினை பதிவு செய்திருக்கிற. இதேவேளை நசூர் வந்திருக்கின்றார். கிண்ணியாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி மேனகை பண்டார வலையிலிருந்து வந்திருக்கிறாங்க. ஸ்டீஃபன் இணைந்துக்கின்றார் கொழும்பு ஐந்திலிருந்து. அதே போன்று என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கன்னா நான் கடுவலையிலிருந்து கண்ணா இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல் இசை அரசன் கிருபா, எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜனா வந்திருக்கிறாங்க கல்முனையிலிருந்து. அது போன்று நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிரஸ் இணைந்திருக்கிறாங்க. இணைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்தொரு பாடல் வேண்டும் கிருபான்னா. பேர்வலையிலிருந்து ரிம்சான் இணைந்திருக்கின்றேன். அருமையான பாடல் தேர்வுகளோடு நான் நஸ்லியா இணைந்திருக்கின்றேன். தர்கா நகரிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. கமல்தாசன் ஜசோதா இணைந்திருக்கிறாங்க பட்டித்தடலிலிருந்து. அதே போன்று அசுருதீன் இணைந்திருக்கின்றார் நிகழ்ச்சியில். இணைய இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி அமல் வந்துக்கிறாங்க. அமல் அந்தோணி இருந்துக்கிறாங்க. தங்க சுந்தரம் இருந்துக்கிறாங்க. என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தேவி இருந்துக்கிறாங்க. மானிப்பாயிலிருந்து சந்திரன் தேவி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். அருமையான பாடல் தெரிவுகள், வாழ்த்துக்கள். மதிப்புக்குரிய கிருபா அவர்களுக்கு காலை வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? அன்பான பாடல்களை அழகாக தொகுத்து, அழகான பாடல்களை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மதியம் 2 மணி வரை நிச்சயமாக கேட்பேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. ராகம் சுகமானதிலிருந்து மதிய நேர குதூகலம் வரைக்கும் எனக்கு நேரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பதவினை பதிவு செய்திருக்கிறாங்க. பாத்திமா நஸ்லா வந்துக்கிறாங்க. அதே போன்று நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி சிறுப்பட்டியிலிருந்து அருள் ராஜபத்தி வந்துக்கிறாங்க. அதே போன்று எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள், நான் யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வசந்தகுமார் குறிப்பிட்டுகிறாங்க. என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் கிருபான்னா அப்படின்னு சொல்லி இர்ஷாத் இணைந்திருக்கின்றார். காத்தான்குடியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை வெள்ளம்பட்டிய சுச்சி வந்துக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மட்டக்களப்பு கொக்குவிலிருந்து சிவரஞ்சனி வந்திருக்கிறாங்க. என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அண்ணா, நான் கிருஷ்ணா இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம் இணைந்துக்கிறாங்க. பரதி துறையிலிருந்து அருள்மொழி வளமை போல் என்றும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். நேரம் 10:31. இப்போ நிகழ்ச்சியில் யார் வணக்கம்?
1: இனிமையான கூலான காலை நேர வணக்கம் அண்ணா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் சபுமால் கந்த பெரிய குடியானிலிருந்து வசந்தகுமார்.
0: வசந்தம் கேட்டுக்கொண்டு உற்சாகமா இருக்கிறீங்க வசந்தகுமார். அதுவும் இன்றைய நாள் முழுவதும் அப்படியே வசந்தத்தை விட்டு அப்படியே அரைக்கி கூட போறது இல்ல அப்படின்ற ஒரு முடிவு. சரி சொல்லுங்க, இந்த நேரம் உங்கள் குரலில் ஒரு பாடல்.
1: திடீரென்று கேட்டுட்டீங்க,
0: எப்படி பாட?
1: உடலும் உயிரும் உனக்கே அர்ப்பணம், உலகம் நம்மை எழுதும் கவிதை சாசனம், நாளெல்லாம் பாடலாம் நாடிகை கீர்த்தனம், கண்களின் பார்வையோ காதலின் சீதனம்.
0: என் உழைப்பும் என் ஊதியமும் உனக்கே அர்ப்பணம் அப்படின்னு சொல்லி பாட மாட்டீங்களோ? சரி வசந்தகுமார், இப்போ நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதா இருக்கிறீங்க?
1: அடுத்து நீங்கள் தரும் பாடலை கேட்பதற்காக வத்தலை ஐயாக்கண்ணு, நண்பர் தலவக்கலை கிருஷ்ணபக்தன், தோப்பு குச்சிக்கடை ஈடன், நீர்கொழும்பு சாயங்குமார், உமாச்சந்திரம், மும்தாஜ் பேகம், அண்ணன் பாதுகை, சின்னத்தம்பி, அருள்மொழி, அம்மன்பட்டிய ராசே, வெளிமட செல்வராம் இவர்களுக்காக கேட்போம்.

0: உத்தர உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: நாடு முழுவதும் வசந்தம் FM 102.6.

0: ராகம் சுகமானது எப்பயுமே மிஸ் பண்றது இல்லையா?
1: அழைப்பு தான் கிடைக்குது இல்ல, ஆனா நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். சொல்லுங்க ஜமுனா, நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
0: அண்ணா வசந்தம் குந்தங்கள் அனைவருக்காக தானே கேட்கணும். ஸ்பெஷலா உங்களுக்கு அண்ணா, போன வாரம்லாம் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு நீங்க வரலையேண்ணா?
1: ஐசி, ஆனா நிகழ்ச்சி போச்சு தானே,
0: இருந்தாலும் நீங்க வந்தா ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் அண்ணா.
1: அப்படியோ? சார் ரொம்ப நன்றி, ஜமுனா தொடர்ந்து நிகழ்ச்சியோட அணிந்துருங்க.
0: நன்றிங்க அண்ணா. அண்ணா எனக்காக ஒரு பாடல் தருவீங்களா?
1: என்ன பாடல்
0: அண்ணா?

சுபாகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி பேர்வலையிலிருந்து நசார் இணைந்திருக்கின்றார். பாடல் தொகுப்பு சிறப்பு அப்படின்னு சொல்லி முகமது சாலி மருதமுனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இதேவழி ராசா டீசல் இன்ஜினியரிங்கிலிருந்து பிரபா வந்திருக்கின்றார். நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கிருபா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இதேவழி பூனாக்கலையிலிருந்து யேசுதாஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இதேவழி கிருபான் அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் குறிப்பிடுகிறாங்க. செல்லத்துறை நந்தகுமார் வெள்ளவத்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பதிவு செய்திருக்கிறது. இவளை அறந்தாங்கி ஐயப்பன் வந்திருக்கின்றார். நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமுதா வந்துக்கிறாங்க. கிருபான்னா உங்கள் பாடல் தெரிவுகளுக்கு வாழ்த்துக்கள், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கழுதாவளையிலிருந்து ஜீவப்பிரியா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை மருந்தமுனையிலிருந்து ராஃபி வந்திருக்கின்றார். எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி அக்கரைப்பற்றிலிருந்து ஜோன் ஏகாம்பரம் இணைந்திருக்கிறது. இவளை ஹாப்டன் நவீன் இணைந்திருக்கின்றார். சூப்பர் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, சூப்பர் ப்ரோக்ராம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் கிருமான்னா, நான் கொழும்பு 15 மோதரையிலிருந்து தர்சினி குணசேகரன் இணைந்திருக்கின்றார். இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சீலன் இருந்திருக்கிறாங்க. தர்கா நகரிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் சங்கமித்த மாவத்தியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக கணேஷ் ராஜா குறிப்பிடுகின்றார். யோகா செல்வா தயா திலேப் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரம்போடையிலிருந்து ஜெயகாந்த் வந்திருக்கின்றார். சரியான மழை இருந்தாலும் செவ்வாய் ராகம் விட்டு விடுவோமா அப்படின்னு சொல்லி கேள்வியோடு வந்திருக்கின்றார். அண்ணா, நான் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்வது குறைவு, இருந்தாலும் உங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி நஸ்லா கொழும்பு 15 குறிப்பிடுகிறதே. வேளை என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள், நானும் நிகழ்ச்சியை கேட்ட வண்ணம் இருக்கிறேன். எட்டியாந்தோட்டையிலிருந்து மாலா குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று வசந்தகுமார் வந்திருக்கின்றார். அண்ணா அப்படி இருக்கிறீங்க, என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள். சாந்தகுமார் மற்றும் நிசாங்கரன் ஆகியோர் இணைத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே. வேளை வணக்கம் அண்ணா, நான் சவுதியிலிருந்து சுகந்தினி இணைந்திருக்கின்றேன், எங்களுக்கு நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, நான் புதுக்குடியிருப்பு நஃபீர் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பதிவினை பதிவு செய்திருக்கின்றார். ஹட்டன்ல இருந்து மாலா வந்துக்கிறாங்க. எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் கிருபான்னா அப்படின்னு சொல்லி நவுஃபர் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல் தெரிவிகளோடு ராகம் சுகமானதில் செவ்வாய் ராகம் வேறு லெவல் அப்படின்னு சொல்லி யோகநாதன் எழுந்துக்கிறாங்க. திருநீகலையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகிறார். என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நிலதொரு பாடல் வேண்டுமண்ணா அப்படின்னு சொல்லி நீர்கொழும்பிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக ரவீந்திரன் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று அருமையான பாடல்களோடு இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் யாழ்ப்பாணம் உரும்புராயிலிருந்து சாந்தா இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: அனுசரணை வழங்குவது. மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: கண்டி மாவட்டத்தின் உடுதும்பர, கங்கஹியல கோரல மற்றும் பஸ்பாகே கோரல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு தொடர்ந்தும் மண் சரிவு தொடர்பான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கேகாலை மாவட்டத்தின் யட்டியாந்தோட்டை, நுவரெலியா மாவட்டத்தின் அம்பகமுவ மற்றும் நோவூட் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகளுக்கும் மண் சரிவு தொடர்பான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட அனர்த்த நிலைமைகளினால் இதுவரை நாட்டில் 7 மரணங்கள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
1: நல்ல ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு ஈரானுக்கு இதுவே இறுதி சந்தர்ப்பம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஈரானுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வெள்ளை மாளிகையில் ஊடகவியலாளர்கள் மத்தியில் கருத்து வெளியிட்ட போதே டிரம்ப் இவ்வாறான கருத்துக்களை முன்வைத்துள்ளார். இதேவேளை சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு ராஜ்யம் மற்றும் கட்டார் ஆகிய வளைகுடா நாடுகளின் கோரிக்கைக்கு அமைவாகவும் ஈரானின் விருப்பத்திற்கு இணங்கவுமே தற்போது இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன். செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். நிமிர்ந்த நடை.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோட. நேரம் 11:15. இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
1: ஜே கே.
0: அது என்ன ரொம்ப ஷோர்ட்டா சொல்லிட்டீங்க, ஜே கே?
1: ஜீவகுமார்.
0: நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: மற்றும் சுகாந்தினி, நர்மதா மற்றும் நயமி, சரவணன்,
0: அனைவரும் சேர்த்துக்கொண்டு அழகான ஒரு பாடலை கேட்போம் சார். நன்றி. நிகழ்ச்சி நடந்தமைக்கு ஜே கே.
1: நன்றி சார்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருமா, அப்படி இருக்கிறீங்க, நாங்கள் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொழும்பு ஓல்கோட் மாவட்டத்தை மேக்மில்லன் புத்தக சாலையில் இருந்த ஸ்ரீ ஸ்கந்த ராஜா வந்திருக்கிறார். மனைவி கலா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் கிருபா அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக நக்கீரன் குறிப்பிடுகின்றார். யாழ்ப்பாணம் அளவட்டி சார்மிலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை ஆரையம்பதி இதய ரத்தினம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். வணக்கம் கிருபாண்ணன், நான் மூதூர் பட்டித்திடல் வடிவேல் வசந்தத்தின் அபிமான நேயரில் நானும் ஒருவர். தாய்க்கு சமர்ப்பணமாக வந்த செவ்வாய் ராக முதல் பாடலிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். நிகழ்ச்சி வேற லெவல் அப்படின்னு சொல்லி மூதூர் பட்டித்திடல் வடிவேல் குறிப்பிடுகிறார். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. அதே போன்று தர்ஷினி வந்துக்கிறாங்க, வரக்காப்பொலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை நிக்கவரட்டிய சரீஃபா வந்துக்கிறாங்க, அண்ணா வணக்கம், நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் இணைந்திருக்கிறார். அஜித், ரொம்ப சந்தோஷமாக நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பாட்டு தலைவா, அருமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கிரிஷ் இணைந்திருக்கிறாங்க, அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நான் விஸ்வா இணைந்திருக்கிறேன். என்ன அருமையான பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள் தரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். கேஇகே சீ ஃபுட் கம்பெனியில ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் லக்ஸி கௌசி மற்றும் அரவிந்த் தனுஷ் ஆகியோரை இணைத்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். அதே போன்று மூதூர் பிரிதோஸ் இணைந்திருக்கின்றார், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஜெய பிரதீபா வந்துக்கிறாங்க, சிலாபத்திலிருந்து நிகழ்ச்சியோடண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். கீதா ஸ்ரீ இணைந்துக்கிறாங்க, நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை விஓயாவிலிருந்து வாணி வந்துக்கிறாங்க, ரொசல்லையிலிருந்து குசல்ல ராஜா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை கொட்டக்கலையிலிருந்து காளிமுத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்ற ஹட்டன் எஸ் பரமானந்தன் வசீகரன் இணைந்துக்கின்ற கிழவட்டன் பிரிவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை திவான் வந்திருக்கின்றார், வளமை போல் நானும் நிகழ்ச்சியோடு தான் கிருபாண்ணா. யாழ்ப்பாணம் இஸ்மாயில் இணைந்திருக்கின்றேன், மனைவி நதீராவை இணைத்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராஜகிரியிலிருந்து மொரீன் வந்துக்கிறாங்க, அதே போன்று நிசா மாவனல்லையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். ரொம்ப சந்தோஷமாக நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், வாழ்த்துக்கள் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி மங்கைய கரசி குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று பலாங்குடையிலிருந்து வேணி வந்திருக்கிறார், வெஸ்டர்ன் ராஜா வந்துக்கிறார். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கிறீங்க, அசத்துறீங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். எங்களை நிகழ்ச்சியில் அடுத்து நல்லதொரு பாடல் வேண்டும் கிருபாண்ணா, நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தினேஷ் குறிப்பிடுகிறது. இவளை அக்கறை பெற்ற பப் ட்ரெயிலர் நிசார் வந்திருக்கின்றார், கார்த்திக் இணைந்திருக்கின்றார், அதுபோன்று தாசன் பிரியா இணைந்திருக்கின்றார். ஏறாவூரிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். தன்னை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.
1: இந்த வராரு பிராண்டட் இன்ஜினியர் தர
2: என்னதுனால எப்படி சொல்றீங்க?
1: என்ன நீங்க கட்டிருக்க வச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க தர, என்ன வேணும்?
2: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
2: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பாக்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
2: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல்ல ஜிஐ பாக்ஸ் பார்.
0: இடைக்காலத்தின் இனிய கானங்களோடு ராகம் சுகமானது.

0: நேரம் 11:43, ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இப்போ யார் வந்திருக்கிறது? வணக்கம்.
1: ஹலோ, வந்துக்கினி அறிவிப்பாளர் சிவாரம் சேர்வர்கள். நான் மருதமணி அப்துல் நாசிர்.
0: அப்படி ரொம்ப உற்சாகமா வந்தாச்சு.
1: மிகவும் நீண்ட நாட்கள் புறம்
0: பேசுறேன். அப்படி பேசாம இருந்தீங்க.
1: பேசாம நான் இருக்கிறேன் சார், நீங்க தான் தூக்கில இருக்கிறீங்க சார்.
0: நிகழ்ச்சியில இப்போ யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க அப்துல் நாசிர்?
1: பாடலை கேட்பதற்கு பாண்டிருப்பு முருகையா, மருதமனை ராசி, வசந்தம் ராசி, கொழும்பு 16, முந்தாஜ் பேகம், மதுரமனை எந்தென்னும் வதீதீன், கஸ்வீன், நஜிமுடீன், இன்னா புகாரி, அப்பாஸ் மெயின் ஆக்பா வந்து அருங்கள்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபானா, கொட்டுகின்றது மழை ஆனால் வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு தான் நானும் அப்படி என்று சொல்லி மஸ்கேலியாவிலிருந்து மணிவண்ணன் இணைந்திருக்கின்றார். அதே போன்று எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள், நீர்கொழும்பு கொச்சிக்கடையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டனி குறிப்பிடுகிறாங்க. ஆண்டனி கிறிஸ்டோபர் வந்திருக்கின்றார். அதே போன்று ராஜா பண்டாரவளையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை அத்தனை பாடல்களும் அருமை, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தேவி யோகேஸ்வரன் நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை பாலா கார்த்திகா வந்திருக்கிறாங்க. ஃபசாத் இணைந்திருக்கின்றார். இனி நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் கிருபா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு என்றும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு தான் நாங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ஜெகன் வசந்த உறவுகள் அனைவருக்காகவும் நல்லதொரு பாடல் தாருங்கள், நான் லெந்துலகிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை அண்ணா வணக்கம், அப்படி இருக்கிறீங்க, நான் டிவான் எழுந்திருக்கின்றேன், பலாங்குடையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், குமாரிக்காக வேண்டி பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். மாளிகாவத்தை சந்திரா குஷன் வர்க்ஷாப்ல ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக மணிவண்ணன் குறிப்பிட்டிருக்கிறார். ஹரோலினா ஹாரி வந்திருக்கின்றார். ஆறுமுகம் ரமேஷ் இணைந்திருக்கின்றார். ஊர்குடவத்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஆமர்விதி லங்கா ஹோட்டலில் ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக அன்பர் குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா வணக்கம், அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். லோகநாதன் இணைந்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

ஒலிக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் விச்சாய். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடம் விடுந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பின் எம்எல் கிருபா வணக்கினீர்களே.

நன்றி கிருபானவர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மதிய பொழுது உற்சாகமான வணக்கங்கள். மீண்டும் ஒரு நாளில் உங்களை அன்போடு சந்திக்கின்றோம் மதிய நேர குதூகலத்தோடு. இன்று செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் மாதம் 4ஆம் திகதி சந்தோஷமான ஒரு மதிய பொழுதில் உங்களை அன்போடு சந்திக்கின்றோம். இன்று ஒரு சிறப்பு இருக்கிறது. இன்று செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரக்கூடிய மதிய நேர குதூகலமாக இருக்கிறது. மனதை மறக்காத இடைக்கால பாடல்களோடு உங்களை அன்போடு சந்திக்க தயாராக இருக்கின்றோம். 3 மணி வரைக்கும் மனித குழுக்கள் இது மதிய நேர குதூகலம். நேரம் இப்பொழுது சரியாக 12 மணி கடந்த ஒரு நிமிடம்.

0: சிந்தனதி திரைப்படத்துக்காக வந்த பாடல் கட்டும். இது செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மத்திய நேர குதூகலம். நேரம் 12 மணி கடந்து 7 நிமிடம் ஆகிறது. இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை, அழகான இடைக்கால பாடல்கள் உங்களுக்காக நாள் முழுவதும் வந்து கொண்டிருக்கும். எனவே உங்களுக்கு பிடித்த பாடல்களோடும் உங்களுக்கு பிடித்தவர்களுக்காகவும் பாடல் கேட்கலாம். தொடர்ந்து எங்களோடு அழைப்பை படுத்துங்கள். 0112 775 001 0112 775 1111 அழைப்பை படுத்துங்கள். அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் வரலாம், உங்களுடைய பதிவுகளை பதிவிடலாம். நீங்கள் விரும்பி கேட்கும் பாடல்கள், யார் யாருக்காக பாடல் கேட்க போறீங்க அப்படின்ற விஷயங்களை சந்தோஷமாக எங்களுக்கு பதிவு செய்து அனுப்புங்க. நாங்கள் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கின்றோம். அதே போல இலங்கையில் 102.6 102.8 அலைவரிசையில் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் சொந்தங்கள் அன்போடு எங்களோடு இணைந்து கொள்ளலாம் 3 மணி வரைக்கும். அதேபோல இந்த நேரத்தில் மிக முக்கியமாக ஞாபகப்படுத்த வேண்டியது, இன்றைய நாள் மாத்திரமல்ல நேற்றைய நாளிலும் இலங்கை பூராகவும் அதிகமாக மழை வீழ்ச்சி பதிவாகிக் கொண்டிருக்கிறது. மலையகத்தை பொறுத்தவரையில் ஏராளமான இடங்களில் இந்த விபத்துக்கள், அதே போல மண்சரிவுகள், அதே போல காலநிலை மாற்றம் மிக மோசமாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் அன்போடு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். எனவே பாதுகாப்பாக உங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளுங்கள் அப்படின்ற விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். எனவே இந்த மலையக பகுதிகளிலிருந்து அதிகமான பாதைகள் மூடப்பட்டிருக்கிறது, கொழும்பு வருவதற்கான பாதைகள் மூடப்பட்டிருக்கிறது. அது பற்றிய தகவல்களையும் நாங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு அறியத்தர தயாராக இருக்கின்றோம். எனவே வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் பாதுகாப்பாக இருங்கள், பாடசாலைக்கு செல்லக்கூடியவர்கள் பாதுகாப்பாக செல்லுங்கள் அப்படின்ற விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். எனவே இந்த மத்திய மாகாணத்தை பொறுத்தவரையில் நுவரெலி மாவட்டம், அதே போல கண்டி மாவட்டம் போன்ற பகுதிகளில் பாடசாலைகள் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே வீட்டில் இருப்பவர்கள் மிக பாதுகாப்பாக இருங்கள் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். நல்ல பாடல்களோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கணும். இன்றைய நாள் நிகழ்ச்சியில் முதல் நேரம் எங்களோடு பேசுவதற்கு வந்திருக்கா யார் அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, அறிவிப்பாளருக்கு வணக்கம். நான் அப்துல் நாசிர்.
0: அப்துல் நாசிர், எப்படி இருக்கீங்க?
1: நான் நலமா இருக்கேன் சார், உங்களை
0: ரொம்ப சந்தோஷம். அதே போல மருதமுனை பக்கம் என்ன சொல்லுது?
1: மருதமுனை பக்கம் மழைதான்.
0: மழைதான் என்ன?
1: ஆமா,
0: நாடளாவிய ரீதியில் எல்லா இடமும் மழை பெய்ஞ்சிட்டு தான் இருக்கு.
1: மற்றும் கொழும்பு 16 ஆகியோர் கதாரங்கள் எங்களுக்கு பாடுத்தர முடியுமா?
0: என்ன பாட்டு வேணும்?
1: மனதோடு பிறந்தவளே. இந்த பாடு
0: மனதோடு
1: பிறந்தவளே.
0: மனதோடு பிறந்தவளே என்ன பட பாட்டு அது?
1: மனதோடு பிறந்தவளா
0: மலரோடு பிறந்தவளா அந்த பாட்டு?
1: ஆமா ஆமா.
0: ரைட் ரைட், ஓகே. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, பாடல் வரும். நன்றி, இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி சார்.
0: நன்றி. நீங்களும் இதுபோல 3 மணி வரைக்கும் இணைந்து கொள்ளுங்கள். இது செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம். நேரம் 12:10.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்புட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: முதல்வன் வசந்தம் எஃப்எம்

0: செவ்வாயகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலத்தோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் சரியாக 12:20 ஆகி கொண்டிருக்கிறது. சூப்பரான ஒரு பாடல் வந்தது, மனோ மற்றும் ஜானகி சேர்ந்து பாடிய பாடல். அது கோவில் காலை திரைப்படத்துக்காக வந்த பாடல். நல்ல பாடல்கள், இன்னும் இன்னும் சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக இந்த 3 மணித்தியாலும் வர தயாராக இருக்கிறது. இது நேரம் எங்களோடு அழைப்பை ஏற்படுத்துங்கள். ஃபேஸ்புக் பக்கமாக வாங்க. 3 மணி வரைக்கும் உங்களுக்கான பாடல்களோடும் வாழ்த்துக்களோடும் இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கின்றோம். இப்போ அளவில் ஒரு நேர் வணக்கம். பெரிய நீலாவளி கிருஷ்ணா, எப்படி இருக்கீங்க கிருஷ்ணா? பாடல்கள் நல்லா இருக்குதா?
1: ஆமா,
0: அருமையாக இருக்கு. மதிய நேரத்துக்கு பொருத்தமான பாடல்கள் அப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் நிம்மதியா அழகா கேட்டுட்டு இருக்கலாம் என்ன? சரி சரி, ஓகே. அப்புறம் என்ன செய்றீங்க நீங்க?
1: ஒரு மணிக்கு பிறகு சாப்பிடுவோம்.
0: சரி சரி, ஓகே ஓகே. நல்ல பாடல்கள் தொடர்ந்து வரும், நல்ல உங்களுக்காகவும் சூப்பரான ஒரு பாடல் இருக்கிறது. யார் யார் சேர்த்துக் கொள்ளலாம்
1: பாடல் கேட்கும்? பெரிய நீலாவணை விஜயே தற்போது நண்பர்களுடன் வேலை செய்து வசந்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அத்துடன் மருதமனை புட்டுக்கடை புவாரியை இணைத்துக் கொண்டு அவரை ஒரு பாடலை தரும்படி எல்லோரையும் இணைத்துக் கொண்டு பாடல் கேட்கிறது.
0: எல்லாரும் இணைத்துக் கொண்டு நல்ல ஒரு பாடல் வருகிறது. நன்றி
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. நீங்கள் மனித குழந்தைகள் 3 மணி வரைக்கும் இது செவ்வாயகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம். நாங்கள் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அதிகமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. வெளியிடங்களில் இருந்து கொழும்புக்கு வரக்கூடியவர்கள் உங்களுடைய பயணங்களை கொஞ்சம் தாமதித்து போடலாம். இன்னும் ஒரு வாரத்தில் மழையெல்லாம் பார்த்துட்டு வரலாம் இந்த வேலையாக இருந்தாலும். அதேபோல இதர வேலைகள் செய்து கொள்ளக்கூடியவர்கள் கொஞ்சம் உங்களுடைய பயணங்களை பிற்போட்டுக் கொள்ளுங்கள். எங்கே சென்றாலும் கொஞ்சம் கவனமாக செல்லுங்கள் அப்படின்ற விஷயத்தை ஞாபகப்படுத்துறோம். அதேபோல இந்த வாகன சாரதிகள் அவதானமாக உங்களுடைய வாகனங்களை செலுத்துங்கள். தேவையில்லாத வேலைகளுக்கு வெளியில செல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல உங்களுக்கான பாதுகாப்பாக அமைகிறது. அதே போல மலையுள்ள இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மண் சரிவு ஆபத்து வழங்கப்பட்டிருந்தால் கொஞ்சம் அவதானமாக இருக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அதேபோல நேற்று 8:00 இந்த வானிலை அவதான மையம் ஒரு சிகப்பு எச்சரிக்கை விடுத்திருந்தது. காலி முதல் கொண்டு பொத்துவில் வரையான கடல் பிரதேசங்கள்ல வந்து அதிகமான காற்று வீசக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இன்று 8:00 வரை நீடிக்கப்பட்டிருக்கிறது, 8:00 வரை நீடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். எனவே கடல் தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் ஏராளமானவர்கள் இருப்பாங்க, இந்த காலத்துல கடலுக்கு செல்வதை கொஞ்சம் தவிர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்ற விஷயத்தையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது, சந்தோஷமாக பேசலாம். 3 மணி வரைக்கும் இது மதிய நேர குதூகலம். அழகான பாடல்களோடு உங்களை இணைத்துக் கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். நான் உங்கள் விஜய். நேரம் 12:23.

0: நீ போற வழி எங்கிழக்கோ அதங்கிழக்கு வாசமல்லி.
1: ஏரிக்கர பூங்காற்றே நீ போற வழி தென்கிழக்கு, அழகான ஒரு பாடல் கேட்டிருக்கோம். மதிய நேர குதூகலத்தோடு இணைந்திருக்கும் இந்த நேரம் சந்தோஷமாக எங்களோடு ஏராளமான சொந்தங்கள் பேஸ்புக் பக்கமாகவும் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நீங்களும் எங்களோட பேஸ்புக் பக்கமாக வந்து உங்களுடைய பதிவுகளை பதிவிடலாம். அலைபெயர்படுத்துங்கள் 0113275001 அதே போல 0112775111க்கு. இப்ப அளவில் ஒரு நேரம் எங்களோடு பேச வணக்கம். வணக்கம் பேகம், நலமாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: என்ன
1: ஸ்பெஷல் சமையல் முடிஞ்சதா?
2: இன்னும்
1: இல்ல. என்ன ஸ்பெஷலா சமைக்க போறீங்க?
2: கோழிக்கறி.
1: கோழிக்கறி தான் ஸ்பெஷல் அவங்கள. நம்ம வாரத்துல 5 நாளும் கோழி தானே சாப்பிடுவோம்.
2: அன்புக்கானவருக்காகவும் செல்ல மகளுக்காகவும் முக்கியமா உங்களுக்காக போனேஸ் நந்தகுமார் சேர்க்காம் சித்தியாஸ்மா எதிரிஸ்மா ஜமீல் அருமை படுத்த பாத்திமா ரவி ரஹ்மா மருது பாருக் வேதி சின்னையா மகாதே ஆட்டேஸ் உமா சந்த் வசந்தகுமார் ஈடஸ் சரோஜின் அப்துல் நாசர் அப்துல் மஜி குடும்பத்தை வசந்த கேக்க அனைத்து நேர்களுக்காகவும்
1: சரி எல்லாரும் எடுத்துக்கொண்டு பாடல் கேட்போம். நன்றி எடுத்துக்கொண்டு.
2: நன்றி வணக்கம்.
1: நன்றி. நீங்கள் மணிந்து கொள்ளுங்கள் 3 மணி வரைக்கும். இது செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம். தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்கள் நல்ல பாடல்களோடும் வாழ்த்துக்களோடும். உங்களை இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கின்றோம்.

நாடு முழுவதும் வசந்தம் FM 102.6 102.8 மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே காற்றலையில் முதல்வன் காற்றலையில் முதல்வன் முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

0: நல்ல ஒரு பாடல் கேட்டு வந்திருக்கிறோம். இணைந்திருப்பது மதிய நேர குதூகலம். செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலத்தோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். நேரம் 12:47 நிமிடமாக கொண்டிருக்கும் இந்த நேரம் அழைப்பில் எங்களோடு ஒரு நேர் யார் அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: உள்ள சகோதரருக்கு இனிய மதிய நேர வணக்கம் சகோதரர். நான் பாதுக்க சின்ன தம்பி சகோதரர்.
0: பாதுக்க சின்ன தம்பி, நீண்ட காலத்துக்கு பிறகு பேசுறீங்க என்னோட, அப்படிதானே?
1: நல்ல
0: ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. இப்போ வரப்போற பாடல் யார் யாருக்கா கேப்போம்?
1: இந்த பாடலை சகோதரன் நீதிக்கெல்லாம் சொல்ல சொல்லி இருக்கும் எந்த அன்பு மனைவி பூமிக்கா சின்ன தம்பி, முக்கிய பிரபா சிறீதரன், சாரங்க பிரபா அபிசரன், விசாரண பிரபா நாகேந்திரன், சொல்ல சொல்ல தைலதீசன் ரவிச்சந்திரன், சலூன் ராஜ சுலோசனா, தியாகராஜா கவிதா, மற்றும் அல்வாத்துற உமாச்சந்திரன், பகத்தோட்டம் சின்னையா மகாதேவன், திகழ ரமணி திலக்கன், மல்லிகா, மட்டக்களப்பு அமுதவள்ளி விஜயகுமார் சார், அதிபர் திரவணன், இளவசனன் ரத்னா தர்சனா, மற்றும் பங்கடாவளி அழகு சுந்தரம், குன்றாகல தனலட்சுமி, கிரியல ராஜலட்சுமி, வத்தல ஐயா கண்ணு, பனாவத்த

0: முதலாம் பிரிய சரோஜினி, இந்திரிய ரவி, பெரிய குடியான வசந்தகுமார், ஏவாகம் பாதுக்க துரைதாஸ், எட்டியாந்தட்ட ஆட்டோ விஸ்வநாதன், புரதாப் மேமரை சொக்கலிங்கம் முத்துக்குமாரி, பருத்தித்துறை அருள்மொழி மற்றும் நவளைப்பிட்டி அன்பு அன்பு அக்கா ஜெமிலா சித்திக் நுகா மற்றும் தம்புள்ள சுப்பையா ஆகாஷ், நாகேசன் ஐயாத்துறை சமூகநாதன், எட்டியாந்தட்ட சிவாஜி உள்ள அதிபர்கள் நண்பர்கள் நன்றிகள் அனைவரைக்கும் சேர்த்து கொள்வோம். சகோதரன் நீண்ட நாளும்
1: நிறைய விஷயங்கள் பேசுவாங்க, நிறைய பேருக்கு பாட்டு கேட்பாங்க. அந்த மாதிரியான சொந்தங்கள் நாங்க தொடர்ந்து எதிர்பார்க்கிறோம். எங்களோட பேஸ்புக் பக்கமாக ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்காங்க. அந்த சொந்தங்களை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம். சலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. ராஜ் எங்களோடு இணைந்திருப்பதாக சொல்லி மதிய நேர குதூகலத்தோடு, அதே போல அன்பார்ந்த மதிய நேர வணக்கம் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பூனாகல ஜேசுதாசன் எங்களோடு நிகழ்ச்சியில் இருந்திருக்கிறாங்க. தினேஷ் காமதேஸ் கேமதாஸ் வந்திருக்கிறாங்க. ஹாய் அண்ணா அக்கா வணக்கம். ஜப்னா சுன்னாகம் தம்பி மோட்டர்ஸ்ல இருந்து தினேஷ் பிரவீன் எல்லோரும் சேர்ந்து நின்று நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லியிருக்காங்க. அதேபோல மதிய நேரம் வணக்கம் அண்ணா, செவ்வாய் ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பாடல் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லி கணவர் ரவீந்திர ராஜ் வாணி வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் அப்படின்னு சொல்லி விஓயா எட்டியாந்தோட்டையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லி வந்திருக்காங்க. அதே போல ஹாய் அண்ணா மதிய நேரம் வணக்கம், பகவந்தலாவ கீவ் எஸ்டேட் ரோய் சாங்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களோடு நடந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லி அதே போல ஹாய் அன்பார்ந்த இனிய மதிய நேரம் வணக்கம் அப்படின்னு சொல்லி பெரிய நீலாவணை கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. கிருஷ்ணான்னு நினைக்கிறேன், ரைட் ஓகே. அதே போல நதீரா இஸ்மாயில் வந்திருக்கிறாங்க. அன்பார்ந்த மதிய நேரம் வணக்கம், மனைவி நதீரா, தம்பி இன்சாப், மகன் அல்தாப், அதே போல கே கே எஸ் ரோட் விக்னா ஹோட்டலில் வந்து வேலை செய்யும் அனைவருக்கும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா கேட்டிருக்காங்க. ரைட், கே கே எஸ் ஹோட்டல் விக்னா ஹோட்டலில் சத்தமாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லியிருக்காங்க. ரைட், அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து சூப்பரான பாடல் வருகிறது, தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருங்க. வணக்கம், நாங்கள் புத்தூர் பிவிஎஸ் டெய்லரில் டெய்லர் கடையில் சத்தமாக வசந்தம் கேட்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனி நின்றுருக்கிறாங்க. ரைட், பிவிஎஸ் டெய்லரில் இருக்கக்கூடிய கனி பாடு கேட்டுட்டு அப்படியே சரியா வேலை செய்யணும், சரியா உடுப்புகளை தைக்கணும், சரியா மாத்தி மாத்தி தச்சு வைக்கிறது இல்லை. அதே போல ஹாய் அண்ணா அன்பார்ந்த மதியினர் வணக்கம், மீபிட்டி கந்தையிலிருந்து நானும் நிகழ்ச்சி இருந்திருந்தேன் அப்படின்னு சொல்லி பிரசாத் வந்திருக்கிறாங்க. அதே போல பரமானந்தன் வசீகரன் வந்திருக்கிறாங்க. இனிய மதிய பொழுது வணக்கம், வளமை போல நானும் நிகழ்ச்சி இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. உரும்ராய் சாந்தா மதிய நேர குதூகலத்துடன் நினைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உரும்ராயிலிருந்து எங்களோடு சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்க. அதே போல வைனோட் அரசு வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கலையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லியிருக்காங்க. நீங்களும் தொடர்ந்து நடந்து கொள்ளலாம். 3 மணி வரைக்கும் இது செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம். 011-2775-0 0112-2775-1

0: கால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது மக்கள் சூடிய
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: கடந்த 24 மணித்தியாளங்களில் அதிகமான மழைவு ஷின் நுவரெலியா நோட்டன் பகுதியில் பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நோட்டன் பகுதியில் 258.6 மிலிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. கடந்த 4 நாட்களில் வட்டவளை பகுதியில் 661 மிலிமீட்டர் அளவிலான அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இது தவிர அம்பகமோ பிரதேச செயலக பிரிவில் கடந்த 3 நாட்களில் 150 மிலிமீட்டர் முதல் 500 மிலிமீட்டர் வரையிலான உயர்ந்த மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: தமிழகத்தின் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தஞ்சையில் திமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின்போது முதலமைச்சர் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா குறித்து உதயநிதி ஸ்டாலின் பேசிய கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன. இந்த விவகாரம் தொடர்பாக உதயநிதி ஸ்டாலின் மீது போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் செய்யப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று காலை முதல் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ளார்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
3: மக்கள் சூடிய
4: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: நிமிர்ந்த நடை

0: ரைட், சூப்பரான பாடலோடு இந்த இரண்டாவது மணி தேலகம் ஆரம்பித்திருக்கிறோம். பொன்னுமணி திரைப்பட பாடல் வந்திருந்தது இளையராஜாவின் இசையில். சந்தோஷமாக நடந்திருப்பது இது செவ்வாய் ரகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம். நேரம் மறுமணி கடந்த 9 நிமிடமாக கொண்டிருக்கிறது. நீங்களும் இந்த மணி தேலத்தில் எங்களோடு அழைப்பு ஏற்படுத்துங்கள். பேஸ்புக் பக்கமாக வாங்க நிகழ்ச்சியில் உங்களை மன்னித்துக் கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்போ அழைப்பில் ஒரு நேரம் எங்களோடு பேசுறதுக்கு வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யாருது? நவரத்னம், எப்படி இருக்கீங்க? நல்ல சோமா இருக்கீங்க. அப்புறம் ஊர் பக்கம் மழையா? இப்போ
1: ஊர் பக்கம் கடுமையான மழை.
0: கடுமையான மழை தான். வெளியில எங்கேயும் போக மாட்டேங்க, கவனமா இருங்க. சரி சரி, ஓகே ஓகே. அப்புறம் வீட்டுல எப்படி போகுது, வேலையெல்லாம்
1: சாப்பிட்டீங்களா?
0: வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. அப்ப மழை காலம் அப்படின்றாலும் கொஞ்சம் பத்திரமா இருங்க வீட்டை, சரியா? ரைட் ரைட், ஓகே. இப்ப நல்ல பாடல் இருக்கிறது யார் யார் சேர்த்து கொள்ளலாம்? மூன்று மணி வரைக்கும் இன்றைய நாள் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரக்கூடிய அழகான பாடல்கள் இருக்கிறது. இடையிடையே எல்லா இடமும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. எனவே மழையோடு கூடிய காலநிலை இருப்பதன் காரணமாக கவனமாக வெளியில போகக்கூடியவங்க பாதுகாப்பா போயிட்டு வாங்க. அதே நேரத்தில் உங்கள் பகுதிகளிலும் என்ன மாதிரியான நிலைமைகள் இருக்கிறது என்பதையும் எங்களுக்கு அறியத்தாருங்கள். அது எல்லாருக்கும் நாங்கள் சொல்றதுக்கு இன்னும் ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கும். அதே போல இந்த பாதசாரிகள், வாகனத்தை செலுத்தக்கூடிய சாரதிகள், மிக அவதானமாக உங்களுடைய வாகனங்களை செலுத்துங்கள் அப்படின்ற விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். ஹட்டன், நுவரெலிய, அதே போல மத்திய மலைநாட்டில் அதிகமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. மண் சரிவுக்கான ஆபத்துகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பாதைகள் பயணிக்கக்கூடியவர்கள் அவதானமாக பயணிங்கள் அப்படின்ற விஷயத்தையும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். தொடர்ந்து மணிந்து கொள்ளலாம் இது செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம். நேரம் இப்பொழுது சரியாக 1 மணி கடந்து 11 நிமிடம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு சூப்பரான பாடல்.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்புட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8

0: ரைட், சுப்ரமணியர் பாடல் கேட்டு வந்திருக்கிறோம். நினைந்திருப்பது செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலத்தோடு நல்ல பாடல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம் 3 மணி வரைக்கும். இந்த நேரத்தில் ஏராளமான சொந்தங்கள் எங்களோட பேஸ்புக் பக்கமாக வந்திருக்கிறாங்க. இப்ப அளவில் ஒரு நேரம் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? வட்டவலை லுனக்கில இருந்து வனிதாவா லலிதாவா? லலிதா. லலிதா, எப்படி இருக்கீங்க லலிதா? ரொம்ப நல்லா இருக்கிறோம். வட்டவலை பக்கம் எல்லாம் இப்ப அதிகமா மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். என்ன மாதிரி காலநிலை?
1: 600 மில்லிமீட்டர்
0: பெய்யுதா? அப்படியா, ரொம்ப கவனமா இருங்க. உங்களோட வீட்டு பக்கம் பிரச்சனை இல்லதானே?
1: பெருசா பாதிப்பு இல்லனே, ரோடு மட்டும் தான் பிரச்சனை.
0: ரோடு மட்டும் தான் பிரச்சனைனா?
1: நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க.
0: நல்ல பாடல் கேப்போம். நன்றி, கவனமா இருங்க. ஓகே ஓகே, நன்றி. இந்த வட்டவளை அதே போல நூட்டன் பகுதியில் அதிகமாக மலை வீழ்ச்சி பதிவாகி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுடைய மனத்தியால செய்தியிலும் நீங்க கேட்டிருப்பீங்க. சோ அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க வெளியில போகாம கொஞ்சம் பாதுகாப்பா உங்களுடைய வீடுகளிலே இருங்க. முக்கியமான தேவைகள், அத்தியாவசிய தேவைகள் இருந்தால் மாத்திரம் வெளியில செல்லுங்கள் அப்படின்றத ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அதே போல ஏராளமான பாதைகள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாதைகள் மூடப்பட்டிருக்கிறது. எனவே வாகனங்கள் செலுத்துவோர் அவதானமாக வாகனங்களை செலுத்துமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நல்ல விஷயங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். 3 மணி வரை இணைந்து கொள்ளுங்கள். திசபாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம். நேரம் 1:23.

எஸ் பி பாலசுப்ரமணியம் ஜானகியோடு இணைந்து பாடிய பாடல் அது. திருமதி பழனிசாமி திரைப்பட பாடல், இசை ஞானியின் இசையில் பாடல் வந்திருந்தது. இணைந்திருப்பது செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலத்தோடு. நேரம் ஒரு மணி கடந்து 28 நிமிடம் ஆகிறது. இந்த நேரத்திலும் ஏராளமான சொந்தங்கள் எங்களோடு பேஸ்புக் பக்கமாக வந்திருக்கிறாங்க. அந்த சொந்தங்களின் நிகழ்ச்சியில் நாங்கள் கண்டிப்பாக இணைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எனவே நீங்களும் எங்களோடு பேஸ்புக் பக்கமாக வரலாம், உங்களுடைய பதிவுகளை பதிவிடலாம். யார் யாருக்காக பாடல் கேட்கறீங்க, எந்த இடத்துல இருந்து கேட்கறீங்க அப்படின்ற விஷயத்தை நீங்க எங்களுக்கு தெளிவாக அனுப்பி வைங்க. நிகழ்ச்சியில் இருந்து கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதனிடத்தில் எங்களோடு யார் வந்திருக்குது, ரவீந்திரன் வந்திருக்கிறாங்க. மடுல் சீமையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லியிருக்காங்க. அண்ணா எனக்கும் ஒரு நல்ல பாடல் வேணும், சந்தோஷமான பாடல்கள் நல்ல பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது அண்ணா, எனக்கும் ஒரு பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அதேபோல் ராஜு இணைந்திருக்கிறார், ஹட்டன்லேருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லியிருக்கிறார். அண்ணா மழையோடு கூடிய காலநிலை இருந்தாலும் நாங்கள் சூப்பரான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கணும், நல்ல பாடல்கள் பாடல் தெரிவாருமே அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே போல் முனாஸ் இணைந்திருக்கிறார், அன்பார்ந்த மதிய நேர வணக்கம் அண்ணா. மருதமுனையிலிருந்து அன்பு மனைவி ரிஃபானா, மகன் ரிபாத் எல்லாரையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அதே இது போல வெள்ளவத்திலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லி. மும்தாஸ் வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கணும் அண்ணா, என்னையும் நிகழ்ச்சி நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. கொழும்பு 14 இருந்து ஹாய் அண்ணா மதிய நேர வணக்கம், மீப்பிட்டி கந்தையிலிருந்து நானும் நிகழ்ச்சியோடு நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரசாத் நடந்திருக்கிறாங்க. ஃபைனாஸ் அகமட் வந்திருக்கிறாங்க, கின்யாலிருந்து ரியாசா ரோய்ஸ் எல்லாரையும் எனக்கு கொண்டு பாடல் தாங்கண்ணா அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. அதே போல எங்களோடு பவன் வந்திருக்கிறார், ஹாய் விஜயண்ணா, அதே போல இனிமையான மதிய நேர வணக்கம், குதூகலமாக நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறேன். அம்மா குழந்தை அப்பா செல்லத்துறை மாமி தெய்வானை மனைவி நிர்மலா தேவி எல்லாரையும் நினைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி வட்டக்கோட விமலேந்திரன் வந்திருக்கிறாங்க. எங்களோட லோரன்ஸ் வந்திருக்கிறாங்க, அன்பார்ந்த மதிய வணக்கம், நான் சாமிமலை நீலாவத்தை லோரன்ஸ், நானும் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு நடந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. பவானி சந்திரகலா வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லி. அதே போல ரவி தர்ஷினி வந்திருக்கிறாங்க, கணவர் ரவிச்சந்திரன் மகன் லக்ஷான்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி வரகா போலையிலிருந்து ரவி தர்ஷன் நடந்திருப்பாங்க. ஹாய் ஹன்னா குட் ஆஃப்டர்நூன் சொல்லி ஹாயா ஃபசாத் வந்திருக்கிறாங்க. அதே போல தினேஷ் அஸ்வின் வந்திருக்கிறார், வணக்கம், நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா போகுது, சாமிமலை சிங்காரவத்தை டி கே தினேஷ் நல்ல பாடல் ஒன்று தாங்கண்ணா அப்படின்னு சொல்லி எங்களோடு சந்தோஷமாக நடந்திருக்கிறாங்க. நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள், 3 மணி வரைக்கும் இணைந்து கொள்ளலாம். இது செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம். இப்பொழுது அழைப்பேற்படுத்தலாம், 0112-775-001, அதே போல 0112-775-111க்கு எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் வாங்க. அதே போல 102.6 அலைவரிசையில் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் சொந்தங்கள் அனைவரையும் 3 மணி வரைக்கும் இணைத்துக் கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். நான் உங்கள் விஜய். நேரம் 1 மணி கடந்து 31.

0: சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும், மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

0: என்ன ஒரு அருமையான பாடல் கேட்டுட்டு வந்திருக்கோம். என்ஜீவன் பாடுது திரைப்பட பாடல், மலேசியா வாசுதேவனோடு சேர்ந்து ஜானிக்கு பாடிய பாடல் இசை ஞானியின் இசையில். ரைட், கட்டி வச்சுக்கோ இந்த அன்பு மனசா அப்படின்ற மாதிரி இந்த மூன்று மனத்தியாலத்தையும் நீங்களும் கட்டி வச்சுக்கொள்ளணும். இதமான பாடல்களோடு இன்றைய செவ்வாய் ரகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேரம் சரியாக ஒரு மணி கடந்த 42 நிமிடம். இப்போ அழைப்பில் ஒரு நேயர் அப்படி மாவனல பக்கம் போயிட்டு வரலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அண்ணா.
0: வணக்கம், யார் இது?
1: மாவனல இருந்து அஸ்லீம் அண்ணா.
0: என்ன பேர்?
1: அஸ்லீம். அஸ்லீம்
0: அஸ்லீம் எப்படி இருக்கீங்க அஸ்லீம்?
1: நல்ல சோபர் இருக்கிறேன் அண்ணா. நெஞ்சுக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அண்ணா.
0: நன்றி நன்றி. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க, வேலையா வீட்டையா?
1: நான் வந்து திரிவில்டா ஓடுறேன். செவ்வாய்க்கிழமை நாளைக்கு ஓட மாட்டேன் அண்ணா, ஃபுல் நாள் லீவ் எடுக்கிறேன். செவ்வாய் ராகம் தானே?
0: செவ்வாய் ராகங்கள் கேட்கறதுக்கா லீவ் எடுக்கிறீங்க? மாவனல் பக்கம் இப்படி மழையா இருக்கா வெயிலா இருக்கா?
1: கொஞ்சம்
0: குறைஞ்சிருக்கா?
1: பாடல் கேட்க போறீங்க பாடல் எனக்காகவும் உங்களுக்காகவும் வசந்தம் கேட்கும் அனைவருக்காகவும் எனக்கு ஒரு பாடல் வேணும் அண்ணா.
0: என்ன பாட்டு வேணும்
1: எனக்கு அண்ணா? சேரன் பாண்டியம் படத்துல வா வா எந்த நிலவே வெண்ணிலவே.
0: வா வா வா வா வா வா எந்த நிலவே வெண்ணிலவே. அப்படிதான்,
1: வெண்ணிலவே சேரன் பாண்டியம் படம்.
0: ரைட் ரைட், கண்டிப்பா கண்டிப்பா நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க. இந்த லிஸ்ட்ல இல்லாட்டி அடுத்த லிஸ்ட்ல யாராவது வந்து கண்டிப்பா அந்த பாட்டை போடுவாங்க. ஓகே,
1: பாடலை எப்படி சரி தாங்க அண்ணா?
0: கண்டிப்பா கண்டிப்பா தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. நன்றி. என்னது உடம்புக்கு?
1: நன்றி
0: நன்றி. மாவனல்ல மாத்திரம் இல்ல, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், கொழும்புல இருந்தாலும், கண்டியில இருந்தாலும், யாழ்ப்பாணத்துல இருந்தாலும், கிழக்கு மாகாணத்துல எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் அன்போடு எங்களோடு பேசலாம். 0312275001 0312275101 கால பேட்படுத்துங்கள். அதே போல 102.6 102.8 அலைவரிசையில் வசந்தம் எங்கு கேட்டுக்கொண்டிருந்தாலும்

0: பங்கு.
1: இது எங்க ஊர் காவல்காரன் திரைப்பட பாடல்.

0: மாலையின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: நாளின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சொல்லித்துக் கொண்டிருப்பவர் நடிகை பூர்ணிமா. அவர் நடித்து வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து சூப்பரான பாடல்கள் ஒரு மணித்தியாலமும் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது.

இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: இலங்கையிலிருந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக சென்றவர்களின் எண்ணிக்கை கடந்த ஜூலை மாதத்தில் அதிகரித்துள்ளது. ஜூலை மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த எண்ணிக்கை 4.84% அதிகரித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஜூலை மாதத்தில் மாத்திரம் மொத்தமாக 25,622 இலங்கையர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக சென்றுள்ளனர். இந்த எண்ணிக்கை இந்த ஆண்டில் பதிவான அதிகபட்ச மாதாந்த எண்ணிக்கை என்பது சுட்டிக்காட்டத்தக்கது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் பரவி வரும் சாண்டிபுரா வைரஸ் தொற்றினால் 35 பேர் இதுவரையில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து குஜராத் மாநிலத்திற்கு அதிதீவிர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 15 வயதிற்குட்பட்ட சிறுவர்களேயே பரிசோதிக்கப்பட்ட 184 பேரில் 22 சிறுவர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் 11 பேரின் பரிசோதனை முடிவுகள் எதிர்பார்க்கப்படுவதாகவும் குஜராத் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். 1965 ஆண்டு மகாராஷ்டிராவில் உள்ள சாண்டிபுரா என்ற கிராமத்தில் முதன்முறையாக இந்த வைரஸ் கண்டறியப்பட்டிருந்தது. இந்த வைரஸ் முக்கியமாக 9 மாதம் முதல் 14 வயதிற்குட்பட்ட சிறுவர்களேயே அதிகம் தாக்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. மழைக்காலத்தில் குறித்த வைரஸ் பரவல் அதிகமாக இருக்கும் எனவும் தொற்றுநோய் நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன் மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது மக்கள் சூடிய நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். நிமிர்ந்த நடை

0: சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா? எந்த ப்ரோக்ராம் வந்தாலும் நம்மளோட செவ்வாய் ராகங்கள் போல வருமா? சூப்பரான பாடல்கள் இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. இசை ஞானி மாத்திரமல்ல, தேவா மாத்திரமல்ல, எல்லாருமே அந்த காலத்தில் அற்புதமான இசையை கொடுத்திருக்கிறார்கள். எப்போ கேட்டாலும் சலிக்காத ஒரு இசை இந்த 80-90களில் வெளிவந்த திரைப்பட பாடல்கள். அப்படி அருமையான பாடல்களை இன்றைய நாளிலும் உங்களுக்காக கொண்டு வர தயாராக இருக்கிறோம். இந்த 3 மணித்தியாலம் மாத்திரமல்ல, இன்றைய நாள் முழுவதும் செவ்வாறாகங்கள் கொண்டு வரும் அழகான இடைக்கால பாடல்கள் உங்களுக்காக இருக்கிறது. இணைந்து கொள்ளுங்கள். 3 மணி வரைக்கும் இது செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம். நேரம் 2 மணி கடந்து 9 நிமிடம். இது 3வது மணித்தியாலத்துக்குள் சந்தோஷமாக வந்திருக்கிறோம். இப்ப அழைப்பில் ஒரு நேரம் எங்களோடு பேசுறதுக்கு. வணக்கம்
1: சார். வணக்கம், நான் தோப்பூர் செல்வநகர் மொஹைதீன்.
0: தோப்பூர் செல்வநகர் மொஹைதீன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், சூப்பராக சார். நிகழ்ச்சி சூப்பர். இன்றைக்கு செவ்வாய் ராகம்.
0: அப்படியா? பாடல்கள் பிடிச்சிருக்கான்?
1: அப்பதான்
0: மக்களுக்குள்ள ஒரு பிணைப்பு வரும். எல்லாம் பெரிய ஆக்களா இருந்தா எப்படிதான் செய்யறது? சரி, என்ன செய்யறீங்க நீங்க? பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ அடுத்த நல்ல பாடல் இருக்கு, யார் யாரு கேக்கலாம்?
1: எனது குடும்ப உறவுகளுக்காகவும் கம்பகம் அஜித் நானா, தோப்பூர் ஹனிபாஸ்தர், பரிந்துரை அருள்மொழி, வசந்த உள்ளம் கேட்கும் அனைத்து உள்ளங்களுக்காக, முக்கியமா
0: உங்களுக்காக பாடல் கேட்போம். நன்றி. நான் நன்றி சொல்றதுக்குள்ள அவர் வேகமா போயிட்டார், வேலையா இருந்திருப்பார், பிஸியா இருக்கும். ரைட், நீங்களும் எங்களோட அழைப்பு ஏற்படுத்தலாம். எந்த வேலையில இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் எங்களோட அழைப்பு ஏற்படுத்துங்கள். 0112-7755-0112-7755-1111 அழைப்பு ஏற்படுத்துங்கள். அதேபோல பேஸ்புக் பக்கமாக வாங்க, உங்களுடைய பதிவுகளை பதிவிடுங்க. நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். இது செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம். நேரம் 2 மணி கடந்து 11 நிமிடம்.

0: சூப்பரான பாடல் ஒன்று கேட்டு வந்திருக்கிறோம். ஜானகி எஸ்பி பாடிய பாடல், அது கலலகர் திரைப்பட பாடல். இணைந்திருப்பது செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம். இப்போ அழைப்பில் இன்னும் ஒரு நேர் எங்களோடு இணைந்திருக்கிறார். யார் அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். யாரு? வணக்கம். யாருது? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருது? சிந்து, எப்படி இருக்கீங்க சிந்து?
1: நிகழ்ச்சி
0: போயிட்டா
1: எனக்கு
0: பிடிச்ச சாப்பாடு தான். நல்ல டேஸ்டா செய்வீங்களா மிக்சர்? கம்பெனி வச்சு செய்யறோம். சிறப்பா போகணும். எல்லாம் நிறைய பேர் மிக்சர் சாப்பிடணும். மதிய சாப்பாடெல்லாம் குறைச்சிட்டு மிக்சர் சாப்பிடற அளவுக்கு நீங்க வந்து வளரணும். சரியா? ஓகே ஓகே, சந்தோஷம். அப்ப யார் யார் வேலை செய்யறாங்க இப்போ?
1: அந்த
0: கள்ளத்தனமா வேலை செய்யறது சுதர்ஷினி தானே? வேலை செய்யற வேலை செய்யறனு பாதி மிக்சர் அவதான் முடிக்கிறாங்க போல. கொஞ்சம் கவனமா இருங்க. சரியா? ஓகே ஓகேம்மா, சந்தோஷமா. அப்ப தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. எங்க வேலை செய்யற எல்லாரையும் இணைத்து கொண்டு ஒரு நல்ல பாடல் தரேன். சரியா? நன்றி, சந்தோஷம். நீங்களும் எங்களோடு சந்தோஷமாக பேசலாம். 3 மணி வரைக்கும் மணிந்து கொள்ளுங்கள். இது செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம். இப்படி வேலை தளத்தில் இருக்கக்கூடியவங்க, வீட்டில் இருக்கக்கூடியவங்க, எங்க இடத்துல எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் எங்களோடு அழைப்பீடுங்கள். 102.6 102.8 அலைவரிசையில் வசந்தம் கேட்டுக்கொண்டிருந்தால் என்னோட அலைபேட்படுத்தலாம். 0-1-1-2-7-5-0-1-1-2-7-5-1-1-1 அலைபேட்படுத்துங்கள். அப்படியே பேஸ்புக் பக்கமாக வாங்க. உங்களுடைய பதிவுகளை நிகழ்ச்சியில் பதிவிட்டுக் கொள்ள நாங்களும் தயாராக இருக்கின்றோம். ரைட், இது செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம். நேரம் 2:20.

மாப்பிள்ளை திரைப்பட பாடல் எஸ்பிபி, ரைட். நம்ம எஸ்பிபி அவரோடு சேர்ந்து ஜானகி பாடி இருக்கிறாங்க பாடலை, இசை ஞான இளையராஜாவின் இசையில்.

0: சாலைகளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு வணக்கம். வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
4: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

சூப்பரான பாடல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இடைக்கால பாடல்களோடு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நல்ல பாடல்கள் வந்து கொண்டிருக்கும். 3 மணி வரை மாத்திரமல்ல, தொடர்ந்து வரும் மணித்தியாலங்களும் சூப்பரான பாடல்களை உங்களுக்காக நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம். இது செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம். எங்களோடு பேஸ்புக் பக்கமாக நிறைய நிறைய நிறைய சொந்தங்கள் எங்களோடு இணைந்திருக்கிறாங்க. அத்தனை சொந்தங்களையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள நாங்கள் தயாராக இருக்கும். இந்த நேரம் பானுஜா வந்திருக்காங்க, யட்டியந்தோட்டையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லி. அண்ணா எனக்கும் ஒரு நல்ல பாடல் தாங்க, நிகழ்ச்சி சூப்பரா போயிட்டு இருக்கு, பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. அதே போல சந்தோஷமான மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறாங்க நசூர். இனிய மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லி கிண்ணியாவிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல வெளிமட டவுன் சைட்ல இருந்து ராஜாராம், கோகுல், பிரபா, மலர் எல்லாரையும் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பிரியமுடன் ராம் இணைந்திருக்கிறாங்க நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லி. அதே போல மாலுக்கடை ஸ்ரீதரன் இணைந்திருக்கிறாங்க நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லி. சாந்தகுமார் வந்திருக்கிறாங்க, ஹாய் அண்ணா வணக்கம், நானும் யட்டியாந்தோட்டையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கேன், எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. இனிய மதிய வணக்கம் சப்புமால் கந்த பெரிய குறியானை வசந்தகுமார் வந்திருக்கிறாங்க. இனிய மதிய வணக்கம் சொல்லி உங்கள் இருவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. ரொசல்ல கம குசல ராஜா. அதே போல மதிய வணக்கம் இருவருக்கும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. நான் மட்டும் தான் வந்திருக்கிறேன். அதே போல அண்ணா அன்பார்ந்த மதிய வணக்கம் ஏராவூர் 4 தாசன் பிரியா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் எங்களோடு இருந்திருக்கிறாங்க நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லி. ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கிறாங்க, ஒருகோட பத்தையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லி. அதே போல இனிய மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. குட் ஆஃப்டர்நூன் அதே போல மாவனிலிருந்து நீஷா இருந்திருக்கிறாங்க. சலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லி. இன்னும் ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்கும். அதே நேரம் ரஞ்சன் உமா வந்திருக்கிறாங்க. விஜய் நானும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கேன். அச்சுவேலியிலிருந்து ராஜன் உமா வந்திருக்கிறாங்க. அதே போல சாமி இருந்திருக்கிறாங்க, உப்புக்குளத்திலிருந்து பிள்ளையார் கோவிலடி மன்னாரிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லியிருக்கிறாங்க. ஹாய் தளபதி, அருமையான அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் வணக்கம். எங்களோடு எவரும் இப்படின்னு எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மதிய சாப்பாடு ஆயிட்டான்னு சொல்லி நிகழ்ச்சியோட எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அதே போல சந்தோஷமாக நானும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 20 மெயின் ஸ்ட்ரீட் 400 அருணா சுதன் வந்திருக்கிறாங்க நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லி. தர்மகுல குருக்கள் வந்திருக்கிறாங்க, வணக்கம் அருமை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி. வரகாபுல ரவிதர்சன் வந்திருக்கிறாங்க, இன்னும் இன்னும் ஏராளமான சொந்தங்கள் எங்களோடு இருந்திருக்கிறாங்க. லியா மரியன் வந்திருக்கிறாங்க, குட் ஆஃப்டர்நூன், நிகழ்ச்சி சூப்பர், எனக்கும் ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி. நஸ்லியா சலாம் தர்கா நகர்லேருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லியிருக்காங்க. அதே போல விஜய் நண்பா, மனைவி பாமினி, மகன் துஷாரதன், ஜஸ்வித் எல்லாரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கல்முனையிலிருந்து இருந்திருக்கிறாங்க. இப்படி ஏராளமான சொந்தங்கள் எங்களோட பேஸ்புக் பக்கமாக வந்திருக்கும். அதே நேரம் நீங்களும் எங்களோட அழைப்பிலும் வரலாம், பாடல் விரும்பி கேட்கலாம், உங்கள் விருப்பத்துக்குரியவர்களுக்கு பாடல் கேட்கலாம் அப்படின்ற விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். 0112275001, அதே போல 0112275111 கால பயன்படுத்துங்கள். 3 மணி வரை இருந்திருக்க போகிறோம். இது செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம். நான் உங்கள் விஜய். நேரம் 2:32. இப்போ பாஷா பட பாடல் கேட்டுட்டு வரலாம். இல்ல, இது அண்ணாமலை திரைப்பட பாடல்.

0: ஐயாவோட பைக்ல இருக்கவங்க அப்படின்னு சொல்லி நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு போயிருக்கிறார். அது அண்ணாமலை திரைப்பட பாடல். வைரமுத்துவின் வரிகளுக்கு தேவாய் சேமித்திருந்தார். எஸ் பி பாலசுப்ரமணியத்தோடு சேர்ந்து நம்ம சித்ராமா பாடிய பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். மதிய பொழுதை மயக்கக்கூடிய சூப்பரான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இது செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதியினர் குதூகலம். இப்ப அழைப்பில் ஒரு நேயரங்களோடு பேசுறதுக்கு வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம் வணக்கம். சரி, அவர் அழைப்பில் ஏதோ சிக்கல் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு நேரங்களோடு வணக்கம். ஹலோ வணக்கம், யாரது? ஹலோ, நிர்மலா தேவி. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மாமா. ரெண்டு ஆளுக்கு பிறகு பேசிருக்கீங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா
0: மூன்று மணி வரைக்கும் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலத்தோடு. நேரம் 2:38. நான் உங்கள் விசை.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டேயாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் நடிகை பூர்ணிமா. அவர் நடித்து வெளியான திரைப்படங்களிலிருந்து உங்களுக்காக பாடல்கள்

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

வீட்டு போய் சேர்ந்துடத்தான் தோணல. அப்படி அழகான பாடல்கள் இந்த நாள் முழுவதும் வந்து கொண்டே இருக்கிறது. எனவே தொடர்ந்து வழிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகின்றேன். இன்றைய செவ்வாய் ராகங்கள் கொண்டு வந்த மதிய நேர குதூகலம் இப்பொழுது நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து போட்டுத்தாக்க நிகழ்ச்சியோடு எங்களுடைய ஜிஆர் கலையகத்தில் சூப்பரான தகவல்களோடு உங்களை சந்திக்க தயாராக இருக்கிறார். இன்னும் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் எம்பி விஜய்.

0: அனுசரணை வழங்குவது. உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: மகார சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் சிறைச்சாலை நிர்வாகத்தை முடக்குவதற்கான முயற்சியா என்று சந்தேகம் எழுந்துள்ளதாக நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன் நானேக்கார தெரிவித்துள்ளார். மகார சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்ற நிலை தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் விசேட உரையொன்றை நிகழ்த்தும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இவ்வாறான சம்பவங்கள் ஏனைய சிறைச்சாலைகளுக்கும் ஒரு அலை போல பரவுவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டினார். எவ்வித சூழ்நிலை உருவெடுத்தாலும் உயிர் சேதங்களை குறைத்து நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ஹர்ஷன நானேக்கார மேலும் தெரிவித்தார். கடந்த ஜூன் மாதம் வெனிசுவேலாவை தாக்கிய இரட்டை நிலநடுக்கங்களில் இதுவரை 6,125 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஜூன் மாதம் 24 தேதி ஏற்பட்ட 7.2 மற்றும் 7.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கங்களினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட கடலோர மாநிலமான லாக்வாயிராவில் கிட்டத்தட்ட 200 கட்டடங்கள் வரையில் சேதமடைந்தன. நில அதிர்வுகளில் கிட்டத்தட்ட 17,000 பேர் வரையில் காயமடைந்துள்ள நிலையில் மீட்புக் குழுவினரும் குடும்ப உறுப்பினர்களும் இணைந்து பாதிக்கப்பட்டவர்களை இடிபாடுகளுக்குள் தேடி வருகின்றனர். நிலநடுக்கத்தின் பின்னர் சுமார் 1,400 பேர் வரையில் காணாமல் போயுள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நட்ட ஈடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்நாட்டு அரசாங்கம் உறுதியளித்துள்ளது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
2: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கி

வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். என்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் போட்டு தாக்கல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்க போறீங்க. நேரம் 3:00 கொண்டிருக்கிறது. 5 வரைக்கும் இணைந்திருக்கலாம் போட்டு தாக்கல் நிகழ்ச்சியோடு. நான் ஜி ஆர் உங்களுடன் இணைந்திருப்பேன். அதே போல www.vasanthamfm.org என்ற இணையபக்கம் கூட இணைந்து சுபரான பாடல்கள் எக்கச்சக்கமாக இன்றைய நாள் முழுக்க உங்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கும். சோ நீங்க கேட்டுட்டே இருக்கலாம். இடைக்கால பாடல் அப்படின்னு சொன்னாலே சந்தோஷமாக நாங்க சத்தத்தை கூட்டி கேட்டுக்கொண்டே இருப்போம். அந்த அளவுக்கு எல்லாருடைய மனதிலும் எல்லா தலைமுறைகளுக்கும் பிடித்த பாடல்களாகவே இருக்கும். எல்லாருடைய போன்லயும் இருக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். நாங்க தேடி கிடைக்காத பாடல்கள், நாங்க அடிக்கடி கேட்டு துடிக்கிற பாடல்கள், எக்கச்சக்கமான பாடல்கள். அந்த பாடல்கள்லாம் இன்று நாள் முழுக்க உங்க வசனத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வந்து சேர்க்க போகிறது. எனவே தொடர்ச்சியாக நீங்க உங்க வசனத்தோடு இணைந்து இதனால ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம். 102.6 102.8 வசனத்தோடு இணைந்திருங்க. போட்டுத்தாக்க நிகழ்ச்சியில இன்றும் நிறைய விஷயங்கள் பேச போகின்றோம். உள்நாட்டில் வெளிநாட்டில் எங்களை சுற்றி என்னெல்லாம் நடக்குங்கிற அப்டேட்டோட இன்றும் போட்டுத்தாக்க நிகழ்ச்சி உங்களோடு பயணிக்க போகிறது. குறிப்பாக இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மழையுடனான ஒரு காலநிலை அதிகரித்து இருக்கிறது. அது மட்டுமல்ல, திடீர் திடீரென்று மண் சரிவுகள், வெள்ள அபாய எச்சரிக்கை எல்லாம் விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அது சம்பந்தமான நிறைய செய்திகள் இன்று உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். அதாவது 3 விடுக்கப்பட்ட மண் சரிவு எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டிருக்கிறது. கண்டி மாவட்டத்தின், அதே போல உடுந்தும்பர, இப்படி நிறைய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு எச்சரிக்கை, சிவப்பு எச்சரிக்கை காலை 9 அமலில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நாளைக்கு காலையிலிருந்து 9 வரைக்கும் அமலில் இருக்கும். எனவே கவனமாக இந்த வெள்ள அனர்த்தம் ஏற்படக்கூடிய பகுதிகளில் இருக்கிற நீங்கள் கொஞ்சம் இல்லை அதிகமாக கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிக்கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த இப்போ வருகின்ற இந்த சீரற்ற காலநிலை அவசர உதவி உங்களுக்கு தேவைப்பட்டால் 117 என்ற இலக்கத்துக்கு அழைத்து இந்த அவசர உதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இலங்கையில் தற்போது நிலவும் அதிக மழை வீழ்ச்சி, அதனால் ஏற்படக்கூடிய அனைத்து நிலைமையை கருத்தில் கொண்டு பொதுமக்களுக்கு தேவையான தகவல்களை வழங்கவும், அவசர உதவிகள் ஒருங்கிணைக்கவும் அனைத்து முகாமைத்துவம் மத்திய நிலையம் விஷேட இலக்கத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. எனவே நீங்கள் இந்த 117 117 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்தை செயற்படுத்தி உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 2 இதுவரைக்கும் உயிரிழந்திருக்கிறாங்க, 1 காணாமல் போயிருக்கிறாங்க தொடரும் சீரற்ற காலநிலையால். எனவே பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றோம். வடவிலை பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த சீரற்ற காலநிலையால் பதிவாகின மழை வீழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் 661 mm மழை வீழ்ச்சி பதிவாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரே நாளில் மட்டும் அந்த பகுதிகளில் வந்து 204 mm மழை வீழ்ச்சி பதிவாக இருக்கிறது. 661 mm மழை வீழ்ச்சி 4 பதிவாக இருந்தது. சரி, இதைவிட இருக்க இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போகின்றோம். பொதுவாக இந்த நாட்டில் அதிகமாக இந்த அனைத்து முகத்தால், அதாவது வெள்ளத்தால் பாதிக்கப்படுகின்ற பகுதிகள் குறித்து கவனமாக இருக்க சொல்லியிருக்கிறது. எனவே நிலவும் இந்த சீரற்ற காலநிலை காரணமாக தரம் 5 புலமை பரீட்சை அடுத்து இந்த வாரம் நடைபெற இருக்கிறது. எனவே அது மட்டுமல்ல, உயர்தர பரீட்சை நடைபெற இருக்கிறது. இது தொடர்பான ஒரு விஷேட கலந்துரையாடல் நாளைய தினம் இடம்பெற இருக்கிறது. வளிமண்டலவியல் திணைக்கள, அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம், அதே போல பரீட்சை திணைக்களம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கலந்துரையாடல், விஷேட கலந்துரையாடல் ஒன்றை நாளைய தினம் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. இந்த சீரற்ற காலநிலை தொடர்ந்தா பரீட்சைகள் பிற்போடுவதா, அல்லது பரீட்சைகளை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற விஷயம் குறித்து இன்னும் நிறைய விஷயங்கள் கலந்து ஆலோசிக்க போகிறாங்க. ஆனாலும் உத்தியோகபூர்வமான முடிவு ஒன்றும் அவங்க சொல்லலை. நாளைக்குத்தான் பரீட்சை தொடர்ச்சியாக சொன்ன நேரத்தில் நடைபெறுமா, அல்லது பரீட்சை சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறாங்க. நாளைய தினம்தான் அது தெரியும். ஒரு சிறப்பு விஷயோட கலந்துரையாடல் அப்படின்னு சொல்லலாம். எனவே கவனமாக இருங்க, பரீட்சைக்கு தயாராக இருங்க. பரீட்சை எந்த நேரத்தில் வேணாலும் நடக்கலாம். கவனி நீங்க படிக்காம இருந்திருக்கூடா, பரீட்சைக்கு எப்பவுமே தயாராக இருங்க. சரி, 1 விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு குறிப்பிட்ட சில இடங்களுக்கு 1 விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது. பாடசாலைகளுக்கு மீள ஆரம்பிக்கிறதா, நாளைக்கு பாடசாலைகள் மீள ஆரம்பிக்கப்படுமா என்பது குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை. இருந்தாலும் அவங்க வந்துட்டு வானிலை நிலையம் எப்படி இருக்கு, காலநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு சிறப்பு கலந்துரையாடலுக்கு பிறகு நாளைய தினம் பாடசாலை வைக்க முடியுமா, அல்லது பாடசாலைகள் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத இன்று மாலைக்குள் அவங்க சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, இதே போல குறைந்த வருமானம் பெறும்
குடும்பங்களுக்காக வழங்கப்பட்ட நலன்புரி அஸ்வஸ்ம தனியார் திட்டத்தின் கீழ் பயனாளிகளை தெரிவு செய்வதற்கான முன்மொழியப்பட்ட புதிய ஒரு முறை, குடும்ப சமூகம் பொருளாதாரம் இவற்றையெல்லாம் மதிப்பிட்டு இப்போ வந்துட்டு ஒரு அடிப்படையில் இந்த குடும்பத்தினுடைய பொருளாதாரம் அதே போல் சமூக ரீதியான பாதிப்புகள் குறித்து ஒரு அடிப்படை முடிவெடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த மதிப்பீட்டுக்கு பிறகு அவங்களுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு கலந்துரையாடலும் இடம்பெறுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். தொடர்ச்சியாக போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு கிடைந்திருங்க. இன்று வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வர போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நல்ல பாடல்களும் தொடர்ச்சியாக வர காத்துட்டு இருக்கு.

நல்லா பொழிகிறது. பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்துக்காக இளையராஜாவின் இசையில் சூப்பரான ஒரு நல்ல பாடல் இந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க கேட்டுட்டு வசந்தத்தின் போட்டு தாக்கு சவாய் ரகங்கள் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு தொடர்ந்து மணிந்திருக்கலாம். இதே மாதிரி பாடல்கள் எக்கச்சக்கமாக வர காத்திருக்கிறது. நேரம் 3:22.

0: சூப்பரான ஒரு நல்ல பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டிருக்கிறது வசந்தத்தின் செவ்வாயிரகங்கள் கொண்டு வரும் போட்டுத்தாக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சரி, நல்ல நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நாட்டில், அதை வரவேற்கலாம். அதே நேரத்தில் இப்போ வந்து மழையுடனான ஒரு காலநிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஒரு சில நாட்களில் பெய்த அடைமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு, அதே போல உயிரிழப்புகள் எல்லாம் பதிவாக இருக்கிறது. சரி, இது இப்படி இருக்க இலங்கை பொறுத்த வரைக்கும் இந்த வீதி விபத்துக்களால் சுமார் 2500 பேர் உயிரிழக்கிறார்கள். 2025 ஆண்டுல 2750 பேர் உயிரிழந்தார்கள். அதிகமாக இந்த உயிரிழப்புகள் எதனால வருது அப்படின்னு சொன்னா, மோட்டார் சைக்கிள்னால பயணிக்கிறது. முன்னாலும் சரி அதுக்கு பின்னாலும் சரி பயணிக்கின்ற போது இந்த மாதிரியான உயிர் இழப்புகள் அதிகரிக்கிறது. 2019 ஆண்டில் 1400 பேராக பதிவாக இருந்தது உயிரிழப்புகள். இந்த 9 ஆண்டுகளில் மோட்டார் சைக்கிளில் சென்ற 9000 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. சரி, இந்த இலங்கையில இந்த வீதி விபத்துக்கள் மரணங்களை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டார் சைக்கிள் பயன்பாடு தொடர்பாக எழுந்த இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வாகத்தான் இலங்கையில வந்துட்டு முதல் முறையாக களுவாஞ்சிக்குடி நகரத்தில் அந்த சைக்கிளுக்காக, மோட்டார் சைக்கிளுக்காகவே ஒரு பிரதான ஒரு வீதியின் ஒரு பகுதியை வந்துட்டு ஒதுக்குவதற்காக இப்ப சொல்லப்பட்டிருக்கிறது. அது வந்துட்டு சும்மா வெள்ளைக்கோட்டினால் அல்லாமல் ஒரு தடுப்பு சுவர்களை வைத்து, அது பிரேக் பெரியல் மாதிரி வைத்து உருவாக்குகிறோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனவே இப்படியான விஷயங்கள் அந்த பகுதியில் மட்டுமல்ல, எல்லா பகுதியிலும், நாட்டின் இருக்கிற எல்லா பகுதிகளிலும் வீதிகளிலும் அதுக்காக ஒரு தனியிடம் ஒதுக்கும் போது இவ்வாறான விபத்துக்களை கொஞ்சமாவது குறைத்து கொள்ளலாம். சரி, இதே போலதான் நல்ல விஷயங்களை நாங்கள் வர வைக்கணும் இல்லையா. சரி, சிலற்ற காலநிலையால் வந்துட்டு உவரெல்லியா மாவட்டத்தில் 1000 மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 7 பேர் ஏற்கனவே சொன்ன மாதிரி 7 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, ஒருவர் காணாமல் போயிருக்கிறாங்க. இதே போலதான் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் அபாயமான இப்படியான வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய இடங்களில் வசிப்பதாக இப்ப கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட, அதாவது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இதை தெரிவிச்சிருக்கிறது, 16,737 பேர் வந்துட்டு நாட்டில் அதிக அபாயமாக உள்ள பகுதிகளில் வசிக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவனமாக பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. சரி, இதே போலதான் உங்களுக்கு தெரியும், நீங்க பொடுதாக்கு நிகழ்ச்சியில் நாங்களும் அதிகமாக சொல்லியிருக்கிறோம், நீர்கொழும்பு சிறைச்சாலை பிரச்சனை, அதே போல மகர சிறைச்சாலை பிரச்சனை. அதுக்கு பிறகு இப்போ வந்துட்டு ஒரு சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு ஒரு செய்தி கிடைத்திருப்பதாக இப்போ வந்துட்டு சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. மேலும் ஒரு திட்டமிட்ட ஒரு குழுக்களாக 5 சிறைச்சாலைகள் தாக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது புலனாய்வு பிரிவுக்கு இந்த தகவல் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே அது குறித்து கடுமையான அவதானம் செலுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அதிகமாக சிறைச்சாலைகளுக்கு பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போல இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பகிர்ந்து கொண்டு அடுத்த ஒரு நல்ல பாடலை கேட்கலாம். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதார பிரச்சனை, விலைவாசிகள் அதிகரிக்கிறது, குடும்ப சூழல் அல்லது வேலை இல்லாத பிரச்சனைகள், இப்படி எக்கச்சக்கமாக நாங்கள் சொல்லலாம் இல்லையா. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதத்தில் மட்டும் 25,622 இலங்கையர்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக சென்றிருக்கிறாங்க. இந்த ஆண்டில் ஒரே மாதத்தில் பதிவான அதிகபட்ச எண்ணிக்கையாக இது கருதப்படுகிறது. எனவே அதிகமாக போயிருக்கிறாங்க எந்த நாட்டுக்கு அப்படின்னு சொன்னால், இஸ்ரேல், கொரியா, ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு தான் இவங்க போயிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதாவது ஜூலை மாதத்தில் மட்டுமே 25,000 மேற்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த வருடத்தில் எவ்வளோ பேர் போயிருப்பாங்க இல்லையா. எங்களுடைய நாட்டை விட்டு வெளியேறி வேறொரு நாட்டில் வேலைக்காக செல்பவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து தான் போகுது. இன்னும் பேசலாம் நிறைய விஷயங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச தெரியாத, நீங்கள் கேட்டிடாத நல்ல பல விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள், வெளிநாட்டில் நடக்கிற இப்போ பரபரப்பாக போய்கொண்டிருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்க போட்டுத்தாக்குன்னு சொல்லு.
1: I love, love, love, love, love.

சொல்ல துடிக்குது மனசு. திரைப்படத்துக்காக பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க இளையராஜாவின் இசைகள். தொடர்ந்து மணிந்திருக்கலாம் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு நிரம்பி பொழுது 3:40 நிமிடம்.

செம்பட்டு பூவே. சூப்பரான ஒரு நல்ல பாடல் கேட்டு வந்திருக்கிறோம். கேட்டுக்கொண்டிருப்பது செவ்வாய் ராகங்கள் கொண்டு வருகின்ற இடைக்கால பாடல்களின் எக்கச்சக்கமான கோடிசாக்கு நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறீங்க. 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். எக்கச்சக்கமான ஏராளமான பாடல் இன்று நாள் முழுக்க உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வந்து கொண்டே இருக்கும். சொற்றின் பணி கேட்டுட்டே இருக்கலாம். வசந்த எஃப்எம்.

காலத்தின் போது முக ஸ்டாலின் வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் விஜய் அவர்களை பற்றி தவறுதலாக பேசினது, விமர்சித்தது, சர்ச்சைக்குரிய பேச்சுக்கள் இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக அவர் மீது சுமத்தப்பட்டிருந்தது, அதாவது அவர் மேலே கேஸ் போடப்பட்டிருந்தது. எனவே இன்றைய தினம் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அதிகமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம், பெண்களை தவறாக பேசினது, பெண்ணை வந்துட்டு தவறாக பேசினது, ஈரடி இயல்பான வார்த்தைகளை பயன்படுத்தியது, இப்படியான விஷயங்களை சொல்லி அவரை கைது செய்திருந்தாங்க. ஒரு பரபரப்பான ஒரு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்ப்பாட்டங்கள் ஒரு பக்கம், உதயநிதியினுடைய ஸ்டாலினுடைய ஆதரவாளர்கள், கட்சியாளர்கள், தொண்டர்கள் இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமானவர்கள் அவருடைய கைதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்ப்பாட்டம் செஞ்சிருந்தாங்க. இருந்தாலும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இப்போ அவரை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் டிவிகேயினுடைய பெண்கள் அமைப்புகள், அதே போல பெண்கள் அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து பெண்களுக்காக, அதாவது தவறாக பயன்படுத்திய வார்த்தைக்காக பெண்களை தவறாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் பார்க்கலாம், தஞ்சாவூரில் காவேரி விவகாரம் தொடர்பாக நடைபெற்ற போராட்டத்தின் போதுதான் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அவரை பற்றி அந்த சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்தார்கள். எனவே இது சம்பந்தமாக அவர் வந்துட்டு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் போலீசாரால் கைது செய்யப்பட்ட விஷயம் காரசாரமாக தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் பேசப்பட்ட ஒரு விஷயமாக இடம்பெற்றிருக்கிறது. சரி, ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அது மட்டுமல்ல, பொதுவாக இந்த மெட்ரோ இலங்கை பொறுத்த வரைக்கும் பொது போக்குவரத்து அமைப்பு நவீனமயமாக்கும் திட்டத்திற்குள்ள நகர்ப்புறங்களில் பயணிக்கும் போக்குவரத்து சேவைக்காக கொண்டு வரப்பட்ட 104 சொகுசு பேருந்து மெட்ரோ இல்லையா. ஸோ அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், தற்போது வந்துட்டு இந்த பேருந்துகளில் வந்துட்டு அதிகமாக போதைப் பொருட்கள் பயன்படுத்துறது வழக்கம் தானே. அப்போது இந்த போதைப் பொருட்கள் இந்த பேருந்துக்கும் வரலாம் அப்படிங்கிறதுக்காக புதிய ஒரு சிஸ்டம் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. எனவே இதனூடாக பேருந்துகளுக்குள்ளே நீங்கள் பயணிக்கின்ற போது சட்டவிரோதமாக ஏதாவது போதைப் பொருள் மட்டுமில்லை, ஏதாவது கொண்டு சென்றால் அது காட்டி கொடுக்க மாதிரி சிஸ்டம் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே சட்டவிரோதமாக எதுவும் செய்யாமல் சந்தோஷமாக உங்களோட பயணங்கள் அமைகட்டும். தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை பூரணிமா.

ஆஃப் தி டே. இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள்.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: நாட்டில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 86,947 உயர்வடைந்துள்ளது. இதற்கமைய ஆகஸ்ட் மாதத்தில் இதுவரை 1,598 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். தற்போது கம்பக மாவட்டத்தில்தான் அதிகபட்ச டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இது சதவீத அடிப்படையில் 21.24 வீதமாகும். இதற்கிடையில் கொழும்பு மாவட்டத்தில் 17,187 டெங்கு நோயாளர்களும் கண்டி மாவட்டத்தில் 6,082 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். இதேவேளை நாட்டில் இதுவரை 62 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: ஓமான் கடற்கரைக்கு அண்மையில் ஹோமோஸ் நீரிணையில் பயணித்துக் கொண்டிருந்த லைபீரியா கொடியை ஏந்திய மினோவான் பயணியர் என்ற சரக்கு கப்பல் அடையாளம் தெரியாத எரிகணை தாக்குதலுக்கு இலக்கானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதலால் கப்பலின் இயந்திர அறை சேதமடைந்ததுடன் தங்கும் பகுதியில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. கப்பல் பணியாளர்கள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் 3வது பொறியியலாளர் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக பிரிட்டிஷ் கடல்சார் அபாய மேலாண்மை நிறுவனம் தெரிவித்துள்ளது. எமது அடுத்த மணித்தாள செய்தியினை 5 மணிக்கு எதிர்பார்க்கிறோம்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது மக்கள் சூடிய மகுடமே மகுடம் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். நிமிர்ந்த நடை.

இடைக்கால இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள், செவ்வாய் ராகங்கள், செவ்வாய்

இதய கோயில் திரைப்படத்துக்காக பாடல் கேட்டு வந்திருக்கிறீங்க. இரண்டாவது மனத்தையால தொடுகிணைந்திருக்கின்றோம். சுவராகங்கள் கொண்டு வரும் போட்டுசாக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நேரம் 4:10 நிமிடமாக கொண்டிருக்கிறது. இந்த மனத்தையாலத்திலும் நிறைய விஷயங்கள் பேசப்போகின்றோம். குறிப்பாக நேற்றைய தினம் சொல்லியிருந்தோம், இன்று ஏர்ஃபோர்ஸ் விமானத்தில் ஏறிய போது சொல்லியிருந்தார், இன்று ஈரானுடன் பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார். அதே நேரத்தில் இதை வந்துட்டு முற்றிலுமாக இல்லை அப்படிங்கிற விஷயத்தை ஈரான் இப்போ சொல்லியிருக்கிறது. அமெரிக்காவுடன் எந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை, அதற்கான திட்டங்களும் தற்போதைக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஈரான் இப்ப வந்து திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்கிறது. என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் தெரியாம இருக்கு, குழப்பமாக இருக்கிறது. அதே போல ஈரான் மீதான தாக்குதல்களை கைவிடுவதற்கு அமைதி பேச்சுவார்த்தை காரணம் அப்படிங்கிற விஷயத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே சொல்லியிருந்தார். அமைதி பேச்சுவார்த்தை மூலம்தான் இந்த பேச்சுவார்த்தையை தொடரலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தார். ஈரானை அமைதியான பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வரும் வகையில தான் அந்த நாடு மிகப்பெரிய, நீங்க பேச்சுவார்த்தைக்கு ஈரான் இணக்கம் தெரிவிக்காவிட்டால் நீங்க மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திக்க நேரிடும், பெரிய ஒரு தாக்குதலில் நாங்கள் நடத்துவோம் அப்படிங்கிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு தெரிவித்தார். அந்த நேரத்தில் இப்போ வந்துட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார், நேற்றைய தினம் கட்டார் அதே போல் ஓமான் தலைமைத்துவத்தின் கீழே பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை நெருங்கி இருந்தது. இன்றைய நாளில் வந்துட்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தியோகபூர்வமான பேச்சுவார்த்தை இறுதியாகும் அப்படிங்கிற விஷயத்தை செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவிச்சிருந்தார். ஏர்ஃபோர்ஸ் விமான நிலையத்தில் ஏறுகின்ற போது இப்போ வந்துட்டு ஈரானுடன் பேச்சுவார்த்தை தொடங்குகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒட்டுமொத்தமாக ஈரான் மறுத்திருக்கிறது. அப்படி ஒரு கூற்றை நாங்கள் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பம் இல்லை, இறுதிக்கட்டத்தை நெருங்கவில்லை, அமெரிக்காவுடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் இப்போதைக்கு எனக்கும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறது. தெரியல அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு, எப்படியான ஒரு பதில் இன்னைக்கு எப்படியும் அவர் எக்ஸ்தலத்தில் பதிவிடுவார், இல்லைண்டா அது சம்மந்தமாக செய்தியாளர்களையோ அல்லது வெள்ளை மாளிகையிலோ இது சம்மந்தமாக பெரிய ஒரு கலந்துரையாடல் இடம்பெறலாம். சரி, இதே போல இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் சொல்லலாம். ஸ்பெயின்ல கடந்த சில நாட்களாக அந்த எல்லையை தாண்டி குடிபெயரக்கூடிய அகதிகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. நேற்று முன்தினம் மொரோக்கோவிலிருந்து ஆயிரக்கணக்கான அகதிகள் இந்த கடல் வழியாக ஸ்பெயினுடைய நகருக்கு சட்டவிரோதமாக நுழைந்திருக்கிறார்கள். 50,000 மேற்பட்ட மொரோக்கோ நாட்டிற்கு திடீரென இந்த ஸ்பெயின் நுழைந்திருக்கிறாங்க. இப்போ வந்துட்டு அவங்கள வந்துட்டு இப்போ அதிக அந்த சன நெரிசல் அதெல்லாம் காரணமாக 72 பேர் வந்துட்டு இந்த எல்லைக்குள் நுழைய முயன்றதுனால வந்துட்டு உயிரிழந்திருக்கிறாங்க. சரி, இந்த சம்பவம் வந்துட்டு ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. மொரோக்கோவில் எல்லை கடலோர எல்லையை வந்துட்டு அந்த பகுதிகளில் வந்துட்டு உயிரிழந்திருக்கிறாங்க 72 பேர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஸ்பெயினுக்குள் நுழைந்தவர்களை மீண்டும் மொரோக்கோவுக்கு திருப்பி அனுப்பும் நடவடிக்கைகளில் அந்த நாட்டு மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. பார்க்கலாம், பொறுத்து இருந்து 50,000 மேற்பட்டோர் ஒரு சில நாட்கள்லேயே ஸ்பெயின் எல்லையை கடக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு கேள்விக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அண்மையில் பாணந்துறை கடற்கரையில் ஜெல் மீன்கள் கரை ஒதுங்கியிருந்தது. அது ஒரு சில பேர் அதை தொட்டபோது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். இப்போ பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் வெப்ப அலைகள் அதிகரித்திருக்கிறது. ஐரோப்பா முழுக்கவும் வெப்ப அலைகள் அதிகரித்திருக்கிறது. பிரிட்டன்லேயும் வந்துட்டு கடுமையான இந்த வெப்ப அலை காரணமாக இப்போ கடற்கரையில் ஏலியன் ஜெல் மீன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெல் மீன்கள், அது வந்துட்டு பார்க்கும் போதே ஒரு பட்டம் வடிவில் இருக்குமாம், ஸ்கை வடிவில் இருக்குமாம். அது எப்படியான ஒரு கலர்ல இருக்கும் அப்படின்னு சொன்னா டார்க் ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய ஒரு கடல் பட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அழகாக இருந்தாலே ஆபத்து தானே இல்லையா? ஸோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை பக்கத்துல போயிட்டு புகைப்படம் எடுக்கிறது அல்லது தொட பார்ப்போம் அல்லது அதை எப்படியாவது அதை பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஆர்வம் எங்களுக்குள்ளே இருக்கு அழகா இருந்தா, ஆனால் ஆபத்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இவ்வாறான கரையொதுங்கக்கூடிய இந்த ஏலியன் ஜெல் மீன்கள் அதிகமாக கரையொதுங்கி இருக்கிறதுனால இப்போ அந்த பிரித்தானியா முழுக்கும் மக்கள் மத்தியில் ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. ஏன் திடீரென்று இப்படியான மீன்கள் கரையொதுங்கணும் அப்படின்னு சொல்லி அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் ஆய்வாளர்கள் இதை கூறுகிறார்கள் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வகை மீன்கள் பொதுவாக வந்துட்டு கடல் பட்டம் என்று அழைக்கப்படுகிறது. வடக்கு பிரித்தானியாவினுடைய பகுதிகளில் உள்ள சில சில இடங்களில் வந்துட்டு இவை வந்து அதிகமான அளவில் கரை ஒதுங்கி இருக்கிறதாம். இந்த ப்ளூ டார்க் ப்ளூ கலரில் இருக்கிறது மக்கள் வந்துட்டு நெருங்கக்கூடா
அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதில் வந்துட்டு ஆபத்து இருக்கு. அது மட்டுமல்ல, இதை தொடுகையோ அல்லது அந்த பகுதியில் போகிறதோ தவிர்க்க கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடங்களில் போகக்கூடா அப்படிங்கிற விஷயத்த தெட்டு தெளிவாக அந்த அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. எனவே கடலின் அலைக்கு ஏற்ப இந்த நகர்ந்து செல்லும் போதும் அதனுடைய இப்போ இருக்கிற இந்த வெப்ப காலங்களில் அதனுடைய இனப்பெருக்கமும் அதிகரித்திருக்கிறதுனால வந்துட்டு அதிகமான இந்த டார்க் ப்ளூ கடல் பட்டம் பிரித்தானியா கடற்கரையின் சில பகுதிகளில் இப்போ அதிகமாக கரையொதுங்குது. எங்களுடைய கடற்கரையில் இந்த பாணந்தூர பகுதிகளில் ஒதுங்கி இருந்துச்சு. சரி, இன்னும் பேசலாம், நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக இணைந்திருங்க. சிந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.

டாக்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு

நல்ல பாடல் ஒன்று கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வருகின்ற போட்டு தாக்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. முக்கியமான ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தணுமே சொன்னா, இப்ப தொடர்கின்ற சீரற்ற காலநிலை காரணமாக வீதிகளும் கொஞ்சம் அப்படி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறது. மழை அதே போல வெள்ளம் எந்த இடத்துல வீதி சரி குண்டுங்குழியுமா இருக்குங்கிறது கூட தெரியாத அளவுக்கு இருக்கும். தூர பயணங்கள்ல போறவங்க அதில் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பயணிக்கிறவங்க எல்லாருமே யாரா இருந்தாலும் சரி உங்களுடைய பயணங்கள் பாதுகாப்பாக அமைக்கணும். இந்த வீதி விபத்துகள் தொடர்பாக மாணவர்களை தெளிவூட்டி எதிர்காலத்தில் இந்த வீதி விபத்துகளிலிருந்து கொஞ்சமாவது குறைத்துக் கொள்வதற்கான ஒரு வேலை திட்டமாக கிளீன் ஸ்ரீலங்காவின் கீழ் டேக் கேர் வேலை திட்டம் இரண்டாம் கட்டமாக அவற்றை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலை மாணவர்களையும் வீதி விதிமுறைகள் அதேவேளை வீதி விபத்துகள் தொடர்பான விழிப்பூட்டக்கூடிய நிகழ்ச்சி திட்டங்கள் எல்லாமே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க சுயாதார தொலைக்காட்சியான ITN, அதே போல லக்கந்த வசந்தம் எஃப்எம் வசந்தன் டிவி அனுசரணுடன் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே உங்களுடைய பயணங்கள் எப்போதுமே பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் அமையட்டும் அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு. நேரமை பொழுது 4:26.

0: ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோல்டன் நட் பைப் உபகரணங்கள், வேல்வ், பிளான்ஜஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் சைபர் 71 9 79 76 38. பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
1: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
2: இந்த நாளுக்கான இந்த மனித எல்லாத்தின் பொழுதாக்கு நிகழ்ச்சி குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு காட்டுல வந்துட்டு இரண்டு மரவெட்டிகள், ஒரு காட்டுக்கு இரண்டு மரவெட்டிகள் செல்றாங்க மரத்தை வெட்டுவதற்காக. சரி, மாலை மீண்டும் இருவரும் ஒன்று சேரும் போது ஒருவரிடம் அதிகமாக விறகுகள் இருக்குமா, அவர் அதிகமாக களப்படையாமலும் இருந்தாராம். மற்றொருவருக்கு பயங்கர ஆச்சரியம், நம்மை போலதானே அவனும் இரண்டு பேரும் ஒன்றா போகின்றோம், ஒரு இடத்தில் வேலை செய்கின்றோம், மரங்களை வெட்டி விறகு சேகரித்து வருகின்றோம், ஆனால் அவன் மட்டும் அதிகமான விறகுகளை கொண்டு வருகின்றான், களைப்படையவும் இல்லை. நாங்கள் அவர் யோசிக்கிறாரு, நான் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் என்னால் வெட்ட முடியுது, அதிகமாக களைப்படைகிறேனே அப்படின்னு சொல்லி இவருக்கு ஆச்சரியம். அப்போது இந்த விறகுகளை அந்த மரம்பட்டி அந்த கூட வந்த அந்த நண்பரிடம் அவர் கேட்கிறாரு, நீ வந்து எப்படி உன்னால் மட்டும் முடியுது இவ்வளவு அதிகமான விறகுகளை சேகரிப்பதற்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, நான் வேலை செய்வேன், சிறிது நேரத்தில் ஓய்வெடுப்பேன், மறுபடியும் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த பதிலை கேட்டு அந்த மரவெட்டிக்கு ஒரு திருப்தி ஆகலை. அதுக்கப்புறம் ஒரு நாள் இருவரும் ஒன்றாக வழமை போலவே வேலைக்கு செல்றாங்க. அதுக்கப்புறம் இவர் வேலைக்கு செல்லாமல் பாதி தூரத்தில் வீடு செல்வதாக அவரிடம் கூறிவிட்டு வீட்டுக்கு செல்கின்றாரு. ஆனால் வீட்டுக்கு போகாமல் அந்த மரம்பட்டியை மறைந்திருந்து இவர் பார்த்துட்டு இருக்கிறார், எப்படி இவன் வேலை செய்கிறான் அப்படின்ட்டு. அப்போ அந்த நேரத்தில் அந்த மரம்பட்டி வேலை செய்கின்றவர் அந்த நண்பர் கூட வந்தவர் மரத்தை வெட்டுகின்றார், ஓய்வெடுக்கின்றார் சில நேரம். அந்த ஓய்வெடுக்கிற நேரத்தில் அவர் வந்துட்டு அந்த அவருடைய மரம் வெட்டுவதற்கு பயன்படுத்துகின்ற அந்த கோடாரியை வந்து தீட்டிக்கொண்டே இருந்தார், கூர்மையாக்கிக் கொண்டே இருந்தார். அப்போது அதுக்கு பிறகு அவர் ஓய்வு முடித்ததும் மீண்டும் மரங்களை வெட்ட ஆரம்பிக்கின்றார். அதிக களைப்படையவும் இல்லை, அதிகமான விறகுகளை பெற்றுக்கொள்கின்றார். இதுதான் விஷயம், எங்களுடைய வாழ்க்கை. நாங்கள் ஓய்வெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்கிறோம். ஓய்வெடுக்கிற நேரத்திலையும் கூட நாங்கள் எதற்காக இங்கு வந்திருக்கிறோம், என்ன வேலை செய்கின்றோம், அந்த ஒரு எண்ணத்தில் நாங்கள் பயணிக்கின்ற போது அந்த ஓய்வு நேரத்தையும் நாங்கள் அதற்காக முழுமையாக அர்ப்பணிக்கின்ற போது எங்களுக்கு சோர்வும் ஏற்படாது, எங்களுடைய வேலைகளையும் இலகுவாக செய்து முடிக்க முடியும்.
1: என்னென்ன சொல்றான் பாருங்க.

0: மட்டுமல்ல, வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை பொலிவை உணருங்கள்.
1: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: 102.6, 102.8 காற்றலையில் முதல்வன், காற்றலையில்

செவ்வாயாகங்கள் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. சூப்பரான பாடல்கள் மொழித்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மிளிந்திருங்க. நேரம் இப்பொழுது 4:41 ஆகிக் கொண்டிருக்கிறது. கடந்த 24 இடம்பெற்ற வெனிசுலாவில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 6,000+ கடந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அடுத்தடுத்து 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருந்தது. ரிக்டர் அளவில் 7.2, 7.5 அந்த நிலநடுக்கங்கள் பதிவாக இருந்தது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்கனவே போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம், 200+ மேற்பட்ட கட்டிடங்கள் இடிந்து விழுந்தது. 1,400+ காயமடைந்து இருந்தார்கள். அதே போல 1,700+ மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருந்தார்கள். அவர்களை தேடுவதற்கான துரிதமான வேலை திட்டங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உயிரிழப்புகளின் எண்ணிக்கை இப்போது வந்துட்டு உத்தியோகம் அறிவிச்சிருக்கிறாங்க, 6,000+ தாண்டி இருக்கிறது. சரி, இதே போல வந்துட்டு இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்க வந்துட்டு நினைவு படுத்துறோம். என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அடுத்தடுத்த அப்டேட் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஏஐ பிரித்தானியா பொறுத்த வரைக்கும் ஏஐயினுடைய பாதுகாப்புக்காக தற்போது சுய விவர பரிசோதனை முறை போதுமானதாக இல்லாவிட்டால் ஏஐ தொழில்நுட்பங்களை கட்டுப்படுத்த ஒரு புதிய சட்டங்களை கொண்டு வர பிரித்தானிய அரசு முடிவு செய்திருக்கிறது. இந்த ஏஐ தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பாதுகாப்பு அந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஏஐக்கான ஒரு புதிய கட்டுப்பாடு, புதிய சட்டம் கொண்டு வரப்பதாக சொல்லப்படுகிறது. நல்ல விஷயம் தான் இல்லையா? அதே போலதான் ஸ்பைடர்மேன் பிரம்மாண்டமாக வெளியாக இருந்தது. 4 உலக அளவில் 8,829 வசூலை தாண்டிருக்கிறது. சூப்பராக எல்லாருமே பேசப்பட்டு கொண்டாடி கொண்டிருக்கிற ஸ்பைடர்மேன் திரைப்படம் ரொம்பவே வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் பார்க்க கிடைச்ச போய் பாருங்க. தொடர்ந்து மணி நிகாசன் திபாடு தாக்கு நிகழ்ச்சி நல்ல பாடல் கேட்டு வரலாம்.

முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர் வசந்தத்தோடு தொடர்ந்து இணைந்திருங்க. ஸ்டேட்டின் மக்களே.

0: அனுசரணை வழங்குவது. மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: பொது போக்குவரத்து அமைப்பை நவீனமயமாக்கும் திட்டத்தின் கீழ் நகர்ப்புறங்களில் பயணிகள் போக்குவரத்து சேவைக்காக மேலும் 50 சொகுசு தாள் மிதி பலகை பேருந்துகளை கொள்முதல் செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தற்போது அமல்படுத்தப்பட்டு வரும் திட்டத்தின் கீழ் 100 சொகுசு தாள் மிதி பலகை பேருந்துகளை கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் முடிந்து அந்த பேருந்துகள் ஏற்கனவே நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. பயணிகளின் தேவை அதிகரிப்பு, முக்கிய பிராந்திய போக்குவரத்து மற்றும் சுற்றுலா மையங்களான கண்டி, காலி மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய நகரங்களின் முக்கியத்துவம் மற்றும் கொழும்பு பெருநகர பகுதிக்கு அப்பாலும் நவீன பொது போக்குவரத்து சேவைகளை விரிவுபடுத்தும் நோக்கம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மெட்ரோ பேருந்து திட்டத்தின் முதற்கட்டத்தை அந்நகரங்களில் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் அனுசரணையில் லெபனான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான 7வது சுற்று நேரடி பேச்சுவார்த்தை இத்தாலி தலைநகர் ரோமில் ஆரம்பமாகியுள்ளது. கடந்த ஜூன் மாதம் கையெழுத்திடப்பட்ட அமெரிக்க மத்தியஸ்த கட்டமைப்பு ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான விடயங்கள் குறித்து இருதரப்பு பிரதிநிதிகளும் கலந்துரையாடி வருகின்றனர். இந்த ஒப்பந்தங்களின்படி ஆக்கிரமிக்கப்பட்ட லெபனான் பகுதிகளிலிருந்து இஸ்ரேல் படிப்படியாக விலகுவதற்கும் அப்பகுதிகளில் லெபனான் ராணுவம் நிலைநிறுத்தப்படுவதற்கும் ஆயுத குழுக்கள் நிராயுத பாணிகளாக்கப்படுவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் வசந்த மெஃபமின் இந்நாளுக்கான மனிதள செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை இரவு 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்த மெஃபம் செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
0: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
3: நிமிர்ந்த நடை.

0: நேர்களைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான மாலை நேரத்தின் வணக்கங்கள். 102.6 சந்தோஷமாக 9 மணி வரைக்கும் சுவராகம் கண்டுவரும் வாசந்தம் மேக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்க போறோம். இன்றினாலும் அப்படியே பாத்தீங்கன்னா 80 தொண்ணூறுகளில் வெளிவந்த இனிமையான இடைக்கால பாடல்கள் மட்டும் கிடையாதுங்க, 80களில் தொழிலிசை பாடல்களோடு நானும் அப்படியே உங்களை சந்திக்கிறதாக வந்துட்டு உங்கள் மனதுக்கு பிடித்தமான சூப்பரான இடைக்கால பாடல்கள் எதுவாக இருந்தாலும் நீங்களும் என்னோடு இணைந்து கொண்டு உங்கள் மனதுக்கு பிடித்தமான பாடலையும் கேட்கலாம். அதே போல எங்க இருந்தாலும் இந்த பக்கமாக சந்தோஷமா பேசலாம். அலைப்பு 0.1 2 7 5 0.1 அதே போல 0.1 2 7 5 0.11 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்க கேட்டுக் கொண்டிருந்தாலும் வாசதமைப்புடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு கமெண்ட்ஸ் கிளைம் பதிவிடுங்க. அந்த கமெண்ட்ஸ்களை நிகழ்ச்சி சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நேரம் மாலை 5 மணி கடந்த 10 நிமிடமாகும். இந்த வரை நிகழ்ச்சியினுடைய 6 மணி. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: சந்தோஷமான வணக்கம். யார் இது?
1: நான் பஸ்ல இருந்து இரிஷாத்.
0: இரிஷாத், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சௌகமா இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க?
0: சந்தோஷமா அட்டகாசமா வேற லெவல்ல இருக்கிறேன் இரிஷாத். இடைக்கால பாடல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
1: பிடிக்குதாங்க. முதல் நல்ல பாடல் பேசுங்க.
0: அப்படியா? சரி, ஓகே. இஷா சொல்லுங்க, யார் யார் எடுத்து கூட நீங்க பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: நான் கேட்கிற பாடல் நீங்க எடுக்குமா?
0: என்ன பாடல்?
1: சின்ன தம்பி படத்துல போவோமா ஊர்வலம்.
0: போவோமா ஊர்வலம், அந்த பாடல் வந்து நான் அடுத்த மணித்தேடல கண்டிப்பா தரேன். சரியா?
1: சரி, ஓகே.
0: ஓகே, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோட இருந்து கொடுமைக்கு. நன்றி. இதே போன்ற நிகழ்ச்சியோடு இருக்கலாம்.

0: கடல்காரன் திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையரஜன் இசையில் பாடல் ஒளி துவைகிறது. செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வாசந்தா மேக்ஸ்பிஸ் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். இந்த நேரம் மிக முக்கியமான விடயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கின்றேன். நாடளாவிய ரீதியில பாத்தீங்கன்னா இந்த வீதி விபத்துகளோட எண்ணிக்கை வந்து அதிகரித்த வண்ணமே இருக்குது. இதனை தவிர்க்க முகமாக கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஒரு அங்கமாக இந்த டீ கேர் வேலை திட்டமானது நாடளாவிய ரீதியில் காணப்படுகின்ற பாடசாலை மாணவர்கள் மத்தியில் வீதி விபத்துடன் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பாத்தீங்கன்னா வீதி நாடகங்கள் அதே போன்று செயலமர்வுகள் வழியாக வீதி விபத்துல நாங்க எப்படி தவிர்த்துக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான சிறப்பான ஒரு முன்னேற்றமாகவும் ஒரு சிறப்பான வேலை திட்டமாகவும் இந்த டேக் கேர் வேலை திட்டமானது ஜனாதிபதியோட நேரடி கண்காணிப்பின் கீழே வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுயாதன ஊடக வலையமைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் பாத்தீங்கன்னா வசந்தமே ஃபம் வசந்தம் டிவி அதே போல லக்கண்டா ஐடின் இவை நான்கும் இணைந்து சிறப்பான முறையில வந்து ஊடக அனுசனையும் வழங்கிட்டு வராங்க அப்படின்றதுல இந்த நேரத்தில் நான் சந்தோஷமா ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இது சிவரகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ்.
1: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு. புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் இந்த இளவரசன் 102.6 இடைக்கால இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள். செவ்வாய் ராகங்கள், செவ்வாய் ராக

0: உலகம் கண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். ஐ லவ் இந்தியா திரைப்படத்துக்காக இசை ஞான இளையராஜவினி செய்யல் மீன்மினி மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் படைய சுப்ரமணியம் பாடல்கள் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நேர்மலை 5 மணி கடந்து 23 நிமிடம் ஆய் குறித்து சென்னைகள் வெங்கினால் மீந்த பக்கமாக சந்தோஷமா பேசலாம். அதை விட உங்கள் மனதுக்கு பிடித்தமான சூப்பரான பாடல்களையும் கேட்டு ரசித்துக் கொண்டே இருக்கலாம். இப்ப நம்மளை பேசுறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம்.
0: ரேடியோ சவுண்ட் கொஞ்சம் குறைச்சு வச்சு வாங்க பாப்போம். ரைட். ஓகே, ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது. சந்தோஷமா அட்ட கசமா இருக்கிறேன்.
1: என்னட்ட
0: பேச இல்லாம போயிருச்சு.
1: உங்களோட பேச
0: சரி. ஓகே ஓகே, இன்றைய தினம் பேசிட்டு இருந்தா இப்ப சந்தோஷமா?
1: சந்தோஷமா பேசிட்டேன்.
0: ஓகேமா, சொல்லுங்க என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: நிகழ்ச்சியோடு
0: பாடல் இது தேவர் மகன் திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜவினி செய்யும் ஒரு சூப்பரான பாடல். கேட்டு விடும் நிகழ்ச்சியோடு

இவன் யாருன்னு புரியும். அட பட பட பெண்ண ஆடி கட்டுமா, பொடி பட ஒன்னொரு கட்டு பாவா, திரிப்பச்சா கத்திரி வச்சா, ஒதுங்கிக்க ஒளிஞ்சுக்க, இடுப்புல போடுற போடுல, ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன்.

0: கண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் மலையா 5:30.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8

இப்போது வார நாட்களிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். அன்னி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அற

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல். மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
1: நானும் போவது காதல் பாதை.
0: மௌனத்திற்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையாய்
1: பார்த்ததாடி
0: சொல்லிற்கினிய தமிழோடு செவியூரம் மொழி பேசும் பாடலாய் பாடலாம். தருணங்களை இசையில்

0: வல்லவன் திரைப்படத்துக்காக மலேசியா வாசுதேவன் பாடிய ஒரு சூப்பரான பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். செவ்வாயகம் கண்டுவரும் வசந்த மேக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் மாலை 5 மணிக்கு அந்த 30 நிமிடமாக இந்த வேலை அளிப்பில் வசந்தம் வணக்கம். சந்தோஷமான மாலை நேர வணக்கம். உமாச்சந்திரன் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும்.
0: சந்தோஷமா இருக்கிறேன் உமாச்சந்திரன். மாலை நேரம் டீ எல்லாம்
1: குடிச்சிட்டீங்களா?
0: அப்படியா?
1: பொதுவான
0: ஒரு கேள்வி இல்லையா? உமாச்சந்திரன் மதிய நேரம் சாப்பிட்டீங்களா?
1: பாடுங்க.
0: நன்றி. ரொம்ப அழகா ரொம்ப அருமையா பாடிட்டு போயிருந்தாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த 80ஸ்ல பிறந்தவங்களுக்கு நிறைய காதல் நினைவுகள்லாம் இருக்கும் இல்லையா? ஒரு சில பாடல்கள் கேட்கும் போது அந்த பாடல்கள் எல்லாம் நம்ம காலத்துல இதெல்லாம் நாங்க அப்படி பாடி காட்டணும் இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய மெமரிஸ் எல்லாம் வரும். அந்த மெமரிஸ் தான் இவரும் வந்து பாடிட்டு போயிருப்பாருன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ரைட், ஓகே தர்ஷகன், நீங்களும் முடிந்திருக்கலாம். எங்கிருந்தாலுமே இந்த பக்கம் அவங்க சந்தோஷமா பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில அடுத்த முறை சூப்பரான பாடல் வந்து கேட்டு மீண்டும் நீங்க சொல்லி இணைந்திருக்கலாம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: சிக்கு தாத்தா, சிக்கு தாத்தா, சிக்கு தாத்தா, சிக்கு தாத்தா, தட்டின தா, சிக்கு தாத்தா, சிக்கு தின்தா.

0: வணக்கங்கள்.
1: யார் இது?
0: நன்றி பாடல் தெரிவுகளும்
1: சொல்லுங்க.
0: வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்காகவும் வசன மேற்பமுக்காக அனைவருக்காகவும் எனது ராகம் மௌன ராகம் அந்த பாடல் போடலுமா?
1: அந்த பாடல் நான் வந்து 6 பிறகு கண்டிப்பா தரேன். சரியா?
0: ஓகே ஓகே பாய்.
1: ஓகே, ரொம்ப நன்றி.
0: ரொம்ப நன்றி பாய்.
1: நன்றி பாய். இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் வெளியே இணைத்துக் கொள்வோம். அன்பான மாலை நேரம் வணக்கம் சிவானி, எப்படி இருக்கீங்க? இங்கே சரியான மழை, ஆனாலும் கூட இந்த மழையிலையும் செவ்வாய் ராகங்களை ரொம்ப சத்தமாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி ரம்பொழுது ஜெயகாந்த் வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி ஜெயகாந்த், ரொம்ப பாதுகாப்பாக இருங்க. அதே போல சந்தோஷமான வணக்கங்களோடு அக்கறைப்பட்டு பப்படியே இருந்து நிசார் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களா? அன்பான மாலை நேரம் வணக்கம் சகோதரி. செவ்வாய் ராகம் கொண்டுவரும் பாடல் தேர்வுகள் அனைத்தும் அருமை என்று பகிர்ந்து கூட தங்கவேல் அருண் வந்திருக்கிறாங்க. பேட்டிக்கு வந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். சந்தோஷமான வணக்கங்களோடு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ரேஷ்மி சூச்சி வந்திருக்கிறாங்க. கவிஷ் வந்திருக்கிறாங்க. அன்பான மாலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சுபாசனி நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களா? பாடல் தெரிவுகளும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்காகவும் அடுத்தும் இனிமையான பாடல்

0: சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். செவ்வாயாகம் கண்டு வரும் வாசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு திருமதி பழனிசாமி திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜாவின் இசையில் பாடல் ஒழித்து வருகிறது. இரண்டாவது மணி தேர்தலுக்குள்ள அப்படியே நாங்க வந்துட்டோம். 9 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். எங்களை இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமா பேசலாம். இப்ப நேற்படுத்துங்கள் 0-3-2-7-5-0-0-3. அதே போல 0-3-2-7-5-11 நிலையத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போல நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வாசனமேப்பம் முடிய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்ல நிகழ்ச்சி சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நேரமாலை 6 மணி கடந்து 7 நிமிடமாக இந்த வழி அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: சந்தோஷமான வணக்கம். யார் இது?
1: நான் ஃபரிதா பேசுறேன்.
0: ஃபரிதா, எப்படி இருக்கீங்க ஃபரிதா?
1: நல்லா இருக்கிறேன்மா.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன்.
0: சந்தோஷமா இருக்கீங்களா?
1: சந்தோஷமா இருக்கிறேன். கொஞ்சம் சோம்பா இல்லை.
0: சரி, ஓகே, அதெல்லாம் சரியாகிடும். சரியா? ஓகே, சொல்லுங்க. இரவு நேரம் சமைச்சிட்டீங்களா?
1: இரவுக்கு நாங்க கடையில தான் வாங்குறோம்மா.
0: நீங்க பாட விரும்பி கேக்க போறீங்க?
1: நானும் கேக்குறது எங்க குடும்பத்தா இருக்கும், பசங்க கேக்கும், அனைவருக்கும், உங்களுக்கும், வேற யாருக்கும் இல்ல.
0: சரி, ஓகேமா, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டுமைக்கு.
1: நல்ல பாட்டு போட்டீங்களே,
0: ரொம்ப ரொம்ப நன்றி. தர்ஷா, நீங்களும் எங்க தலைமை இந்த பக்கமா வாங்க பேசலாம். அதே போன்று உங்கள் மனதுக்கு பிடித்தமான பாடலும் கேட்கலாம். நேரம் 6 மணி கடந்து 8 நிமிடம் ஆயிக்கொண்டு நிகழ்ச்சி அடுத்த முறை சொல்ல பாடல்

புதுமைகளோடும்

வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். அன்னி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அற

0: வெற்றி விழா திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜன் இசையில் மலேசியா வாசுதேவன் மற்றும் ஜானகி பாடிய சூப்பரான பாடல் நிகழ்ச்சி அலங்கரித்து சென்றிருக்கிறது. நேரம் மாலை 6 மணி கடந்து 20 நிமிடம் ஆகி கொண்டிருக்கிறது. செவ்வாயகம் கொண்டுவரும் வாசந்தா எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். இப்போ நம்மளோட பேசுறதுக்காக வணக்கம். சந்தோஷமான வணக்கம். யார் இது? மஸ்கிலியால இருந்து ஜோகிலா. எப்படி இருக்கீங்க ஜோகில்? சந்தோஷமா இருக்கிறேன். உங்களோட பெயர் ரொம்ப வித்தியாசமா இருக்குது. சரி, ஓகே. எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க.
0: செவ்வாய் ராகம் சத்தமா கேட்டுட்டு இருக்கீங்களா? செவ்வாய் ராகம் கேட்டுட்டு இருக்கீங்களான்னு
1: கேட்டேன்.
0: சரி, ஓகே. உங்க லைன்ல தான் கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்குது. சொல்லுங்க, யார் யாரை எடுத்துக் கொள்ள
1: போறீங்க?
0: ஓகே. வணக்கம். செவ்வாயாக மிகவும் அருமை பாடல்கள் அனைத்தும் பிடித்திருக்கிறது. எந்தான தோட்டம் மீன விடையில இருந்து வசந்தகுமார் வந்திருக்கிறாங்க. தன்னுடைய அன்பு நண்பன் மகேந்திரனுக்கு இன்று 35வது பிறந்த நாளம். அவரை வாழ்த்துவதாக ஜீவன், நிஷாங்கரன், அதே போல சாந்தகுமார், ஜெயக்குமார் மற்றும் 2007 பெட் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகதின வாழ்த்துக்களை வாசந்தமைப்பும் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை சந்தோஷமான வணக்கங்களோடு வேளாண்குளத் தோட்டத்திலிருந்து நிமல்குமார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவரும் இணைந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. அன்பான மாலை நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன். பாடல்கள் ஒவ்வொன்றும் அருமை வாழ்ந்து கலந்து பகிர்ந்து கொள்வதாக விளக்கம் இருந்த மெயின் ஸ்ட்ரீட் 400 இழந்த அருண் சுதன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதேவேளை கேரளாவிலிருந்து ஆகாஷ் வந்திருக்கிறாங்க. அன்பான மாலை நேர வணக்கங்களையே பகிர்ந்திருக்கிறாங்க. ஹரி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம் கேரளாவிலிருந்து. இதேவேளை அன்பான இனிமையான மாலை நேர வணக்கம் சபமல் கந்த பெரிய குறியாணி வசந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சி களை கட்டுகிறது வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. சிவானி, அன்பான மாலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அருமையாக இருக்கிறது பாடல்கள் ஒவ்வொன்றும் என்று பகிர்ந்து கொண்டு குறிஞ்சா கிடந்த அசோதி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அசோன் விஜயகுமார் வந்திருக்கிறாங்க. கூலான மாலை நேர வணக்கங்களோடு இங்கிருந்து ரவி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் வென்று கேட்டுக்கிறாங்க. அன்பான மாலை நேர வணக்கம் சிவானி மற்றும் அபிமான நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக 16 ஏகே வீதியில் இருந்து அர்னிஷா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அதே போல பவாத், அஃபான், முஹாஜி, அதே போல பஷான், பஸ்லி ஆகியோரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இணைந்து கொண்டு அத்தனை உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சி நடத்தும் ஒரு இனிமையான பாடல். ராசாவின் மனசில் திருப்பத்துக்காக

0: இடைக்கால இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள், செவ்வாய் ராகங்கள், செவ்வாய் ராகங்கள்.
1: என்னாச்சு உனக்கு? இங்க பாரு,

0: அதிசய பிறவி திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து வருகிறது. செவ்வரகம் கண்டுவரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் மாலை 6 மணி கடந்த 33 நிமிடமாகும் இந்த வேளை. அழைப்பில் ஒரு சொந்தம் வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி.
0: சந்தோஷமான எப்படி இருக்கீங்க? சூரியகுமார். பேர்லயே சூரியன் வச்சிருக்கீங்க, கொஞ்சம் இந்த பக்கமா அனுப்பிவிட மாட்டீங்க இல்லையா?
1: சூரியகுமார்
0: சொல்லுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடைக்கால பாடல் என்ன?
1: எனக்கு பிடிச்ச இடகால பாடல் வண்ணம் கொண்ட விண்ணிலவே மானம் பெற்று வாராயோ.
0: அதுதான் அந்த பாடல் வந்து காலையில விடியல் நிகழ்ச்சியா நான் ஒளிபரப்பு செய்து விட்டேன்.
1: எல்லா பாடலுமே குடுக்கற பாடல் அனைத்துமே மிக முக்கியமான பாடல் தான் வசந்தம்.
0: இந்த பாடல் அந்த பாடல் எல்லாம் இல்லங்க, எனக்கு இடைக்கால பாடல்கள் சொன்னாலே பிடிக்கும் இல்லையா?
1: எந்த பாடல் அந்த பாடல் எனக்கு முக்கியமே இல்லைங்க. எல்லாம் முக்கியமான இடைப்பாடல் பாடல் மிக முக்கியம் எனக்கு.
0: சரி ஓகே, உங்களை போலவே நிறைய ரசிகர்கள் செவ்வாய் ராகத்துக்கும் அதே போல இடைக்கால பாடல்களுக்கும்
1: நன்றி கொடுக்கணும்னா மிக முக்கிய ஒண்ணு விசேஷம் என்னன்னு கேட்டா செவ்வாய் ராகம் என்றாலே ஒரு திருவிழா.
0: சரி ஓகே சொல்லுங்க, யார் யார் இருந்து கூட நீங்க பாட விரும்பி கேட்க போறீங்க?
1: எனக்கு மனைவி கலா, மகன் ராமதாஸ் சரணி பிரவீன், அன்பு நகன் அம்பு நம்பன் பாலா, அவர பிள்ளைகள் நம்ம லாசரஸ் ராஜநாயகம் மற்றும் இதழ்கட்சி சொந்தங்கள் அனைத்துக்கும்
0: ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: இந்த நேரம் முகநூல் வழியாக இணைந்துக்கும் சொந்தங்களை இணைத்துக் கொள்வோம். சந்தோஷமான மாலை நேர வணக்கங்களோடு அம்பேத்தன மதுகமையிலிருந்து விஜயராஜன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? பெனிமலர் மணிஷா, விதுஷான், இமிஷா மற்றும் பிரத்விக் மற்றும் சரத்குமார் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான மாலை நேர வணக்கம் காங்கையின் நோடியில இருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக ஷியாத் வந்திருக்கிறாங்க. அன்பான மாலை நேர வணக்கம் சிவானி, பாடல்கள் அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்வதாக கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அன்பான மாலை நேர வணக்கம் காற்றலையை கொஞ்சம் குரல் அழகி குரல் நாயகி மஸ்கையா பிரவுன் சேக்ல இருந்து மணிமோகன் வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி மணிமோகன். அதே போல சந்தோஷமான வணக்கங்களோடு தீமோதரைய கோகுல் ஆதித்யா குடும்பத்தில் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பன மாலை பொழுது வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பட்டித்திரிலிருந்து கமல்ஹாசன், யசோதா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். முத்தைய காளி முத்து வந்திருக்கிறாங்க. அன்பன மாலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்டா அத்தனை உறவுக்கும் நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு சுப்பன பாடல் வாத்தியார் வீட்டு பிள்ளை திருப்பத்துக்காக

0: வணக்கம். கண்டுவரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நேரம் அல்ல, 6 மணி கடந்த 45 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
0: வசந்தமிகமை நீண்ட ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் நடிகை பூர்ணிமா.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: இடைவெளிக்கு
2: பிறகு நாங்க மீண்டும் பேசுறோம் இல்லையா? சந்தோஷமா இருக்கிற சுந்தர், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க.
2: எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுந்தர், தொடர்ச்சியா நீங்க நிகழ்ச்சியோட இணைந்திருக்கணும் அப்படின்றது என்னுடைய கனவு, என்னுடைய ஆசை.
1: சரி அக்கா.
2: சரி ஓகே, சொல்லுங்க யார் யார் இணைந்துகொண்டு பாட விரும்பி கேட்க போறீங்க?
1: அக்கா மனைவி சிவரஞ்சனி, பவினா ஸ்ரீ, ஹார்னிஸ்ரீ, நிமிக்ஷா, மனோகரன், தவயோகம் மற்றும் எல்லா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்காக, மற்றது வசந்த சொந்தங்கள் எல்லாத்துக்காக, உங்களுக்காகவும்.
2: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொடுமைக்கு.
1: நன்றி அக்கா.
2: நன்றி. இதே போன்று நீங்களும் இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமா பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த முறை சூப்பரான

0: மழைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: சீரற்ற காலநிலையினால் 7 பேர் பலி, தளர்ந்தது வெள்ள அச்சுறுத்தல். மூடப்பட்ட கண்டி நுவரலியா பாடசாலைகள் நாளை மீண்டும் ஆரம்பம். 22 சீர்திருத்தத்தின் பின்னர் வினைத்திறனாகும் நீதிமன்ற துறை குறித்து அமைச்சர் நலிந்த விளக்கம். நீதிமன்ற மறுசீரமைப்புக்கு பிரித்தானியாவில் உள்ள இலங்கை சட்டத்தரணிகள் முழு ஒத்துழைப்பு. மகர சிறைச்சாலை சம்பவம் சூழ்ச்சியா என்பது குறித்து விசாரணை முன்னெடுக்கப்படும் என்கின்றார் அமைச்சர் ஹரிசன. பேச்சுவார்த்தைகளை ஈரான் நிராகரிக்கையில் டிரம்பிடமிருந்து இறுதி எச்சரிக்கை.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்த மெஃபம் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். சீரற்ற வானிலை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆறுகளை அண்மித்த பகுதிகளில் இருந்த வெள்ள அபாயம் தணிந்துள்ளதுடன் கழனி மற்றும் கழுகங்கை அண்மித்து விடுக்கப்பட்டிருந்த வெள்ள அனர்த்த எச்சரிக்கை இன்று நீக்கப்பட்டது. இதேவேளை மத்திய மலைநாட்டில் தொடர்ந்தும் மழை பெய்து வருவதுடன் மண்சரிவு அனர்த்த எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக மழை வீழ்ச்சியாக 258 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி ஹோட்டன் பகுதியில் பதிவாகியுள்ளது. இதனிடையே மத்திய மாகாணத்தில் சகல பாடசாலைகளும் நாளைய தினம் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பல பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக தாழ் நிலங்கள் பல நீரில் மூழ்கியுள்ளன. மகாபலி, கழனி மற்றும் கழுகங்கை ஆகியவற்றில் நேற்றைய தினம் வெள்ள அபாயம் இருந்த போதிலும் அந்நிலைமை தற்போது முற்றாக தணிந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. கனமழை அடுத்து பொல்பெற்றிய மொரஹேனகம பகுதியில் வீடொன்று மீது நேற்றைய தினம் மண்மேடு இடிந்து விழுந்ததில் வீட்டுக்குள் இருந்த 3 பெண்கள் மற்றும் ஆணொருவர் உயிரிழந்தனர். 47, 22, 58 மற்றும் 83 வயதுகளை உடையவர்களை இவ்வாறு உயிரிழந்தனர். ராணுவத்தினர், பிரதேசவாசிகள் மற்றும் போலீசார் இணைந்து மண்ணுக்குள் சிக்கியிருந்த உடல்களை மீட்டெடுத்தனர். மகாபலி கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்ததை அடுத்து கம்பளை பகுதியில் பல கிராமங்கள் நீரில் மூழ்கின. 500 குடும்பங்களுக்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்த நிலையில் அவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். பேபில, போத்தலப்பிட்டிய, கங்கவட்டப்பார, பல்லேவல உள்ளிட்ட பல பகுதிகள் தொடர்ந்தும் நீரில் மூழ்கியுள்ளன. கற்பாறைகளில் புரளும் அபாயம் காரணமாக மூடப்பட்ட கொழும்பு கண்டி வீதியின் கடுகண்ணாவையில் இருந்து கனதென்ன வரையிலான பகுதி நேற்றிரவு மீண்டும் திறக்கப்பட்டது. எவ்வாறெனினும் அந்த வீதியை பயன்படுத்தும் போது மிகுந்த அவதானமாக செயல்படுமாறு போலீசார் மக்களை அறிவுறுத்தியுள்ளனர். இதேவேளை மூடப்பட்ட ஹட்டன், கிணிகத்தேன, ஹெம்மாதுகம, கம்பளை ஆகிய வீதிகள் மீண்டும் போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டுள்ளன. இதேவேளை கொத்தமலை, பொல்கொல்ல உள்ளிட்ட மேலும் பல நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் தொடர்ந்தும் திறக்கப்பட்டுள்ளன. நுவரலியா, எடிட் மற்றும் கிரீவன் எலிய ஆகிய பகுதிகளில் வீடு மற்றும் வர்த்தக நிலையங்களில் மண்வீடு சரிந்து விழுந்துள்ளது. நோட்டம் பிரிட்ஜ், மஸ்கலியா பிரதான வீதியில் வீடு ஒன்றும் கடையொன்றும் இடிந்து விழுந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மேலும் பாரிய கற்பாறைகள் மற்றும் நிலச்சரிவுகளால் குறித்த வீதியுடனான போக்குவரத்து முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நுவரலியா மாவட்டத்தின் 1091 குடும்பங்களைச் சேர்ந்த 3951 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னக்கோன் தெரிவித்தார். இதேவேளை நுவரலியா வெள்ள அனர்த்தத்துக்கு நிரந்தர தீர்வு காண சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சிறப்பு குழு ஒன்று அமைக்கப்படவுள்ளதாக நுவரலியா மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னக்கோன் தெரிவித்தார். இன்று பிற்பகல் நுவரலியா மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற சிறப்பு அனர்த்த மேலாண்மை குழு கூட்டத்தின் போதே அவர் இதனை தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீர, பிரதி அமைச்சர் மதுர சினவரத்ன, பாராளுமன்ற உறுப்பினர்களான கிருஷ்ணன் கலைச்செல்வி, அனுஷ்கா திலகரத்ன உள்ளிட்டோரும் நிகழ்நிலை ஊடாக குறித்த கலந்துரையாடலில் இணைந்திருந்தனர். கண்டி மாவட்டத்தின் உடுத்தும்புற கங்கைகல கோரல மற்றும் பஸ்பாக்கே கோரல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்படுவதாக தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாகம் தெரிவிக்கின்றது. கழனி கங்கை அண்மித்த பகுதியில் காணப்பட்ட வெள்ள அபாயம் தணிந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றது. கழனி கங்கை அண்மித்த தாழ்நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதுடன் வீதிகளும் நீரில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கழுகங்கையின் கிளையாறான ஹங்ககமுவ ஆறு பெருக்கெடுத்ததனால் இரத்தினபுரி மாவட்டத்தின் எலப்பாத்த பிரதேச செயலக பிரிவின் பல கிராமங்கள் நீரில் மூழ்கின. வெள்ளத்தில் சிக்குண்ட சகல நீர் சுத்திகரிப்பு நிலையங்களின் செயற்பாடும் நாளைய தினம் வழமைக்கு திரும்பும் என அமைச்சர் சுனில் ரணசிங்க தெரிவித்தார். சீரற்ற வானிலை காரணமாக வீதி கட்டமைப்புகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கின்றது. கனமழை காரணமாக கண்டி, நுபரலியா, கேகாலை, மாத்தளை மற்றும் மாத்தறை மாவட்டங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இங்கு 740 குடும்பங்களை சேர்ந்த 2971 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 1787 பேர் தற்போது பாதுகாப்பு மத்திய நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை சபர்கமுக மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. காலையிலிருந்து ஹம்மாந்தொட்டி ஊடாக பொத்துவில் வரையிலான கரையை அண்மித்த கடற்பகுதிகளுக்கு மீள் அறிவித்தல் வரை செல்ல வேண்டாம் என மீனவர்கள் மற்றும் கடற்தொழிலாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற சுயாதீனத்தன்மையை பாதுகாத்து நீதிமன்ற நடவடிக்கைகளை வினைத்திறனாக முன்னெடுக்க நோக்கில் 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை முன்னெடுப்பது முக்கிய நோக்கம் என அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்நிலையில் ஆஸ்கரிய மற்றும் அல்பத்து விட மகாநாயக்க தேர்தல்களை நேற்றைய தினம் சந்தித்து நீதிமன்ற கட்டமைப்பில் மேற்கொள்ளப்படவுள்ள வியூக ரீதியிலான மாற்றங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். வழக்கு நடவடிக்கைகளை துரிதமாக முன்னெடுப்பதற்காக நீதிமன்றத்தில் இடம்பெறும் மறுசீரமைப்புகள் தொடர்பில் எவரது எதிர்ப்பும் இல்லை. தேரர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. எமது நாட்டில் காணப்படும் நீதிமன்றங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க துரித நடவடிக்கை எடுப்போம் என குறிப்பிட்டோம். மேல் நீதிமன்றங்களின் எண்ணிக்கையை 110 அதிகரிக்க அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் 94 மேல் நீதிமன்ற நீதிபதிகள் உள்ளனர். அதனை 120 அதிகரிக்க உள்ளதாகவும் நீதிமன்றங்களில் காணப்படும் வெற்றிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டோம். நீதிபதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளோம். 50 நீதிபதிகளை இணைப்பதற்கான விண்ணப்பம் கோரப்பட்ட நிலையில் 33 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அத்துடன் நீதிமன்றத்தை வினைத்திறனாக முன்னெடுக்கும்போது நீதிமன்ற செயற்பாடுகள் மற்றும் அரச பகுப்பாய்வு திணைக்களத்தின் செயற்பாடுகளை வினைத்திறனாக்குவதற்கு முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகள் குறித்தும் மகாசங்கத்தினருக்கு தெளிவூட்டல்களை வழங்கியுள்ளோம். அரச பகுப்பாய்வு திணைக்களத்தில் காணப்படும் தாமதத்தை தடுப்பதற்காக அதிகாரிகளை இணைத்துக் கொள்ள உள்ளமை தொடர்பிலும் இரவு நேர சேவைகளுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளோம். சிறைச்சாலைகளில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளுக்கும் வழக்குகளின் தாமதத்துக்கும் தொடர்புள்ளமை குறித்து சுட்டிக்காட்டினோம். சிறைச்சாலைகளில் காணப்படும் நெருக்கடியை குறைக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்தும் குறிப்பிட்டோம். நீதிமன்ற சுயாதீன தன்மையை பாதுகாப்பதற்காக நீதிமன்றத்தை வினைத்திறனாகவும் வழக்குகளை துரிதமாகவும் முன்னெடுக்கவும் சட்டத்தை உறுதிப்படுத்தவும் நடவடிக்கைகள் குறித்து நாம் குறிப்பிட்டோம். தேரர்களுக்கு காணப்பட்ட ஒரே சந்தேகம்தான் ஒரு நீதிபதியை கொண்டு இந்த சட்ட சீர்திருத்தம் மேற்கொள்ளப்படுகின்றதா என்பது நாம் தெளிவுபடுத்தியதன் பின்னர் 22வது சீர்திருத்தத்தில் உச்சநீதிமன்றத்தில் மேற்கொள்ளப்படும் மாற்றங்கள் உயர் நீதிமன்ற மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் வயது 2 வருடங்களால் அதிகரிப்பது, நீதிமன்றங்கள் சேவை சட்ட மறுசீரமைப்பின் ஊடாக மாவட்ட நீதிமன்றங்கள், நீதவான் நீதிமன்றங்கள் உள்ளிட்ட சகல நீதிபதிகளின் வயதும் 2 வருடங்களால் அதிகரிக்கப்படும் என நாம் தெரிவித்தோம். ஒரு குழு ஒரு நீதிபதி இலக்காக கொண்டு இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுவதாக குறிப்பிட்டிருக்கலாம். மகாசங்கத்தினருக்கு தெளிவுபடுத்தப்பட்டதன் பின்னர் அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டுள்ளனர். நீதிமன்ற கட்டமைப்பில் நீதிபதிகளின் வயதிலேயே அதிகரித்து நீதிமன்ற கட்டமைப்பில் மேற்கொள்ளப்படும் இந்த மறுசீரமைப்பின் ஊடாக மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்பது குறித்து மகாசங்கத்தினர் மகிழ்ச்சி தெரிவித்தனர் என அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். நகர பிரதேசங்களில் பயணிகள் போக்குவரத்து சேவைக்காக மேலும் 50 கீழ்த்தள சொகுசு பஸ் வண்டிகள் கொள்வனவு செய்யப்படவுள்ளன. இதற்கு முன்னர் 100 பஸ் வண்டிகளை கொள்வனவு செய்வதற்காக வழங்கப்பட்ட ஒப்பந்தத்தின் கீழ் குறித்த பஸ் வண்டிகளை கொள்வனவு செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. சிறைச்சாலைகளில் காணப்படும் நெருக்கடி நிலைக்கு தீர்வாக வீட்டுக் காவலில் வைப்பதற்கான சட்டவரவை தயாரிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. கீழ்த்தள சொகுசு 100 பஸ் வண்டிகளை கொள்வனவு செய்வதற்கான கொள்முதல் நடவடிக்கைகளின் கீழ் பஸ் வண்டிகள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. அதற்கு மக்களிடமிருந்து கூடுதல் கேள்வி நிலவு நிலையில் நவீன போக்குவரத்து சேவையை மேம்படுத்தும் நோக்கில் மேலும் 50 கீழ்த்தள அதிசொகுசு பஸ் வண்டிகளை கொள்வனவு செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நீதிமன்ற சுயாதீன தன்மையை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் அரசியலமைப்பு மற்றும் நீதிமன்ற கட்டமைப்பு சட்டம் மூலம் மறுசீரமைக்கப்படுகின்றது. குவிந்துள்ள வழக்குகளை துரிதமாக நிறைவு செய்வதே இதன் நோக்கமாகும். அதன் அடிப்படையில் மறுசீரமைக்கப்பட்ட சட்ட வரைவு வர்த்தமானியில் வெளியிடப்பட்டதன் பின்னர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அமைச்சரவை அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்நிலையில் சிறைச்சாலைகளில் காணப்படும் இட நெருக்கடிக்கு தீர்வாக சந்தேக நபர்கள் மற்றும் குற்றவாளிகளை வீட்டுக் காவலில் தடுத்து வைப்பது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. அதற்கான சட்டவரைவை தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் உள்ளடக்கிய சட்டவரைவை தயாரிக்கும் நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. நீர்கொழும்பு மற்றும் மகர சிறைச்சாலை சம்பவம் தொடர்பில் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீசர் தெளிவுபடுத்தினார். இந்நிலையில் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் ஒருவர் நியமிக்கப்பட்டமை தொடர்பிலும் ஊடகவியலாளர்கள் முன்வைத்த கேள்விகளுக்கு அமைச்சர் இவ்வாறு பதிலளித்தார். முன்னாள் சிறைச்சாலை ஆணையாளர் குறித்து விசாரணை இடம்பெற்று வருகின்றது. அவர் மீதான விசாரணை நிறைவடையும் வரை பதில் அதிகாரி ஒருவரை நியமிக்க முடியும். நாம் சட்டத்தை கடுமையாக அமல்படுத்துகின்றோம். அதில் அரசியல் அதிகாரம் செல்வந்தர் என எந்த வேறுபாடும் கிடையாது. உரிய விசாரணை நிறுவனங்கள் வேகமாக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன. அவ்வாறான விடயங்கள் வெளியில் இடம்பெறும் போது சிறைச்சாலைக்குள் கலவரங்கள் இடம்பெறுகின்றன. இதில் சிலர் பயன்படுத்தப்படுகின்றார்கள் என்ற விடயமும் தெரிய வருகின்றது. உளவு தகவல்களும் கிடைத்து வருகின்றன. மகர சிறைச்சாலை சம்பவத்தின் பின்னர் கண்காணிக்கப்பட்ட சில விடயங்களும் உள்ளன. நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவ அறிக்கை மற்றும் மகர சிறைச்சாலை சம்பவ அறிக்கைகள் கிடைத்தவுடன் உண்மைகளை தெரிந்து கொள்ள முடியும் என அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீசர் தெரிவித்தார். இலங்கையில் தற்போது காணப்படும் சட்ட ரீதியிலான மற்றும் நீதிமன்ற மறுசீரமைப்புகள் குறித்து ஐக்கிய ராஜ்யத்தில் வசிக்கும் இலங்கை சட்டத்தன்னிகள் தமது ஒத்துழைப்பை தெரிவித்துள்ளன. சட்டத்தன்னிகளின் ஓய்வு வயது நீடிப்பது குறித்து தனது ஒத்துழைப்பை வெளியிடுவதற்காக ஐக்கிய ராஜ்யத்தில் வசிக்கும் இலங்கை சட்டத்தரணிகள் மற்றும் பரிஸ்டர்கள் நேற்றைய தினம் விசேட கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். நீண்டகாலமாக ஐக்கிய ராஜ்யத்தில் வாழ்ந்து சட்டத்துறையில் சேவை புரிந்து வரும் சட்ட நிபுணர்கள், சட்டத்தரணிகள் மற்றும் பரிஸ்டர்கள் இதன்போது இலங்கை நீதிபதிகளின் ஓய்வு வயதை நீடிப்பது குறித்து தமது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை முன்வைத்தனர். இந்த பேச்சுவார்த்தை இலங்கையில் தற்போது காணப்படும் சட்ட மற்றும் நீதிமன்ற மறுசீரமைப்பு தொடர்பில் முன்னெடுக்கப்படும் கருத்தாளர்களுக்கு இணைவாக இடம்பெற்றது. நீதிமன்ற கட்டமைப்பை வலுப்படுத்துவது, செயல்திறனை மேம்படுத்துவது, மக்களுக்கு துரிதமாக நியாயத்தை பெற்றுக் கொடுப்பது குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. டெங்கு நோய் பரவலுக்கு மத்தியில் புகை விசிறும் நடவடிக்கைக்காக 500 லிட்டர் மிளத்தீயனை இந்திய அரசாங்கம் சுகாதார அமைச்சுக்கு அன்பளிப்பாக வழங்கியுள்ளது. அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச மற்றும் இந்திய உருஸ்தானகர் சந்தோஷ் ஜா உள்ளிட்டோர் இதன்போது இணைந்திருந்தனர். மிளத்தீயன் தேவை குறித்து இந்திய உருஸ்தானகர் ஆலயத்துக்கு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து குறித்த உடனடி அன்பளிப்பு கிடைக்கப்பெற்றதாக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: அமெரிக்காவுடன் ஈரான் பேச்சுவார்த்தைகளை நிராகரிக்கையில் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுவதற்கான இறுதி சந்தர்ப்பம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில் நிலவும் யுத்த நெருக்கடி தொடர்பில் தற்போது பரஸ்பர கருத்துக்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. ஈரானுடன் புதிய பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ள நிலையில் நெருக்கடி நிலைகளை குறைத்துக் கொள்வதற்கு அவர்களுக்குள்ள இறுதி சந்தர்ப்பம் இதுவென டிரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த பேச்சுவார்த்தைகளில் ஹோமஸ் நீரிணையை மீளத் திறப்பது மற்றும் ஈரானின் அணு ஆயுத வேலை திட்டங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்துவது உள்ளிட்ட விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளன. எனினும் அதனை முற்றாக நிராகரிப்பதாக ஈரான் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் தற்போது எந்தவித பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறவில்லை என அவர்களின் உத்தியோகபூர்வ பேச்சாளர் இஸ்மாயில் பகாய் தெரிவித்துள்ளார். ஓமானுடன் ஹோமஸ் நீரிணை தொடர்பிலான தொழில்நுட்ப விடயங்கள் மாத்திரம் கலந்துரையாடப்படுகின்றன. கடந்த சில மாதங்களாக அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையில் காணப்பட்ட மோதல்களினால் மத்திய கிழக்கு வலயத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதுடன் உலக எரிசக்தி விநியோக நடவடிக்கைகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக ராஜதந்திர முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மியான்மரின் முன்னாள் தலைவி ஆங் சான் சூச்சி 2.5 வருடங்களின் பின்னர் முதன்முறையாக வெளி ஊடகக்கு சாட்சி அளித்துள்ளார். ஆன்சான் சூச்சியை சந்திப்பதற்கு சர்வதேச செஞ்சிலுவை சங்க அதிகாரிகளுக்கு மியான்மர் அதிகாரிகள் அனுமதி வழங்கியுள்ளனர். இதற்கு முன்னர் இரண்டரை வருடங்கள் முன்னர் அவரது வெளிநாடுகளுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. அவரது மகன் அனுப்பியுள்ள கடிதத்தை அடுத்து சர்வதேச செஞ்சிலுவை சங்க பிரதிநிதிகள் ஆங்சான் சூச்சியை சந்திப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டதுடன் புகைப்படமும் வெளியிடப்பட்டது. தேக ஆரோக்கியத்துடன் ஆங்சான் சூச்சி உள்ளமை குறித்த புகைப்படத்தில் காணக்கூடியதாக உள்ளது என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 2021 மியான்மரில் ராணுவ சூழ்ச்சியூடாக ஆட்சி அதிகாரம் கைப்பற்றப்பட்டதை அடுத்து ஆங்சான் சூச்சி கைது செய்யப்பட்டார். அவருக்கு 33 வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
0: விளையாட்டு செய்திகள்.
1: இலங்கை மகளிர் அணிக்கும் பாகிஸ்தான் மகளிர் அணிக்கும் இடையிலான 20-20 போட்டியில் பாகிஸ்தான் மகளிர் அணி 4 விக்கெட்டுகளினால் வெற்றி பெற்றுள்ளது. தம்புளையில் இடம்பெற்ற இப்போட்டியில் முதலில் துடுப்பெடுத்து ஆடிய இலங்கை மகளிர் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 113 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு 114 எனும் வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பெடுத்து ஆடிய பாகிஸ்தான் மகளிர் அணி 18.2 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 115 ஓட்டங்களை பெற்று 10 பந்துகள் மீதம் இருக்கையில் வெற்றியை பதிவு செய்தது. எனினும் 3 போட்டிகள் கொண்ட தொடரை இலங்கை மகளிர் அணி 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றி தொடரை வென்றுள்ளது. தொடரில் சிறப்பாக விளையாடி 1 சதத்தை பதிவு செய்த இலங்கை மகளிர் அணியின் தொடக்க வீராங்கனை இமேஷா துலானி தொடர் நாயக விருதை வென்றார். 3வது போட்டியில் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றிய ஆயிஷா ஷஃபர் ஆட்ட நாயக விருதை பெற்றார். போட்டிக்கு பின்னர் கருத்து தெரிவித்த இலங்கை அணி தலைவி சாமரி ஆத்தப்பத்து துடுப்பாட்டம் பந்துவீச்சு மற்றும் களத்தடுப்பில் இன்னும் முன்னேற்றம் தேவை என குறிப்பிட்டார்.
0: தலைப்புச் செய்திகள்.
1: சீரற்ற காலநிலையினால் 7 பேர் பலி, தளர்ந்தது வெள்ள அச்சுறுத்தல். மூடப்பட்ட கண்டி நுவரலியா பாடசாலைகள் நாளை மீண்டும் ஆரம்பம். 22ம் சீர்திருத்தத்தின் பின்னர் வினைத்திறனாகும் நீதிமன்ற துறை குறித்து அமைச்சர் நலிந்த விளக்கம். நீதிமன்ற மறுசீரமைப்புக்கு பிரித்தானியாவில் உள்ள இலங்கை சட்டத்தன்னைகள் முழு ஒத்துழைப்பு. மகர சிறைச்சாலை சம்பவம் சூழ்ச்சியா என்பது குறித்து விசாரணை முன்னெடுக்கப்படும் என்கின்றார் அமைச்சர் ஹர்சன. பேச்சுவார்த்தைகளை ஈரான் நிராகரிக்கையில் டிரம்பிடமிருந்து இறுதி எச்சரிக்கை. இத்துடன் வசந்தம் எஃப்எம் இன்றைய நாளுக்கான அனைத்து செய்திகளும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். 24/7 on alert.

0: உண்மைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம் 102.6 102.8. நேற்று தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் பொறுத்து பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அதற்கு ஓட்டுபதி லொத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். முதலாவதாக 3068 சீட்டிலுப்பு வாரத்துக்கான அதற்கு ஓட்டுபதி லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து W. வெற்றி இலக்கங்கள் 20, 39, 49, 56. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து W. வெற்றி இலக்கங்கள் 20, 39, 49, 56. 2,00,000 பரிசுகள், 7,000 பெற்றுக் கொடுத்து மொத்தமாக 81,52,000 ₹100 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்க பெற்றுகின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 6,22,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான கரல் நிலநத அதை கூட்டி பத்தி அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLV ஸ்வீப்பேப் ஊடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலப்பட்ட ராசி அதிசயத்துக்கான வெற்றி முடிவுகள் 4,954 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக விருச்சிக ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 6, 22, 30, 31. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக விருச்சிக ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 6, 22, 30, 31. நேற்றைய நாளில் மொத்தமாக 2,51,808,206 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. 95,00,000 பரிசு ஒன்றும் வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 30,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான சிவப்பு நிற ராசி அதிர்ஷ்ட அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLV ஸ்வீப்பேப் ஊடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சூப்பர்போல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து T. வெற்றி இலக்கங்கள் 6, 8, 16, 64. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 3,242 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து T. வெற்றி இலக்கங்கள் 6, 8, 16, 64. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 9, 3, 6, 6, 3. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 9, 3, 6, 6, 3. நேற்றைய நாளில் 200,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 60,28,320 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 6,40,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான இளம் நிலநித சூப்பர்போல் அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது DLV ஸ்வீப்பேப் ஊடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள் 5,403 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து I. வெற்றி இலக்கங்கள் 10, 50, 55, 78. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து I. வெற்றி இலக்கங்கள் 10, 50, 55, 78. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 2, 9, 3, 0, 8. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 2, 9, 3, 0, 8. நேற்று நாளில் 200,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 76,47,400 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,21,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான பச்சை நிற சனித அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLV ஸ்வீப்பேப் ஊடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட கப்ருக்கணத்திற்கான வெற்றி முடிவுகள் 2,418 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து K. சூப்பர் இலக்கம் 12. வெற்றி இலக்கங்கள் 5, 9, 16, 30. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து K. சூப்பர் இலக்கம் 12. வெற்றி இலக்கங்கள் 5, 9, 16, 30. 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,57,104,360 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 33,07,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலுப்புக்கான இளஞ்சிவப்பு நிற கப்ருக்கு அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLV ஸ்வீப்பேப் ஊடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சசரி லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் 1,072 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் 7, 8, 35. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 7, 8, 35. 200,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 41,400 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலப்புக்கான ஊதாநித சசரி அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLV ஸ்வீப்பேப் ஊடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சுப்பிரிதான சம்பத் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் 976 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து F. வெற்றி இலக்கங்கள் 8, 2, 1, 8, 9, 9. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப், வெற்றி இலக்கங்கள் 8, 2, 1, 8, 9, 9. நேற்றைய நாளில் மொத்தமாக 36,52,40 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,57,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட் இழப்புக்கான சிவப்பு நிற சுப்பிரிதன சம்பத்தல டிக்கெட்டினை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ஜயசம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 450 சீட் இழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எஃப், வெற்றி இலக்கங்கள் 1, 8, 9, 9. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப், வெற்றி இலக்கங்கள் 1, 8, 9, 9. நேற்று நாளில் 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 29 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 65,80,960 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலுக்கான மஞ்சள் நிற அச்சிடப்பட்ட டிக்கெட்டினை இன்றைய குழு செய்யுங்கள். இவர்கள் தான் நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல்

0: சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். செவ்வாயிராகம் கண்டுவரும் வாசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு மூன்றாவது மணித்தியாலத்துக்குள்ள அப்படியே நாங்க வந்துட்டோம். பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜாவின் செயல்பாடு ஒழித்து வருகிறது. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நாங்க அப்படியே நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நீங்க நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நம்ம நியூஸ் எல்லாம் கேட்டு அப்படியே வந்திருக்கிறோம். நேரம் இரவு 7 மணி கடந்த 35 நிமிடம் ஆயிக்கொண்டிருக்கு. 9 மணி வரைக்கும் இருந்துக்கலாம். நீங்க இந்த பக்கம் வாங்க, சந்தோஷமா பேசலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0712-775-3 அதே போல 0712-775-111 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வாசந்தமிக முடியும் உத்தியோக
1: என்ன
0: ஸ்பெஷல்
1: இன்னைக்கு?
0: வாழ்த்துக்கள். சரி ஓகேமா, சொல்லுங்க யார் யாரும் நீங்க பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: கேப்போம். பாடல் வந்து கணவர் ராஜமணிக்காகவும் மகள் சாருணிக்காகவும் மற்றும் நம்ம புஷ்பராணி, உதயகுமார், உபாலி தம்பி, ரசிகா, அமல்ராஜ், தேவதாஸ் அண்ணா, குமுதா, சபிதா, ஜெயக்குமார், நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வசந்தம் சொந்த மனைவருக்காகவும் கேட்போம். நன்றி.
0: இந்த நேரம் பாத்தீங்கன்னா ஈரமான ரோஜாவை திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜனி செல் பாடல் வருகிறது. கேட்டு மீண்டும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம்.

0: ரொம்ப நன்றி.
1: போடிஸ் பக்கம்லாம் எப்படி இருக்குது? ஹட்டன் பக்கம்லாம்
0: பக்கம்லாம் மழை விடிய விடிய மழை பெய்து கொண்டிருக்கு.
1: சரி, ஓகே, ரொம்ப பாதுகாப்பா இருங்க. சரியா
0: மேடம்.
1: ஓகே, யார் யார்
0: வசந்தம் மெல்சல் எல்லாம் எங்க செய்யல சொன்னாச்சே. நன்றி.
1: சரி, ஓகே, யார் யார் எடுத்து கொண்டு பாட விரும்பி கேட்க போறீங்க?
0: உங்கள் வசந்தம் கேட்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் எமது தோட்டத்தில் உள்ள அழைவார்களுக்காகவும் நல்ல பாடல் ஒன்று தரேன்.
1: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு மேக்கு. நன்றி, ஜோ. இதே போல சந்தோஷமான இரவு நேர வணக்கங்களோடு மணிமாற நிகழ்ச்சி கேட்டு ஹபுதலையில இருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. குடும்ப உறவுகளான கமலவேணி, டெல்ருக்ஷன், யஷ்வின் மற்றும் கதிராய் மற்றும் ரோபின் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல்கள் கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான இரவு நேர வணக்கங்களோடு வேறு வழியில் இருந்து ஷமுட் மாவத்தி நசார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவரை அன்பான இரவு நேர வணக்கங்களோடு செவ்வாயிராகம் கொண்டுவரும் பாடல்கள் தெரிவுகள் அனைத்தும் அருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு கஸ்தூரி ராஜா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பான மனைவி விமலா தேவி, மகன்மார்களான பிரசாந்த், அபிஷன், மகள் அபிநவி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வைக்கவிருக்கும் பாடுறது மணி

இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள்.

0: காதலை மட்டும் சொல்லாது ஒருவரை ரசிக்கும் அந்த அழகான உணர்வையும் மனதில் பதிய வைக்கும் அப்படிப்பட்ட ஒரு இனிமையான மெலடி பாடலத்தை நாங்க இருதய மனதையும் அப்படியே நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம்.
1: முதலெழுத்து தாய்மொழியில் தலையெழுத்து யார் மொழியில் என் வாழ்க்கை வாழ்வியில் வெள்ளை புறா ஒன்று கையில் வராமல்.
0: இந்த பாடம் உங்களுக்கு பிடிக்க காரணம் என்ன நிக்லஸ்?
1: மெக்கானிக் டிஸ்மான் இருக்காரு, மற்றும் பலூர்ல ராஜ் இருக்காரு, சிவா டெய்லர்ஸ்ல சிவா இருக்காரு, மற்றும் நமனு தொலைவில் ஜோஸ் மோகத்துல இருக்காங்க, லூக்கா ஆசிரியர் இருக்கிற வேண்டியும், வஞ்சி மெக்கானிக் சகிலாவுக்காக வேண்டியும், மற்றும் அக்கா தொலையுலக நண்பர்கள் அனைவருக்காக வேண்டியும், உங்களுக்காக வேண்டியும் அக்கா தேமோதரையில இருக்காங்க, சுரேஷ்குமார் இருக்காரு, எஸ் தாசன் இருக்காரு, மற்றும் ஜோஸ் மாமா இருக்காரு, மற்றும் நிக்கனுக்காக வேண்டியும், மற்றும் அக்கா ஏ சிநாதனுக்காக வேண்டியும்,
0: நன்றி.

0: நீங்க பேசுறது வந்து கிளியரா கேட்க
1: மாட்டேங்க.
0: அடடா கொஞ்சம் கவரேஜ் இருக்கு, எடுத்துக்க வரீங்களா? ரைட், ஓகே, சொல்லுங்க குணால், யார் யாரை இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்க போறீங்க? சரி, ஓகே, ரொம்ப நன்றி குணால். அவரோட அழைப்புல வந்து தெளிவில்லாம இருக்குது. தொடர்ச்சியா நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 அன்பான இரவு நேர வணக்கம். நாங்களும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். பாடல்கள்லாம் அருமை, எங்களையும் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பாடல்தாங்கன்னு சொல்லி அண்ணா இன்பராஜ், அன்பரசன், புவியரசன், பிள்ளைகளான காயத்ரி, தக்ஷிலா தேவி, அதே போல கிருத்தார்சினி, சன்விதான் சினி, அதே போல புளோரிடா, சுதர்ஷினி, மீரி, மிடோனா, வதனா, ரெயில்வான், பாரதி, ஞானகுரு ஆகியோர் நிகழ்ச்சியோடு இந்த கூட பாடல் விரும்பிக்கிட்டு ஆறுமுகம் ஞானகுரு வந்திருக்கிறாங்க. பதிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? சந்தோஷமான இரவு நேர வணக்கங்களோட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக புத்தூர் பிவிஎஸ் டைலர் கடையிலிருந்து ரொம்ப சுத்தமான நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு தான் சொல்லியிருக்காங்க. இதுவேளை பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதிலை கேந்த கொள்ளையிலிருந்து ராசமணிக்கம் ராஜேந்திர நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. அண்ணா சந்திரகுமார், அண்ணி அந்தோணி அம்மா, செல்லக்குட்டி லுக்ஸி, அக்கா சந்திரா, மச்சான் நாகராஜா, அன்பான ஜெயா அம்மா, சகோதரான ஆருஷன், அதே போல சபமல்கந்த வசந்தகுமார், மாவடி வேம்பு சசிகுமார், அதே போல சின்னைய மகாதேவன், வெளிமணி செல்வரம், தலவாக்களை கிருஷ்ணபக்தன், ஈடன், சீம்குமார், குணசீலன் ஆகியோருக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இந்த கொண்டமைக்கு இணைந்து கொண்ட உறவுகள் யாவருக்கும் நிகழ்ச்சி அடுத்த முறை இனிமையான பாடல்.

0: செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வாசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நேரம் 8:00 கடந்து 25 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 அன்னி சாயம் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அற

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: ஒரு வசந்த கீதம் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல் தான் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். செவ்வாயகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் இரவு 8 மணி கடந்து 31 நிமிடமாக மீன் திவலை அழைப்பில் வசந்தம் வணக்கம். சந்தோஷமான வணக்கம் வினோ, எப்படி இருக்கீங்க வினோ?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சந்தோஷமா இருக்கிறேன் வினோ. இரவு நேரம் சமைச்சிட்டீங்களா, சாப்பிட்டீங்களா?
2: சாப்பிட்டீங்களா?
0: என்ன வேணும் நீங்க பையனுக்கு? சரி, சாப்பாடு கொடுத்துருக்கலாம்ல. சரி, ஓகேமா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. சரியா,
1: சரிக்கா, எனக்காக ஒரு பாடல் சொல்லிக்கா.
0: என்ன பாடல்? எடுத்துக்கொண்டு பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: அனைத்து வசந்த உள்ளங்களுக்கு.
0: சரி, ஓகேமா, நிகழ்ச்சியோடு இருந்திருங்க. இந்த பாடத்தை
1: ஓகே, பாய்
0: பாய்.

0: வசந்தமகமின் இன்றைய ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் நடிகை பூர்ணிமா.
1: My dear, my sweet darling, come near. மன்மதன் ஜெந்தன் ஜூனியர், மையலில் நான் தான் சீனியர், சீனியர், சீனியர், சீ சீ
2: மனம் வீரங்கள் மனம்

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: செவ்வாயகம் கண்டுவரும் வாசந்தாம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு நேர்மறு 8 மணி கடந்த 45 நிமிடம் ஆய்கொண்டிருக்கு. 9 மணி வரைக்கும் இருந்திருக்கலாம், ஒரு சில நிமிடங்கள் மாத்திரமே நாங்க அப்படி நிகழ்ச்சியோடு இருந்திருக்க போறோம். இப்போ பேசுறதுக்காக வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் அக்கா.
1: சந்தோஷமான வணக்கம் அசீம்.
2: என்ன செய்தி அக்கா, சோமா இருக்கீங்களா?
1: சந்தோஷமா இருக்கிறேன் அசீம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சோமா இருக்கிறேன் அக்கா. நிகழ்ச்சிக்கு உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப நன்றி அசீம்.
2: இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா போகுது பாடல்கள் எல்லாம், நல்ல சோ பாடல்கள் போகுது. அதுக்கு சொல்ல வார்த்தையே இல்ல அக்கா.
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி அசீம். சொல்ல வார்த்தைகள் இல்ல அப்படின்னு சொல்லும் போது பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா பிடிக்கலையா?
2: என்ன
1: பாடல்?
2: எனக்கா சேரன் பாண்டியன் படத்துல வா வா இந்த நிலவே வெண்ணில.
1: எனக்காக ஒரு பாடல் லைன் பாட முடியுமா?
2: எனக்கு பாடல்லாம் வராது அக்கா. அந்த பாடல் ஒரு நாளைக்கு 20 தடவைக்குமே கேட்பேன்.
1: அப்படியா? சரி ஓகே. யார் யார் இருந்து கொண்டு பாடல் கேட்க போறீங்க?
2: பாடலை தாங்க அக்கா, எனக்காகவும் உங்களுக்காகவும் வசந்தம் கேட்கும் அனைவருக்காகவும்.
1: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொடுவதற்கு.
2: நன்றி அக்கா. நன்றி
1: நன்றி.

ஆரம்பிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சி விடைபெற்று செல்ல போகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இருந்திருந்த அத்தனை அன்பு சின்னங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் வசந்த நிலா நிகழ்ச்சிக்காக உங்களுடன் சங்கர் புஷ்பராஜ். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றும் நான் என்றென்றும் உங்கள் வின்காற்றலின் காதலி ஆஜி சிவானி. நன்றி சின்னங்களே.

நன்றி சிவானி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். நேர்கள் இப்போது முதல் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நேரம் இப்போது 9:01.

0: காற்றலை வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள். எந்த ஒரு நாளுக்காய் வாரத்தின் அத்தனை நாட்களுமே காத்திருக்கலாம். காரணம், நாள் முழுவதும் உங்களுக்காய் இடைக்காலை செயல் இதமான பாடல்களோடு காற்றலை முதற்கள் வசந்தம் எஃப்எம். நீங்களும் வசந்த நிலா நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு என்னோடு பேசலாம். அலையுங்கள் 0312-2775-001 அல்லது 0312-2775-111 அப்படிங்கிற என்னோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது நிகழ்ச்சியில் முதலாவது நேர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இது? எப்படி இருக்கீங்க? உங்க ஏரியா எல்லாம் எப்படி இருக்கு?
1: சுலைமான்
0: எல்லாரும் இணைத்துக்கெல்லாம் நன்றி.
1: நன்றி, வணக்கம் சார். நன்றி.

காற்றலை வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் இடைக்கால பாடல்களை சுமந்து வரும் உங்கள் வசந்த நிலாவோடு நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அழைப்பினை மேற்கொள்ளுங்கள். 0112-2775-0301 அல்லது 0112-2775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். இனிய இரவு வணக்கங்களோடு இணைந்திருக்காங்க. பண்ணைப்புறத்திலிருந்து மணிகண்டன், இரவு வணக்கங்களோட அட்டாம்பிட்டிய புஷ்பராஜ், பாடல்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி சந்திரகலா வந்திருக்காங்க. இரவு வணக்கங்களோட நிஷா மாவனிலிருந்து வந்திருக்காங்க. மீண்டுமே சந்திரகலா தான் வந்திருக்காங்க. பாடல் கேட்டுட்டு இருக்காங்களாம், புஸ்தல்லாவிலிருந்து கேட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இனி இரவு வணக்கங்களோட தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன் வந்திருக்காரு. அன்பான இரவு வணக்கங்களோடு அக்கறைப்பற்று பப்டையில் நிசார் வந்திருக்காங்க. வணக்கங்களோடு வந்திருக்காரு ராஜா பண்டாரவள்ளியிலேருந்து. ஐயண்ணா இனிய இரவு வணக்கம். ஜஃப்னாலேருந்து துஷ்யந்தினி வந்திருக்காங்க. ஐயண்ணா நல்லா இருக்கீங்களா? நான் கொழும்பு 15லேருந்து ஷர்மிளா வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. மூதூர் பட்டியத்திலேருந்து வடிவேல் வந்திருக்காங்க. வசந்தம் வானொலியின் அபிமான நேர் வசந்த நிலாதரம் செவ்வாய் ராகத்தோடு இணைந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இனிய இரவு நேர வணக்கங்களோடு வெள்ளவத்திலேருந்து ராஜகோபால் வந்திருக்காங்க. ராஜகோபால் பாலா வந்திருக்காங்க. இனிய இரவு வணக்கங்களோடு வசந்த் ராக் விகே வந்திருக்கார். இனிய இரவு வணக்கங்களோடு கிண்ணியா மருஃப் நகர்லேருந்து நசூர் வந்திருக்காங்க. அடுத்ததாக பொத்துவில்லிருந்து பாடகர் ஜியாஸ் அவர்கள் வந்திருக்காங்க. இனிய இரவு வணக்கம் சகோ தெமோதர கோகுல் ஆதித்யா குடும்பத்தினர் வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஆய் ப்ரோ விதமான இரவு நேர வணக்கம். நானும் செவ்வாய் ராகங்களோடு வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்துள்ள அன்பான உறவுகள், சொந்தங்கள், நண்பர்கள் அனைவருக்கும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இலிந்துள்ளிலிருந்து எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கங்களும் வாழ்த்துக்களோடு குருஜாங்கேணியிலிருந்து அசூர்தீன் ஊர்ஜிகான் இணைந்திருக்காங்க. நீங்களும் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலாவோடு.

0: காற்றலை வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இனிய இந்த இரவு பொழுதினில் உங்கள் சோகங்களையும் கொஞ்சம் தட்டி பார்க்கும் அல்லது காயப்பட்டு ஓய்ந்திருக்கும் உங்கள் நெஞ்சங்களின் நினைவுகளை கொஞ்சம் நினைவூட்டும் பாடல்களோடு இன்றைய வசந்த நிலா. நீங்களும் இணைந்து கொள்ளுங்க, அழைப்பு ஏற்படுத்துங்க. 0312 2775 0001 அல்லது 0112 2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம்.
1: அன்பான இரவு நேர வணக்கம் அண்ணா. பாராட்டு சிவகுமார்.
0: சிவகுமார், எப்படி இருக்கீங்க? பாடலுக்காக
1: பாடல் கேட்கறதுக்கு அபிஜானு, பிரேமகுமார், கிருஷ்ணன், மதுசான், பாதாசன், இல்லை சௌந்தராஜன், திருப்போலும், கண்ணத்தர் வரதனும், கேள் பாக் பவர்க்காகவும், கண்ணத்தர் தீவைய பாக்கி நாகேந்திரதான் அனைத்து நெருங்கும் ஜெபமான
0: அனைவரும் இணைத்துக் கொள்ளலாம். நன்றி
1: நன்றி அண்ணா. நன்றி
0: நன்றி நன்றி நன்றி.

0: காற்றலை வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். கேளடி கண்மணி இந்த பாடல் கேட்கும்போது யாரோ ஒருவர் யாரோ ஒருவருக்காய் எங்கோ ஒரு மூலையில் ஏங்கி தவிக்கும் போது இந்த பாடலின் வரிகள் கூட அவங்களுக்கு அவர்களை ஞாபகப்படுத்தலாம் இல்லையா? தொடர்ந்தும் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். 0112 2 7 5 0 1 அல்லது 0112 2 7 5 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கின் ஊடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். யார் இது?
1: மாவனிலிருந்து அசீம் அண்ணா.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சோமா இருக்கிறேன் அண்ணா. நினைச்சுக்கும் வாழ்த்துக்கள் அண்ணா.
0: நன்றி நன்றி நன்றி அம்மா. அப்புறம் உங்க
1: நல்ல பாடல்கள் போடுறீங்க அண்ணா.
0: பாடல்
1: கேட்பதுக்குன்னா உங்களுக்காகவும் எனக்காகவும் வசந்தம் கேட்கும் அனைவருக்காகவும் அண்ணா எனக்கு ஒரு பாடல் தாருங்க அண்ணா.
0: என்ன பாடல்?
1: எனக்கு அண்ணா பெண் என்றால் தேடி நிறங்கும்.
0: இது அடிக்கடி நீங்க கேக்குற மாதிரி தெரியுது எனக்கு.
1: இல்லையே அண்ணா, நான் போன கிழமை கேட்டு தங்க கட்டி போல் ஒரு சிலருக்கு பெண்டாச்சு.
0: இல்ல இந்த பாட்டு யார் சரி கால் பண்றவங்க அடிக்கடி கேக்குறாங்க.
1: இல்ல நான் இன்னைக்குதான் இந்த பாட்டை
0: சரி கேக்குறேன். உங்களுக்காக தாரேன். யாரெல்லாம் விண்ணத்துக் கொள்ளலாம்?
1: உங்களுக்காகவும் எனக்காகவும் வசந்தம் கேட்கும் அனைவருக்காகவும்.
0: சரி, எல்லாரையும் சேர்த்துக்கலாம். நன்றி
1: நன்றி அண்ணா. நன்றி
0: நன்றி நன்றி.

செவ்வாய் ராகங்கள் தரும் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இதமான பாடல்களை சுமந்து வரும் இந்த இரவின் நேரம் இப்பொழுது 10 மணி.

செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா. எத்தனையோ இதயங்களின் நினைவுகளையும் உறக்கங்களையும் பறிக்கின்ற இரவிது. காரணம், நாம் தரும் பாடல்களோடு மறந்து போன நினைவுகளில் நீங்களும் மூழ்கியிருப்பீங்க அப்படின்னு தெரியும். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. 0312-775-001 அல்லது 0312-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அல்லது வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது யாரெல்லாம் வந்திருக்காங்க ஃபேஸ்புக்கினோடாக அப்படின்னு பார்ப்போம். இனிய இரவு வணக்கம் சொல்லி சபுமல் கந்த பெரிய குறியாண்டிலிருந்து வசந்தகுமார் வந்திருக்காங்க. ஆய் அண்ணா, சந்தோஷமான இரவு நேர வணக்கம். நான் அட்டாளி சென்னை மூஃபீர், தற்போது தோஹா கட்டாரில் இருக்கேன், நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இனிமையான இரவு வணக்கங்களோடு நானும் வசந்த நிலாவோடு. கடுவலையிலிருந்து மனோ வந்திருக்காரு. ஆய் அண்ணா, இரவு நேர வணக்கம். நான் தேஜா. உங்களுக்கும் எனக்கும் அப்புறம் டிஜி அண்ணா, மம்மி அண்ணா, அப்பம்மா, மாமா மகாதேவன், மாமா வசந்தம், அப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்து மாமா வசந்தம் சொந்தங்கள் எல்லாருக்குமே வந்து நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி வசந்தத்தின் செல்ல குட்டி தேஜா வந்திருக்காங்க. அண்ணா, அன்பான இரவு நேர வணக்கம். வேற ஒரு நாளிலிருந்து தாசன் பிரியா வந்திருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா, ஹாய் அண்ணா, அன்பான இரவு வணக்கங்களோடு இரவு நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்காங்களாம். அப்புத்தலையிலிருந்து மணிமாறன் வந்திருக்காங்க. அடுத்ததாக நம்மளோட இணைந்திருக்கிறாங்க பிரியமான இரவு வணக்கம் சங்கர். நாங்கள் வளமை போல செவ்வாய் ராகம் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்பராஜ், அன்பரசன், புவியரசன், ஞானகுரு, மணி, சுதர்ஷினி, பதுலையிலிருந்து. இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திரு சங்கர், நீங்கள் நிகழ்ச்சிக்கு வந்தால் அழைப்பில் எங்களுக்கு வாய்ப்பு தருவதே இல்லை. ஐயா ஞானகுரு, கொஞ்சம் ஞானத்தோடு யோசிங்க. நான் என்ன ஞானகுரு வாரார்னா லைன் தராமல் இருக்கேன். நீர்கொழும்பிலிருந்து சோம்குமார் வந்திருக்காரு. இரவு வணக்கம் சங்கர் சகோ, நானும் செவ்வாய் ராகத்தோடு இணைந்திருக்கிறேன்னு சொல்லி. இரவு நேர வணக்கம் சகோதரா, வசந்த நிலாவோடு நானும் இணைந்திருக்கிறேன்னு சொல்லி 6:50 தேரத்னம் வந்திருக்காங்க. அடுத்ததாக வசாத் ஹாய் சொல்லியிருக்காரு. ஆய் அண்ணா, இதமான இரவு நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு பண்டாரவளையிலிருந்து வினோதன், வினா, வினோ, லதா, கிஷாந்தன், ரோஷான், சபினாஷ் வந்திருக்காங்க. வணக்கம், நிகழ்ச்சியோடு நானும் பொதுவில் ஜமால்தீன் இணைந்திருக்கிறாரு. இரவு நேர வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம்னு சொல்லி நாடன் பிரிட்ஜிலிருந்து ரவிச்சந்திரன் வந்திருக்காங்க. இதமான இரவு நேர வணக்கம் சகோதரா, நானும் செவ்வாய் ராகங்கள் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். அன்பான உறவுகள், சொந்தங்கள், நண்பர்கள் அனைவருக்கும் பாடல் தாங்க. ராஜா வடவளை புகையிறத நிலத்திலிருந்து வந்திருக்காங்க. வணக்கமும் வாழ்த்துக்களும் சகோதரா, நிகழ்ச்சி சூப்பர். சப்ரினா வந்திருக்காங்க. செல்வா நாராயண்பேட்டையிலேருந்து வந்திருக்காராம். சப்ரினா ஃபுட்ஸ்லேருந்து செல்வா நாராயண்பேட்டையிலேருந்து வந்திருக்காங்களாம். பாடல் தெரிவுகள்லாம் அற்புதம்னு சொல்லியிருக்காரு. ஹாய்சங்கர், பாடல் இனிமையாக இருக்குது. ஒடுவில் தெற்கிலிருந்து எம் மைக்கேல் வந்திருக்காங்க. என் அன்பான இரவு வணக்கம், உங்கள் நிகழ்ச்சி அருமை அருமை, வாழ்த்துக்கள். நான் கந்தலாயிலிருந்து முகமத் ஜெய்சிர் வந்திருக்காரு. இனி இரவு வணக்கங்களோடு புவனேஸ்வரன் மங்கையரசி வந்திருக்காங்க. கந்தலாயிலிருந்து கே உவைதீன் அன்பான இரவு நேர வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாரு. நினைவுகள் என்ற பாதையில் நான் நீண்ட நாள் பயணிக்கிறேன். கனவுகள் பாதையில் உறக்கமின்றி தூக்கம் இல்லாமல் வெடியாத இரவுகளோடு நான் எப்பொழுதும் போல ஒரு அழகிய கவிதையோடு கே உவைதீன் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீதரன். அடுத்ததாக, ஆயண்ணா, இனிமையான இரவு நேர வணக்கம். நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம், எங்களை இணைத்து கொண்டு பாடல் தாருங்க அப்படின்னு சொல்லி மனைவி பிரசாந்தினி, மகன் சஜி, ஒபிஷன் எல்லாரையும் சேர்த்துக்க சொல்லி வாகரையிலிருந்து குமார் வந்திருக்காரு. அடுத்ததாக ஒரு கவிதையோடு ரோஜா வந்திருக்காங்க. அன்பே, எனக்கு பிடித்த இதயமே, உன்னை மீண்டும் ஒரு முறை பார்ப்பேனா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் உன்னையே நினைத்து கொண்டிருக்கும் என் இதயத்திற்கு மட்டும் உன் புகைப்படம் மட்டுமே ஆறுதலாக இருக்கிறது. தூரமாக இருக்கும்
நிலவை கூட பார்க்க முடிகிறது. ஆனால் என் இதயத்தில் இருக்கும் உன்னை தான் ஏனோ பார்க்க முடியவில்லை. நீ என்னை விட்டு தூரம் போக நினைத்த நீ எதற்காக உன் நினைவுகளை எனக்கு பரிசளித்தாய்? என்னவனே உன்னவள் ரோஜான்னு சொல்லி ரோஜா இணைந்திருக்காங்க. இறுதியாக அன்பான இரவுநேர வணக்கங்கள். சங்கர் நலமாக இருக்கீங்களா? நானும் வசந்த நிலா செவ்வாய் ராகங்களோடு இணைந்துள்ளேன். நினைவு நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு ஒரு பாடல் தருவீங்களா அப்படின்னு சொல்லி வானு இருந்த சோலையிலேயே பாடல் கேட்டிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இணையத்தேன கடவுளையிலிருந்து கண்ணா வந்திருக்காங்க. நீங்களும் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். காற்றலை வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலாவோடு.

புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நமது சொந்த

0: செவ்வாய் ராகங்கள் தரும் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். எத்தனையோ கனவுகளையும் எத்தனையோ நினைவுகளையும் சுமந்திருக்கும் இந்த இரவு இத்தனை கொடியதென்று சில பாடல்களை கேட்கும் போது மீண்டும் மீண்டும் யோசிக்க தோன்றும். இது எப்படி இருந்தாலும் இசையோடு கொஞ்சம் பழைய நினைவுகளை அசை போட்டுச் செல்வோம். அலையுங்கள் 0312 775 0012 0312 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களினூடாக அல்லது வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது யார் அழைப்பில்? வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். யாருது? சாந்தா. எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நன்றிமா. உங்க ஊர் எல்லாம் எப்படி இருக்கு? மலையா வெயிலா? சரி, யாரெல்லாம் சேர்த்து கொள்ளலாம் அடுத்த பாடலுக்காக?
1: வசந்த நிலையம் இருக்கா? உங்களுக்கு நன்றி. என்ன
0: நன்றி?

செவ்வாய் ராகங்கள் தரும் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். ஒவ்வொரு இரவும் எத்தனை பாடல்கள் கேட்டாலும் இந்த ஓரிரவு வரும் பாடல்கள் எல்லாமே நம் உயிரோடு கலந்தவை அல்லவா? நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. 0312 2775 0003 அல்லது 0312 2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களினூடாக அல்லது வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபேஸ்புக்கினூடாக ஹாய் சங்கர், பாடல்கள் அருமை, நேரத்துக்கேற்பாற்போல் பாடல்களை தேர்வு செய்து ஒளிபரப்புவதில் தனித்துவமானவன் வசந்தம். நன்றிகள் சொல்லி சஷ்மிதா மைக்கேல் வந்திருக்காங்க உடுவில் தெற்கிலிருந்து. ஹாய் அண்ணா, இனிமையான இரவு நேர வணக்கம். நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். எங்களையும் இணைத்து இனிமையான பாடல்கள் தாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி விதுஷன் ராஜி வினோதன் கண்டலடி வாகரையிலிருந்து வந்திருக்காங்க. வானத்தில் நிலா சில நாட்கள் வந்து போவது, வசந்த நிலா வாரத்தில் ஒவ்வொரு இரவும் வந்து செல்கிறது. வசந்த நிலா நீ தரும் ஒவ்வொரு பாடலிலும் அந்த நாள் ஞாபகத்தை திருப்பி போடுகிறது. வானத்து நிலா தேய்ந்து சென்றுவிடும், வசந்த நிலா வளர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு கடற்கரை வீதியிலிருந்து செந்தில்நாதன் வந்திருக்காரு. அன்பான இரவு நேர வணக்கம் சங்கர், பாடல்கள்லாம் சூப்பர். பாண்டித்துறை படத்திலிருந்து என்ன மறந்த பொழுதும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி அன்பான கணவர் முகமது சஹீத்காக பாடல் கேட்குறாங்க. கொழும்பு 14 மும்தாஸ் பேகம். வணக்கம் அண்ணா, யாழ்ப்பாணம் இனுவிலிருந்து ரவி சாந்தா, நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம், எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் சங்கர் ப்ரோ, இனிய இரவு வணக்கம், நானும் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளேன். மாபலா லைட் ஹவுஸிலிருந்து ராமச்சந்திரன், கர்ணன் மற்றும் கார்த்திக், ருஷாந்தன், ரியாஸ், சனா மற்றும் வசந்த உறவுகள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இனிய இரவு வணக்கம், சப்மல் கந்தையிலிருந்து வந்தவர் யாரு, நம்மளோட வசந்தகுமார் முதலே சொல்லியிருந்தோம் இல்லையா. சரி, நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அழைப்பினை மேற்கொள்ளுங்க, அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளுங்க. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு

0: காற்றலை வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. 0312-2175-0001 அல்லது 0312-2175-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாருமா? எப்படி இருக்கீங்க? லைன் எடுத்து கலைத்து போய் விட்டீங்கன்னா அப்ப இவ்வளவு நேரம் கதைக்கிறேன் நான், இவ்வளவு கலைத்து போயிருப்பேன் இல்லையா? சொல்லுங்க, என்ன செய்றீங்க நீங்க?
1: வளமையா கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.

0: என்ன பாட்டு?
1: செவ்வந்தி
0: திரை. சரி, ஓகே, நன்றி.
1: நன்றி அண்ணா, நன்றி.

காற்றலை வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இதுமான இந்த பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரம் 11:02.

0: காற்றலை வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இதுமான இந்த இரவு பொழுதனில் நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி என்னோடு இணைந்து கொள்ளலாம். அலையுங்கள் 0312-2775-0001 அல்லது 0312-2775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி ரகங்களுக்கு, அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம், யாரது?
1: நான்
0: மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க, யாரு?
1: இம்ரான்.
0: இம்ரான், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சார். சுகமா?
0: நானும் சுகமாக இருக்கிறேன். என்ன செய்றீங்க இம்ரான் நீங்க?
1: நான் பிசினஸ்.
0: பிசினஸ் செய்றீங்க. உங்க ஊரெல்லாம் எப்படி இருக்கு? வெயிலா மழையா இந்த காலங்களில்? சரி, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: நன்றி.

புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும்.

செவ்வாய் ராகங்கள் தரும் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இந்த நேரம் நீங்கள் கூட என்னோட இணைந்து கொள்ளலாம். அழைப்பு ஏற்படுத்துங்க 0312 2775 0001 அல்லது 0312 2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். காற்றலை வசந்தத்தின் இதமான பாடல்கள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கும். இந்த நேரம் 11:28

0: செவ்வாய் ராகங்கள் சுமந்து வரும் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இதுமான இந்த இரவு பொழுதினில் நானும் உங்களோடு இருக்க போகிறது. இன்னும் கொஞ்ச நேரம் தான், இணைந்து கொள்ளுங்க. நீங்களும் 0112-275-001 அல்லது 0112-275-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களினூடாக அல்லது வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? யாரு?
1: சின்னையா மகா.
0: சின்னையா மகாதேவன், எப்படி இருக்கீங்க? நன்றி. உங்க ஊர் எல்லாம் எப்படி இருக்கு?
1: என்ன
0: பாடல்? இன்னும் யாரை நினைத்து பாட்டு பாடுறீங்க நீங்க? சும்மா கேட்கணும் போல இருக்கு இல்லையா? நானுமே அந்த பாடல் ரொம்ப நேரமா கேட்கணும்னு காத்துட்டு இருக்கேன். உங்களுக்காகவும் எனக்காகவும் தர நீங்க யாரெல்லாம் விண்ணத்து கொள்ள போறீங்க? சரி, எல்லாரும் எல்லாரும் விண்ணத்து கொள்ளலாமா?
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம்.

காற்றலை வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இந்த இரவு இந்த நிகழ்ச்சியும் இன்னும் சற்று நேரத்தில் முடிய போகுது அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கவலையாக இருக்கு. யாரெல்லாம் இணைந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபேஸ்புக்கினோடாக பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதிலளி கிந்தகுழியிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன். நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் பல கோடி தலைவா, எனக்காகவும் ஒரு இனிமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஆரம்பத்திலிருந்தே கேட்டுக்கொண்டிருக்கேன், பாடல் தெரிவுகள் அருமை அப்படின்னு சொல்லி நிர்மலா பாலா இணைந்துட்டு சொல்லியிருக்காங்க. நன்றிகள் சொல்லியிருக்காங்க பாடலுக்கு ராமச்சந்திரன் கர்ணன். இனிய இரவு நேர வணக்கம், அன்பான அறிவிப்பாளர் சங்கர் புஷ்பராஜன்னா, நானும் செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேர்வழியிலேருந்து ஹமத் மாவத்தை நசார் வந்திருக்காங்க. ஹாய் அண்ணா, இனிய இரவு நேர வணக்கம். கொட்டகலையிலேருந்து சந்தியாகு, மனைவி மரியா, மகன் டயன்சன், எத்தினி ரொபின்சன், அம்மா கமலம் எல்லாரும் இணைந்திருக்காங்களாம். இரவு வணக்கங்களோடு தெய்வ வீட்டிலேருந்து தயாளன் வந்திருக்காங்க. அன்பான இரவு வணக்கங்களோடு கலனி சுலைமான், நானும் வசந்த நிலாவோடு இணைந்துள்ளேன், வாழ்த்துக்கள் வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் சங்கர், பாடல்கள் அருமை, நேரத்துக்கு ஏற்றால் போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறப்பான பாடல்கள் தாரீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த நேரம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கிறது. நானும் விடைபெற்று போகும் முதல் என்னால் முடிந்த ஒரு சில பாடல்கள் உங்களுக்காக

ஒலிக்கவிருக்கும் பாடலோடு நானும் வசந்த நிலா நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல இருக்கிறேன். இன்று நாள் என்னோடு அழைப்பினை மேற்கொண்டு இணைந்து கொண்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வீட்டிலே இருந்து அழைப்பினை எடுத்து அழைப்பு கிடைக்காமல் என் மேல் கோபமாக இருக்கும் சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாயிலாக இணைந்து கொண்ட நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்னும் ஒரு நாள், இன்னும் ஒரு பொழுது, இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இரவு வணக்கங்களை கூறி விடைபெறும் நான், பிரியமுடன் சங்கர்.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.6 வசந்தம் FM.

நேர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம்.
1: வசந்தம் எஃப்எம்
0: 102.6 102.8.

விஸ்வாசம் வசந்தம் எஃப்எம் 102.6

நேர்கணிவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதின் வணக்கங்கள். 102.6 102.8 அலைவாசிகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு ஒடியல் நிகழ்ச்சியில் இன்று ஜூலை ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை மலர்ந்திருக்கும் இந்த பொழுது உங்கள் அனைவருக்குமே சந்தோஷமும் நிம்மதியும் புன்னகம் நிறைந்த ஒரு நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு உங்கள் அனைவரையுமே விடியல் நிகழ்ச்சிக்கு அன்போடும் நானும் வரவேற்கின்றேன். ஒவ்வொரு புதிய விடியலும் நமக்கு தரும் மிகப்பெரிய பரிசு நம்பிக்கை. அதே போன்று நேற்றைய கவலைகளை நேற்றோடு விட்டுவிட்டு இன்றைய நாள் எனக்கு சிறப்பான நாளாக அமையும் என்ற நேர்மறை எண்ணத்தோடு இந்த காலை பொழுதை நாம் தொடங்குவோம். உங்கள் கனவுகளை நோக்கி நீங்கள் வைக்கும் ஒவ்வொரு சிறிய அடியும் உங்களையும் மிகப்பெரிய வெற்றிக்கு அருகில் கொண்டு சேர்க்கும். சரி, இந்த அழகான காலை பொழுதை நாங்கள் இன்னுமே இனிமையாக்குறதுக்காகவும் உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும் வகையிலையும் பார்த்தீங்கன்னா ஏராளமான பாடல்கள் உங்களுக்காகவே காத்துக்கொண்டே இருக்கிறது. அதே போன்று நீங்களும் தொடர்ச்சியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பன சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை அனுப்பி வைக்கலாம். அதே போன்று நீங்களும் சேர்ந்து பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-775-0001-2-711-111 இலக்கத்துக்கு அழைப்பின் விலக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசனம் உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பன சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இன்று நாளுக்கான ஒரு சிறிய சிந்தனையை நாங்கள் இப்போ பார்க்கலாம். தோல்விகளைக் கண்டு பயப்படாதீர்கள், அவைதான் உங்களை செதுக்கும் மொழி. அதாவது பாத்தீங்கன்னா, நாங்க நிறைய முயற்சிகளை எடுப்போம். அந்த முயற்சிகள் வந்து நமக்கு நிறைய பாடங்களை வந்து கற்றுத்தரும். நிறைய விஷயங்கள் நாங்க வந்து தோல்வியடையவும் அந்த தோல்வியை கண்டு துவண்டு போகாம அந்த தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்றத யோசிச்சு அதை வந்து சரியான முறையில் நாங்க மாற்றிக்கொண்டாலே நம்முடைய வெற்றி வந்து வெகு தூரம் இல்லை அப்படின்றதையும் இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்திக் கொண்டு நேரமதிகளை 5 மணி கடந்து 12 நிமிடம் ஆயிக்கொண்டிருக்கு. தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்திருக்கலாம் நிகழ்ச்சியில். அடுத்தும் ஒரு சூப்பரான பாடல் வந்து கேட்டு மீண்டும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம்.

சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு ரஞ்சித் குமார் பிளட் கோபிட்டியா எதிரே போல கீழ்பிரிவு நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. தன்னுடைய அன்பு மகன் கவினேஷன் தன்னுடைய ஐந்தாவது பிறந்த நாளை இன்று தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா ரஞ்சித் குமார், அம்மா சிவகாமி, அதே போல பெரியப்பா புஷ்பாகரன், பெரியம்மா சத்தியவாணி, மாமா மணிமோகன், மாமி கோகிலா மற்றும் அண்ணம்மார்களான மிதுர்ஷன், கனிஷ்கன், யதுர்ஷன் மற்றும் அக்கா அனுஷிகா மற்றும் சஞ்சனா ஆகியோர் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகிய தின வாழ்த்துக்களை வசந்த மேகம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு ஹாட்டன் கேம் வழிந்த சுந்தர் தங்க சுந்தரம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பு கடந்த இனிய காலை நேர வணக்கம் சகோதரி மஸ்கிலிய கங்கைவத்தை சேர்ந்த கமிஷ்கா இன்று தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவரை வாழ்த்துவதாக கணேசன், மகேஸ்வரி, கௌரி, லோகநாதர், டிஷான், டீலன், சஜீவன், சச்சின், தனு ஆகியோர் சேர்ந்து வாழ்த்துவதாக லோகநாதர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. நாங்களும் சந்தோஷமான ஆகிய தின வாழ்த்துக்களை வசந்தமேகம் சார்பாக கமிஷ்கா அவர்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றோம். சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு ஜெகதீஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி, எப்படி இருக்கீங்க? இனியும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் தாங்க. அதே போன்று இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக அருந்தாங்க ஐயப்பன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு உறவுகள் யாவருக்கும் வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக சண்முகநாதன் கலகானந்த நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதேவேளை பசரையூர்ல இருந்து AS பாலச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் சகோதரி. விளையாண்குள தோட்டத்திலிருந்து நிமல்குமார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். என்னுடைய மனைவி ராதா மற்றும் மகன்மார்களான சந்தன், புவிலோஷன், இலக்கியா, சிவன்யா, பிரகல்யன் ஆகியோருக்காகவும் இனிமையான ஒரு பாடல் தாங்க சொல்லி கேட்டுக்காங்க. ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பூனாகலையில இருந்து ஜேசுதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்க. இனி காலை நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன், வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக தலைப்பட்டிருந்த நிர்மலா தேவி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அதே போல இந்த கலந்து அரசு வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சந்திரா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஹாயக்க காலை நேர வணக்கம், மணி குடும்பம், ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதான் குடும்பம், தீபா குடும்பம், கொட்டக்கலை ட்ரைட்டன் சுதங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பிக்கிட்டு முத்திய காலை முத்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். முல்லைத்தீவு உடுப்பு குளம் சசிதரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பன காலை நேர வணக்கங்களோடு பாதுக்கிழந்து சின்னத்தம்பி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். துளசுல பூமிகா சின்னத்தம்பி, நித்தி பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிசரன், ஈஸ்வன பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகு சுந்தரம், ரமணி நிலக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், சொக்கலிங்கம், முத்துக்குமார், அருள் மொழி, சின்னையா, மகாதேவன், எம் எஸ் பெருமாள், விஜயகுமார் மற்றும் கௌசல்யா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு கடற்கரை வீதியில் அடுத்தும் இந்த பாடல் பிரியமான தோழி திரைப்படத்துக்காக இசை ராஜ்குமாரின் இசையில் ஒலிக்கிட்டது பாடல்.

திரைப்படத்துக்காக எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் பாடலோடு துவங்குகிறது. காலைப்பொழுதின் வாழ்த்துகளோடு விடிய நிகழ்ச்சி சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5:31 ஆயிக்கொண்டிருக்குது. இந்த நேரம் தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் மனசுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பின் ஏற்படுத்துங்கள் 0712-7625-0003, அதே போல 0712-7625-111 என்ற இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வாசந்தமைப்பு முடிய உத்தியோகபூர்வமான மகளிர் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் மனசுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொண்டு பயனுக்கு நானும் காத்திருக்கின்றேன். இந்த நேரம் பாத்தீங்கன்னா வணக்காலை நேரு வணக்கங்களோடு பிந்த நிறைந்த ராசிய நிகழ்ச்சி கேட்டு அன்பான மனைவி பத்மினி மற்றும் மகள் சுமதி, தினு, தசன், வசந்தி ஆகியோருக்காகவும் பல விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேரு வணக்கங்களோடு எடியந்தோடிலிருந்து எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சி கேட்டு மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கண்ணியம்மா, சூட்டி, கோபால், ரவிச்சந்திரன், கதசாமி, அதே போல குமாரி, தேவிலை, சிவா, ஜூலஸ்கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு இதழ்கஸ்கிலிருந்து லாசர நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பு மனைவி டயானா மற்றும் பிலிப்ராஜ், கிஷான் போல், ரீனா, அதே போல ஸ்டீபன் ராஜ், பிரமிளா, பாத்திமா, மேரி, சீனா ஆகியோரை நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சுமோதரை வகத்தோட்டம் சின்னையா மகாதேவன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். ஜெமிலா, மும்தாஜ் பேகம், சாந்தினி, அர்ஷினி, கிரியல, ராஜலட்சுமி, உமாச்சந்திரன், பாதுகே, சின்னத்தம்பி, பனாவதி, சரோஜினி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு வெளிமலிருந்து செல்வராம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. மாத்திலிருந்து சிவமூர்த்தி வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மாத்திலே ரெக்னு ஹோட்டல்ல இருந்து ரொம்ப சுத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக அனில் கும்ளி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. உறவுகள் யாவரும் இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு வியோ இருந்து மலர் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதோடு கிணவர் விக்னேஸ்வரன், தனு, அதே போல ஷான், சாந்தி, அதே போல சந்தன மோகன், கருப்பையா, கண்ணதாசன், விஜய், கல்யாணி, அஸ்வின், ஆஷித், இமிஷா, பவானி, அதே போல தம்பியா, அதே போல சண்முகநாதன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. மதுமிதா வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஆனிஷா அக்கறைப்பட்டிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகளுக்காகவும் அக்கறைப்பற்று பொப்டைல நிசாருக்காகவும், கண்டி மாவனல பாத்திமாக்காகவும், கிஃபா மற்றும் எலினா குட்டிக்காகவும், சனாக்காவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு கண்டி பன்மையிலிருந்து ஜெயசித்ரா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை உறவுக்காகவும் நிகழ்ச்சி அடுத்த முறை இனிமையான பாடல் வழிக்கும் பாடல் தலைவாதிரிப்பதற்காக.